0: மலேசியாவின் ஒன் எம்டிபி அரசாங்க முதலீட்டு நிறுவனம் 2009 திரு நஜிப் ரசாக் பிரதமராக இருந்தபோது தொடங்கப்பட்டது. அதிலிருந்து 4.5 பில்லியன் டாலர் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். உலக அளவில் சொத்து மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. டிபிஎஸ் வங்கி இழப்பீடு கோரும் குற்றச்சாட்டை நிராகரித்தது. வழக்கை கடுமையாக எதிர்கொள்ளப் போவதாக அது சொன்னது. சிங்கப்பூரில் 16.8 விழுக்காட்டு பாலர் பள்ளிகள் தமிழ்மொழி பாடத்தை வழங்குகின்றன. பாலர் பருவ மேம்பாட்டு அமைப்பின் உரிமம் பெற்ற பாலர் பள்ளிகள், கல்வி அமைச்சின் பாலர் பள்ளிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கை சுமார் 1800. அவற்றில் 95 விழுக்காட்டுக்கு மேல் மேண்ட்ரின் உள்ளது. சுமார் 32 விழுக்காட்டில் மலாய் இருக்கிறது. கிட்டத்தட்ட 17 விழுக்காட்டு பாலர் பள்ளிகளில் தமிழ் உள்ளது. நாடாளுமன்றத்தில் சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசகோஸ் சுல்கஃபிலி அந்த தகவலை தந்தார். அரசாங்கம் கட்டுமான நிறுவனங்களுக்கு உதவ பல திட்டங்களை அறிமுகம் செய்திருப்பதாக தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஓங் தாட் கூறியிருக்கிறார். இவ்வாண்டின் முதல் 7 மாதத்தில் பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பது பற்றி நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டது. கட்டுமான நிறுவனங்களுக்கு அரசாங்கம் கை கொடுப்பதாக திரு சி தெரிவித்தார். சிங்கப்பூரில் கடந்த 5 ஆண்டில் மூடப்பட்ட கட்டுமான நிறுவனங்களை விட புதிதாக தொடங்கப்பட்ட கட்டுமான நிறுவனங்களே அதிகம் என்றார் அமைச்சர். சிங்கப்பூரில் அமைச்சர்களின் சம்பள உயர்வை 3 எதிர்க்கட்சிகள் குறை கூறியிருக்கின்றன. சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சி, சிங்கப்பூர் ஜனநாயக கட்சி, ஒன்றுபட்ட சிவப்பு புள்ளி கட்சி ஆகியவை நேற்று கருத்து தெரிவித்தன. அரசியல் பதவி வகிப்பவர்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி 9 விழுக்காட்டு சம்பள உயர்வு கொடுக்கப்படும் என்று பிரதமர் லாரன்ஸ் சோங் அறிவித்தார். நாடாளுமன்றத்தில் இடம் வகிக்கும் ஒரே எதிர்க்கட்சியான பாட்டாளி கட்சி சிஎன்ஏ வினவிய போது அது பற்றி இன்று நாடாளுமன்றத்தில் பேசப்போவதாக கூறியது. அது பற்றி பேசுவதற்கு உரிய இடம் நாடாளுமன்றம்தான் என்று பாட்டாளி கட்சி குறிப்பிட்டது. நாடாளுமன்றம் இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது. சிங்கப்பூரில் சில இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. காலை 7 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு தரக்குறியீடு 105. மற்ற வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமாக உள்ளது. மேற்கில் 86, கிழக்கில் 82, தெற்கில் 78, வடக்கில் ஆக குறைவாக 76. தரக்குறியீடு 100க்கு மேல் போனால் ஆரோக்கியமற்ற அளவாக கருதப்படுகிறது. இந்தோனேசியாவில் காட்டுத்தீயால் ஏற்படும் கரியமில வாயு வெளியேற்றம் உலகில் முதலிடத்தில் இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. போனியோ சுமத்ரா தீவுகளில் மிகப்பெரிய காட்டுத்தீ தொடர்கிறது. இம்மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தோனேசியாவில் தீயினால் வெளியேறிய புகை வாயுவின் அளவு கிட்டத்தட்ட 20 மில்லியன் மெட்ரிக் டன். இதுவரை முதலிடத்தில் இருந்த ரஷ்யாவை இந்தோனேசியா முந்திவிட்டதாக ஐரோப்பாவின் புகை கண்காணிப்பு அமைப்பு சொல்கிறது. தீயினால் ஆக அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்தோனேசியா. 11 ஆண்டில் இப்போது மீண்டும் அது சிரமமான ஆண்டை சந்திக்கிறது. காசுக்காக நிறுவனங்கள் காட்டை எரிப்பதாக குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் பெரிதாவது போல் தெரிகிறது. ஈரானிய புரட்சிப்படை ஹோமஸ் நீரிணைக்கு அப்பால் புதிய கட்டுப்பாட்டு வட்டாரத்தை நிறுவ திட்டமிடுகிறது. தபஹார் துறைமுக நகர், ஓமான் வளைகுடா, அரபு கடல் வரை அந்த வட்டாரம் விரிவடைகிறது. 2 அமெரிக்க கடற்படை கப்பல்கள் உள்ளிட்ட 10 கப்பல்களை தாக்கியிருப்பதாக ஈரான் சொல்கிறது. அமெரிக்கா அதை மறுக்கிறது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படை சவுதி அரேபியாவில் ஆகாய தளத்தை தாக்கியிருப்பதாக துணைக்கோள படங்கள் காட்டுகின்றன. இதற்கிடையே அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் இடைத்தவணை தேர்தல் முடிவடைந்ததும் போர் முடிந்துவிடும் என்று கூறுகிறார். தேர்தலை பாதிக்கவே ஈரான் போரை தொடர்கிறது என்றும் அதன் பிறகு நின்றுவிடும் என்றும் அவர் கூறுகிறார். விளையாட்டு கார்பந்து. இன்று காலை நடைபெற்ற சில சாம்பியன்ஸ் லீக் ஆட்ட முடிவுகள். லியோபோல் அட்லெட்டிகோ மட்ரிட் சந்தித்த ஆட்டத்தில் 2-1 என்று லியோபோல் வென்றது. பார்சிலோனா ஃபைனோர்ட் மோதி ஆட்டத்தில் 5-1 என்று பார்சிலோனா வெற்றி பெற்றது. பிரஸ்டிலாவா அணியை 6-1 என்று பிஎஸ்ஜி தோற்கடித்தது. எப்பாலி ஆர்சனல் பொருதி ஆட்டத்தில் 1-0 என்று ஆர்சனல் வெற்றி பெற்றது.
1: சொல்லும் பொருளும். அரோமா, நறுமணம், சுவையான உணவை சமைக்கும் போது அதன் நறுமணம் வீட்டையே நிரப்பும். அரோமா, நறுமணம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
4: ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: மட்டும் கிடையாது, டிக்டாக் லைவ் பக்கமாவும் இருக்கேன். யா, நீங்க வரலாம் மீடியாகோ போலி 968 பக்கமா. காரணம், நான் கேட்க போற கேள்விக்கு உங்களுக்கு பரிசு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. குறிப்பா ஜோதிஷ்டா புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபியை பரிசா கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்க வெல்லணும் அப்படின்னு சொன்னா டிக்டாக் லைவ் வரும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? டிக்டாக் லைஃப்ல தான் முதல்ல நான் கேள்வியே கேட்பேன். ஆக முன்கூட்டியே உங்களுக்கு கேள்வி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க முதலாள பதில் சொல்லலாம், பரிசை விழலாம். புரியுதா? புரிஞ்சவங்க உடனே கிளம்பி வாங்க. மீடியாகோ போலி 968 FM எங்களுடைய டிக்டாக் லைஃப் பக்கமா உங்களை சந்திக்க அவளா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் காலை வணக்கம் அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் கேள்வியை கேட்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, அங்க சந்திப்போம். இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுப்போம். இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா. வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.26 வெள்ளி காசு. ஓர் யூரோ 1.48 வெள்ளி காசு. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.72 வெள்ளி காசு. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு. 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி காசு. 100 இலங்கை ரூபாய் 35 காசு. 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 20 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: இதோ வந்துட்டோம்.
1: நினைத்தேன் வந்தாய் 100 வயது
2: கேட்டால் தருவோம்
0: சுட சுட விருந்து.
1: போடப்பா
0: போட்டுருவோம்
3: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
2: அப்படி பாடக்கூடாது.
4: பாடவா உன் பாடலை
2: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
1: டீ கடைக்கு போவோமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
1: எக்ஸாக்ட்லி
2: கேட்க தவறாதீங்க.
5: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.
6: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
7: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
8: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
9: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
10: கொஞ்சம் சிந்தனை
11: நிறைந்த புன்னகை.

0: வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. ஏ வி பூஜா மற்றும் விஜய் ஜெய்சுதாஸ் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. டி இமானுடைய சில பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அதுக்கு முன்னால கொடி படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. சந்தோஷ் நாரணன் அவருடைய சில, ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் சுவேதா மோகன் பாடிய பாடல் உங்களுக்காகவே வந்தது. இப்ப சிங்கப்பூரின் பல பகுதிகளில் மழை பொழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள்லாம் சொல்லுது. அதுக்கு ஏத்த மாதிரி இதமான பாடல்கள் உங்களை தேடி வருது. வித்யாசாகருடைய சில, ஹரிஹரன் சுஜாதா பாடிய அந்த பாடலும், ஹரிஹரன் பவதாரணி பாடிய இந்த பாடல், தாமிரபரணி படத்துல இருந்து வரப்போகுது யுவன் சங்கர் ராஜாவுடைய சில இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஓகே, டிக்டாக் லைவ் பக்கமா வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் கேட்ட கேள்வி என்னன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக அதன் வாயிலா எல்லாரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க ஏற்கனவே லேட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிக்டாக் லைவ் பக்கமா வாங்க. மீடியோகோ ஒலி 96.8 FM அந்த பக்கமா வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பரிசு எழுதுறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. காரணம், டிக்டாக் லைஃப்ல தான் முதல்ல நான் கேள்வியை கேட்பேன். கேள்வி கேட்டு முடிச்சுட்டு அவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வானொலி வாயிலா இணைந்திருக்கிற உங்களுக்கான அந்த கேள்வி என்னவென்றால், சமீபத்தில் ரொம்ப பிரபலமா இருக்கிற 80s ரெட்ரோ லுக் ட்ரெண்ட். இப்ப நீங்க இன்ஸ்டாகிராமை திறந்து பார்த்தா அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒருத்தர் சொன்னாரு, போய்கிட்டே இருக்குது, எல்லாரும் 80s இருக்காங்க, போய்கிட்டே இருக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை AI செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நானும் சஜினியும் பதிவிட்டோம். அண்மையில் ஒலி 9 இன்ஸ்டாகிராம் பக்கமாக நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். அந்த படத்தோட ஒரு பாடலையும் நாங்கள் சேர்த்துருக்கோம். பாடல் என்னன்னு சரியா சொல்ற முதல் நேருக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டே இருக்குது. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678889 என்ற எண்ணுக்கு. 9 போக்குவரத்து நிலவரம். விபத்துக்கள் நேர்ந்துள்ளன. BKE PIE செல்லும் வழியில் புக்கெட் பஞ்சாங் சாலைக்கு பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPEக்கு பிறகு 3 தடத்திலும் விபத்துகள். நேரம் இப்பொழுது 8:27. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: அமைதியாக அமைந்திருக்கும் என்ற உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஓடி போயிட்டாங்க,
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம், நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
1: இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
1: மனசுல உள்ளதே எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
4: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
1: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி நவீன் வழங்கும்
5: இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம்.
1: மறக்காம கேளுங்க. சங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: தாமரபரணி படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால ஆதி பட பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. டிக்டாக் லைவ் வாயிலா உங்கள பலர் தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வரீங்க, மிக்க நன்றி. செல்வி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கு. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்படி தொடர்ந்து வாழ்த்துக்களை வாரி வழங்குற அனைவருக்கும் மிக்க நன்றி. நீங்களும் டிக்டாக் லைவ் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா இந்நேரம் இரண்டாவது கேள்வி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி பரவாயில்ல, அது என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்றேன். இப்போ அடுத்து வரப்போற பாடலை கேட்போம்.
1: பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே.
0: மதராசப்பட்டினம் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்ல குறிப்பிட்டு மழை சார்ந்த இரு வரிகள் வரும், கேட்கறதுக்கே ரொம்ப இதமா இருக்கும். அது எப்படி போகும்னா, எந்த மேகம் இது, எந்த வாசல் வந்து, எங்கும் ஈரமழை தூவுதே. இது குறிப்பிட்டு இரண்டாவது பகுதியில் வரும். இந்த பாடலை உன்னிப்பா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாடலை எனக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த மழை நேரத்தில் கேட்கும்போது இதமா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சரி, ஏற்கனவே டிக்டாக் லைவ் வாயிலா நான் இரண்டாவது கேள்வி என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன், அவங்களும் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத உங்ககிட்டே சொல்லிடுறேன், அதான் நியாயமா இருக்கும் இல்லையா. அந்த கேள்வி என்னவென்றால், சத்தடே சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லி ஒலி 968 படைப்பாளர்கள் நால்வரை நாங்க சமீபத்தில் ஒரு காணொலி வாயில அறிமுகப்படுத்திருந்தோம். அந்த நால்வர் யார்னு சரியா சொல்ற முதல்ல இருக்கு. ஜோதி ஸ்டாபர்ஸ் கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678896
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், கவனமாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக BKEPIE செல்லும் வழியில் புகேட் பாண்டாங் சாலை, அதற்கு பிறகு விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
5: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஸ்டார்ஹப், we got you.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: அவர்கள் இந்த பாடலை கேட்டீங்க. சாய்ந்தவி ராகுல் நம்பியார் பாடியிருந்தாங்க யுவன் சங்கர் ராஜாவோட சில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. ஓகே, ஜோதி சாபுஷ்பகனை வழங்கும் லெவஸ்டா காஃபியை இன்னொரு நேருக்கு பரிசாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதற்கான கேள்வியை மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறேன். சத்தடே சிங்கக்குட்டின்னு சொல்லிட்டு ஒலி 9:08 நான்கு படைப்பாளர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அந்த நால்வர் யாரு அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வியாக இருந்தது. வேகத்துல சரியான பதில சொன்ன நேர் விக்கே, வாழ்த்துகள்.
1: சரியான பதில்
0: வேற யாரு, உங்க எல்லாருக்கும் தெரிந்த நான் ரவிஜி, ஹலிமா அஸ்மான், அப்துல் காதர் மற்றும் சஜினி, நாங்க நால்வர் தான் சனிக்கிழமைகள்ல ஒரு மாசத்துல மாறி மாறி மாறி மாறி வர போறோம். அதுவும் குறிப்பா சனிக்கிழமை காலையில 7 ஆரம்பிச்சு 12 வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நாங்க வழங்க போறோம். சுவாரஸ்யமான அங்கங்கள், பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வார இறுதியில சனிக்கிழமைகள்ல எங்களோட இணைய தவறாதீங்க. சத்தரே சிங்க குட்டீஸ் உங்களுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கோங்க. ஓகே, மழை சார்ந்த பாடல் கேட்டு இதம்மா இருந்திருப்பீங்க நம்புறேன். இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை நான் அப்புறம் சொல்றேன். இப்ப போக்குவரத்து நிலவரம்
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது AYEMCE செல்லும் வழியில் கேப்பல் சாலைக்கு பிறகு 4 தடத்தில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கே.

0: 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது மீ லிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
2: காலைநேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: 9:01 ஆகிவிட்டது. யூஸ் பர்த்ல இருந்து குஜராத் மொழி பாடல கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில கென் கருணாஸ் சுராஜ் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
3: புத்தம் புது மலரே ஆசை சொல்லவா.
2: 90களை வந்த பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஒலி 9:08
3: மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்த.
2: இத வான பாடல கேட்க போறோம், தொடர்ந்து வானொலியோட இணைந்திருங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரம். இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸுக்கும் 33 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்த சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கே ஜின்னை சிங்கப்பூரின் திருப்பமான
2: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
3: வெந்நீரூற்றுபிடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179726761797. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: மே மாதம் படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால அமராவதி படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 9:30 ஆகிவிட்டது.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
3: MCE நோக்கி செல்லும் AYE கேப்பல் சாலைக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: உங்களுக்கு தெரியுமா,
3: இதே நாள் செப்டம்பர் 10 1974 போர்ச்சுகலிடமிருந்து சுதந்திரம் பெற்றது கினி பிசாவ். மேற்கு ஆப்பிரிக்க பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு சிறிய நாடுதான் கினி பிசாவ். இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் மக்கள் இருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது. இவங்களுடைய மக்கள் தொகையில வெறும் 10-14 விழுக்காட்டர் மட்டும்தான் போர்ச்சுகீசிய மொழியை பேசுவாங்க. அப்படி இருந்தும் இந்த நாட்டின் தேசிய மொழியாக போர்ச்சுகீஸ் தான் இருக்கு. ரொம்ப வினோதமான ஒரு தகவல் என்னன்னா, 2020 சில தேர்தல் சார்ந்த சர்ச்சைகளின் காரணத்தால ஒரு கட்டத்துல கினி பிசாவுக்கு 2 அதிபர்களோ 2 பிரதமர்களோ இருந்தாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி,
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
11: வணக்கம் சிங்கே.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
5: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
4: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: இசைஞானி இளையராஜாவோட இசையில இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. செந்தமிழ் பாட்டு மரத்திலிருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால பூந்தோட்டம் மரத்திலிருந்து பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அடுத்து வரப்போகுது உன்னிகிருஷ்ணன் பாடிய இந்த பாடல். காதல் கோட்டை படத்திலிருந்து வரப்போகுது தேனிசி தென்ற தேவாட இசையில. அதனை அடுத்து
1: நீ காற்று நாமரம்.
0: ஹரிஹரன் சித்ரா பாடிய இந்த பாடலை கேட்க போறோம். நிலாவே வாபரத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில இணைந்திருங்க என்னோட. இப்ப உங்களுக்காக ஒலி 9.68 தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 173 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கே.

0: production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMarket Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. bookmyshow.sg.
1: வந்துருச்சு. பீசா ஹட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சோய் காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் காலிக் சாஸ், சார நிறைஞ்ச ருசியான கோழி, நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை September 16 வரை மட்டும்தான்.
2: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
2: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
3: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
2: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: 9:42 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில். SLEBKE செல்லும் வழியில் மண்டாய் சாலை ஈஷனுக்கு உட்பட்ட பகுதியிலும், CTE நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூ வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2க்கு உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகா.
1: ஒலி 9:68
5: சினிமா சினிமா
1: சென்மை.
6: சரி சார காத்து வீசும் போது, சார பார்த்து பேசும் போது, சார பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுது.
1: ஆடகி சின்மயிக்கு இன்று பிறந்த நாள் அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் தெரிந்த தகவல் தான். இவங்களோட சேர்ந்து மற்ற பிரபலங்கள் இன்று யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுப்போமா. மகாராஜா அப்படிங்கிற படத்துல வில்லனா நடிச்சிருந்த புகழ்பெற்ற பாலிவுட் தயாரிப்பாளர் இயக்குனர் அனுராக் கஷ்யப் இன்று அவருடைய 54வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. மஞ்சு வாரியார் அவங்களுக்கும் இன்று பிறந்த நாள்.
7: ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா, நீலா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா.
1: 2014 வெளிவந்த மெட்ராஸ் அப்படிங்கிற படம் வாயிலா தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமான கேத்ரின் த்ரேஸ இன்று அவங்களுடைய 37வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அறிமுகமாகி இப்ப ரவி மோகன் பரவலா அழைக்கப்படுற நடிகர் ரவி மோகன் இன்று அவருடைய 46வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. இவரோட நடிப்புல அடுத்து கராத்தே பாபு, ப்ரோ கிளப், ஜீனி ஆகிய படங்கள் வெளிவர காத்துக்கிட்டே இருக்குது. அதோட An Ordinary Man அப்படிங்கிற திரைப்படம் வாயிலா இயக்குனராகவும் அறிமுகமாக இருக்காரு ரவி மோகன்.
8: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.

0: என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
1: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள், அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
2: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-53-63.
3: மதுரையோட மனம் ருசியோ, ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு டிசம்பர் 5, இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
6: We're gonna blow the speakers, baby.
7: Wooly, எங்கேயும் எப்போதும்
8: ஏரோப்ளேன் பறக்கிறது.

0: ஏஆர் ரஹ்மானோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. ஓட்டம் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால ஜோடி பட பாடல் இடம்பெற்றது.
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:57 ஆகிவிட்டது. போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE புக்கெட் பாத்தோக் அவென்யூ 3 தங்கா பாலைவாடுக்கு உட்பட்ட பகுதியில், நகரை நோக்கி செல்லும் ECP ஃபோர்ட் சாலை பிடோக் சவுத் அவென்யூ 1 அங்கே போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஜாலன் பஹார் ஜுரோங் வெஸ்ட் அவென்யூ 2 அங்கே போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம். சிங்கே நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. சமீபத்துல, அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல்ல முழுமையா தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ரிட்டர்ன் ரைட். நீங்க செய்யறதுல ரொம்ப சுலபம். வாங்குற போத்தல்கள் இருக்கு இல்லையா, அதுல எதுல எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கோ சின்ன இருக்கோ அதை கொண்டு போய் சரியான இடத்துல கொடுத்தீங்கன்னா போட்டலுக்கு 10 காசு உங்களுக்கு கிடைக்கும். இத உங்கள எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத நாளைக்கு வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில அலசி ஆராய போறோம். வானொலி பக்கமா வந்துருங்க. உங்களை சந்திக்க நான் வந்துருவேன் ரவிஜி. நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பாய்.
5: வணக்கம் செய்ய.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
8: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

காலை மணி 10 மீடக்காப் ஒளி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூருக்கு பயங்கரவாத மிரட்டல் கடுமையாகவே இருப்பதாக உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. இவ்வாண்டுக்கான சிங்கப்பூர் பயங்கரவாத மிரட்டல் மதிப்பீட்டு அறிக்கையை உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு இன்று காலை வெளியிட்டது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல், உலகெங்கும் அதிகரிக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஆகியவற்றை அறிக்கை குறிப்பிடுகிறது. சிங்கப்பூருக்கு எதிராக தாக்குதல் நடக்கப்போகிறது என்பதற்கான துல்லியமான உளவு தகவல் எதுவும் இல்லை. என்றாலும் பயங்கரவாத தரப்புகளுக்கு சிங்கப்பூர் கவர்ச்சிகரமான இலக்காக நீடிப்பதாக அறிக்கை சொல்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடன் நட்புறவு கொண்ட நாடாக சிங்கப்பூர் பார்க்கப்படுவது அதற்கு காரணம் என்கிறது உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு. இளையர்கள் தீவிரவாத போக்கிற்கு கவரப்படுவது கவலை தருவதாக அது எச்சரித்தது. சிங்கப்பூரில் மத்திய வட்டாரத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. மத்தியில் காற்று தூய்மை கேட்டு தர குறியீடு காலை 9 மணி நிலவரப்படி 106. மற்ற வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமாக உள்ளது. மேற்கில் 87, கிழக்கில் 83, தெற்கில் 78, வடக்கில் ஆக குறைவாக 75. தரக்குறியீடு 100க்கு மேல் போனால் ஆரோக்கியமற்ற நிலையாக கருதப்படுகிறது. இந்தோனேசியாவில் காட்டுத்தீயால் ஏற்படும் கரியமில வாயு வெளியேற்றம் உலகில் முதலிடத்தில் இருப்பதாக தரவுகள் காட்டுகின்றன. போர்னியோ, சுமத்ரா தீவுகளில் மிகப்பெரிய காட்டுத்தீ தொடர்கிறது. இம்மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தோனேசியாவில் தீயினால் வெளியேறிய புகை வாயுவின் அளவு கிட்டத்தட்ட 20 மில்லியன் மெட்ரிக் டன். இதுவரை முதலிடத்தில் இருந்த ரஷ்யாவை இந்தோனேசியா முந்திவிட்டதாக ஐரோப்பாவின் புகை கண்காணிப்பு அமைப்பு சொல்கிறது. தீயினால் ஆக அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்தோனேசியா. 11 ஆண்டில் இப்போது மீண்டும் ஒரு சிரமமான ஆண்டை அது சந்திக்கிறது. காசுக்காக நிறுவனங்கள் காட்டை எரிப்பதாக குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. பிலிப்பீன்ஸில் பயணப்படகு தீப்பற்றியதில் 5 மாண்டனர், மேலும் 87 பேரை காணவில்லை. படகில் மொத்தம் 134 பேர் இருந்ததாக கடலோர காவல்படை அதிகாரி கூறினார். பலவான் மாநிலத்தில் பிரபல சுற்றுலா தலத்துக்கு அருகே படகில் தீ மூண்டது. காவல்படை அதிகாரி ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட காணொலியில் அந்த படகு முற்றாக தீக்கிரையாகியிருப்பது தெரிகிறது. இதுவரை 42 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த படகு தலைநகர் மணிலாவிலிருந்து புறப்பட்டதாக கடல் போக்குவரத்தை கண்காணிக்கும் தளம் சொல்கிறது. பங்களாதேஷ் உலகிலேயே மிக மோசமான தட்டம்மை பரவலை சந்திக்கிறது. 1000க்கும் அதிகமான பிள்ளைகள் மாண்டதாக அதிகாரிகள் கூறினர். ஆண்டு தொடக்கத்தில் தட்டம்மை நெருக்கடி தொடங்கியது. இதுவரை 187,000க்கும் அதிகமான சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன. தட்டம்மை எளிதில் பரவக்கூடியது, அதற்கு மருந்து இல்லை. போதிய தடுப்பூசி இல்லாததால் பங்களாதேஷில் நெருக்கடி ஏற்பட்டதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது. 18 மில்லியன் பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக அரசாங்கம் சொல்கிறது. இன்னமும் 4 மில்லியன் பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போய் சேரவில்லை. நெருக்கடி தொடரும் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் பெரிதாவது போல் தெரிகிறது. ஈரானிய புரட்சிப்படை ஹோமஸ் நீரிணைக்கு அப்பால் புதிய கட்டுப்பாட்டு வட்டாரத்தை நிறுவ திட்டமிடுகிறது. சாபஹார் துறைமுக நகர், ஓமான் வளைகுடா, அரபுக்கடல் வரை அந்த வட்டாரம் விரிவடைகிறது. இதற்கிடையே அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் இடைத்தவணை தேர்தல் முடிவடைந்ததும் போர் முடிந்துவிடும் என்று கூறுகிறார். தேர்தலை பாதிக்கவே ஈரான் போரை தொடர்கிறது, அதன் பிறகு நின்றுவிடும் என்கிறார் அவர். மற்றொரு நிலவரத்தில் ஈரானிய போர் அதிபர் டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை தொடரலாம் என்று அவரது ஆலோசகர்கள் எச்சரித்திருக்கின்றனர். துணை அதிபர் ஜே டி வான்ஸ், வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ போன்ற தலைவர்களுக்கு திரு டிரம்பிடம் அது பற்றி பேசிவிட்டதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறியது. 2029 ஜனவரி மாதம் புதிய அதிபர் பொறுப்புக்கு வந்த பிறகும் ஈரான் போரை தொடரக்கூடும் என்று அவர்கள் திரு டிரம்பிடம் சொன்னதாக தகவல்கள் கூறுகின்றன. அனைத்துலக பிரண்ட் கச்சா எண்ணெயின் விலை $100 தாண்டியிருக்கிறது. ஜூலை கடைசிக்கு பிறகு எண்ணெய் விலை $100 கடந்திருப்பது இதுவே முதன்முறை. அமெரிக்க பங்குச்சந்தை இறங்கியது. விலைவாசி உயர்வை சமாளிக்க அமெரிக்க மத்திய வங்கி வட்டியை உயர்த்தக்கூடும் என்ற அச்சத்தில் முதலீட்டாளர்கள் பதறுகின்றனர். நாளை அமெரிக்காவில் விலைவாசி உயர்வு பற்றிய தரவுகள் வெளிவரும்.
அடுத்த வாரம் மத்திய வங்கி கடன் பெறுவதற்கான வட்டியை உயர்த்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. பிரிட்டனில் ஏற்பட்ட விமான போக்குவரத்து கோளாறு குறித்து புலனாய்வு நடத்த நாட்ஸ் எனும் பிரிட்டிஷ் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்புக்கு ஒரு வாரம் அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. பிரிட்டனின் பல பெரிய விமான நிலையங்கள் பாதிக்கப்பட்டன. பல்லாயிரம் விமான பயணிகள் சிக்கி தவித்தனர். என்ன நடந்தது என்று விளக்கம் தரும்படி நாட்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரிக்கு போக்குவரத்து அமைச்சர் ஹைடி அலெக்சாண்டர் உத்தரவிட்டிருக்கிறார். பின்னர் நாடாளுமன்றத்தில் பேசிய திருவாட்டி அலெக்சாண்டர் அந்த கோளாற்றை தவிர்த்திருக்க முடியும் என்றார். உக்ரைனிய அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கி சென்ற விமானம் வானூர்தி தாக்குதலில் தப்பியதாக நோர்வே பிரதமர் யோனஸ் காஸ்டோரே கூறியிருக்கிறார். விமானம் புறப்படும் நேரத்தில் அந்த சம்பவம் நடந்ததாக அவர் சொன்னார். அதிபர் ஜெலன்ஸ்கி மொல்டோவிலிருந்து ஓஸ்லோ போய்க் கொண்டிருந்தார். அலில வானூர்தி காரணமாக திரு ஜெலன்ஸ்கியின் பயணம் தாமதமடைந்ததாக மொல்டோவா அரசாங்க பேச்சாளர் சொன்னார். ஆயினும் அதிபரின் உயிருக்கு ஆபத்தில்லை என்றார் அவர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஆனந்தம் ஆரம்பம்.
2: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
3: மட்டன் சுக்கா
2: அது இல்லங்க,
1: கொஞ்சம்
2: சாப்பாடு காணும். இந்த அங்க இருக்குது,
1: அது மட்டுமா?
2: இன்று நாம சிவில் சர்வன் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
4: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
2: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
2: ஹலீமா
1: நாக படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
5: ஒரு கங்கை என்னை குடித்தது தாக தாக வென்று

0: காலையில நல்ல மழை, மழைனால நிறைய விபத்து. இப்ப சாலையில பயணம் செய்பவர்கள் தயவு செஞ்சு மெதுவா பயணத்தை மேற்கொள்ளுங்க.
1: அதே நேரத்துல அவசரப்படாதீங்க. பல பேரும் அந்த போக்குவரத்து நெரிசல்னால, அதே நேரத்துல போக்குவரத்து விளக்கு சிவப்பு விளக்கா இருக்கும் போது அப்பவும் எக்ஸலரேட் பண்ணுவாங்க. ஏன் எக்ஸலரேட் பண்றீங்க? போக்குவரத்து விளக்கு சிவப்புல இருக்கு, நீங்க இப்படியே எக்ஸலரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னால இருக்கிற வாகனத்தை கண்டிப்பா நீங்க இடிப்பீங்க. அப்படி செய்யாதீங்க. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: இன்னொரு விஷயத்துக்கு மக்கள் பயங்கரமா அவசரப்படுவாங்க. நேற்று ஆப்பிளுடைய இவெண்ட் நடந்தது, அதுல வந்து புதிய புதிய இந்த கைபேசிகளை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா ஆவலா எதிர்பார்த்த ஒரு விஷயம்னா ஐபோன் டுவோ கொஞ்சம் நிதானமா அவசரப்படாம அது எப்படி வேலை செய்யுது என்பதை கொஞ்சம் இல்ல மத்தவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் வாங்குங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஆப்பிள் வாட்ச்ல ஒரு புதிய விஷயத்து கூட அவங்க பொறுத்து இருக்கிறாங்க. அதாவது ஆப்பிள் ரீகேப், சீரி ரீகேப். இப்ப நம்ம ரொம்ப பேசிட்டு இருக்கோம், பேசும்போது சில இடத்துல சில விஷயங்கள் விட்டுவோம். மைண்ட் எங்கேயோ இருக்கும், நம்ம மனசு எங்கேயோ இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு தகவலை விட்டாச்சுன்னா அந்த ஆப்பிள் வாட்ச்ல நீங்க 15 வினாடிகள் பின்னோக்கி போகலாம். நீங்க பேசுறத வந்து டிரான்ஸ்மிட்
1: பண்ணிடுங்க.
0: நிறைய குடுக்கறாங்க.
1: வருவோமே, இத நீங்க வாங்கணும்னா சில பேருடைய ஒரு மாச சம்பளத்தை அவங்க முன் வைக்கணும்.
0: ஆமா,
1: 3,099 வெள்ளி. ஆனா இது 256 GB மாடல், அதாவது அந்த ஸ்டோரேஜ் அதுவே ஒரு 2 TB டெராபைட் கொண்ட கைபேசியை நீங்க வாங்கணும்னா 4,899 வெள்ளி சிங்கப்பூர் காசுக்கு.
0: அடுத்த வருஷம் போனஸ் தான் வெயிட் பண்ண நினைக்கிறேன்.
1: யாரு நீங்களா? இப்பவே வாங்கிட்டீங்க.
0: நீங்க என்ன செய்யுங்க, உங்க பணத்தை ஃபோல்ட் பண்ணி உங்க பாக்கெட்ல வச்சுங்க.

0: அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழக பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் எலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி.
1: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி
2: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. எவ்வளையும் அவங்கதான் எழுதுனாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயிர் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி. 8921-5363.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: வழிகாட்டிருக்கிறாரு.
1: அசுத்தமா இருந்ததுனால எல்லாம் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு.
0: பொறுப்புணர்வு இருக்கணும்
1: மற்றவர்களுடைய பொருள்களை திருடாதீங்க, மனசு விரும்பினா திருடலாம்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: எப்பப்பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
4: சிங்கப்பூரின் விருப்பமான
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

தகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: உங்களுக்கு பபிள் டீ பிடிக்குமா?
2: ரொம்ப பிடிக்கும். ஆனா கொங்சா இப்ப சிங்கப்பூர்ல இல்லையாமே,
0: வேற வேற பிரான்ஸ்ல வந்திருக்கு அருந்தலா. சரி, இப்ப இந்த பபிள் டீ அப்படின்னு பார்க்கும் போது சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு ஒரு அட்டை மாதிரி, ஒரு லாயல்டி அட்டை மாதிரி கொடுப்பாங்க.
2: நீங்க ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணலாம்.
0: அதேதான் இப்ப நீங்க முதல் முறை வாங்கும் போது உங்களுக்கு ஒரு முத்திரை கிடைக்கும். ஆனா நீங்க 5வது முறை அல்லது 10வது முறை நீங்க வாங்கும் போது உங்களுடைய 10வது பானம் இலவசமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த 10வது பானம் அதோட சேர்த்து இன்னொன்னு ஒண்ணு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாங்க. வெளியூர் பயணம் போகலாம். அது மாதிரி
2: கொடுக்க மாட்டாங்க.
0: இல்ல இல்ல, நான் யோசிக்கிறேன் இருக்கா அப்படின்னு. முதல் இரண்டு முறை நம்ம அந்த பானத்தை வாங்கும் போது சரி ரெண்டு முத்திரைகள் தானே அப்படின்னு நமக்கு பெருசா ஒரு ஆர்வம் இருக்காது, அந்த 10வது பானத்தை நம்ம அடையணும்னு. ஆனா 8வது முறை நீங்க அந்த முத்திரையை பெறும்போது எனக்கு ரெண்டு முத்திரைகள் தான் இருக்கு, அதை நான் பெற்றுட்டுனா கண்டிப்பா எனக்கு அந்த இலவச பானம் கிடைக்கும், சீக்கிரமா அதை நம்ம அடையணும், இன்னும் நம்ம பபிள் டீ வாங்கணும், நாளைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த இலக்கை நம்ம அடைய அடைய அடைய அதை நெருங்க நம்முடைய வேகமும் அதிகரிக்குமா, நம்முடைய ஆர்வமும் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இதை ஆங்கிலத்துல கோல் கிரேடியன் இஃபெக்ட்னு சொல்றாங்க. அதனால நீங்க 70 விழுக்காடு முடிச்சிட்டீங்கன்னா சோம்பேறித்தனம் படாதீங்க, அந்த தொய்வு ஏற்படும், ஆனா அதை அப்படி விட்டுறாதீங்க. தயவு செய்து அதை முடிச்சிருக்கு, ஏன்னா உங்களுக்கே தெரியாது எவ்வளவு திருப்தி அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வார்த்தையெல்லாம் நம்மளால வர்ணிக்க முடியாது.
2: நம்ம மூளையும் ரிவார்ட் சிஸ்டம்ல தான் வேலை செய்யுது. இப்ப உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் நமக்கு போனஸ் வர போதுன்னா அதை நோக்கி நம்ம வேலை செய்வோம். அதுவும் ஒரு மாதிரி முத்திரையை கலெக்ட் பண்றதுதான்.
0: ஆமா ஆமா, அந்த வெகுமதிக்கு ஏற்ப நம்ம கண்டிப்பா நம்ம வேலையை செய்வோம். ஆனா என்ன, அந்த 60 விழுக்காடு 70 விழுக்காடு செஞ்ச பிறகு நீங்க அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துட கூடாது. அந்த 100 விழுக்காடு அடையறதுக்கு நீங்க தொடர்ந்து அந்த வேகத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும்.
2: ஹலிமா, ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியிலும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு லாயல்டி சிஸ்டம் உருவாக்கலாமா? தொடர்ச்சியா 5 நாட்கள் வேலை செஞ்சனா அந்த முத்திரையை கலெக்ட் பண்ணா ஒரு ரிவார்ட் இருக்கு.
0: கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது, இந்த ஜென்மத்துல கிடைக்காது.

கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
4: மதுரையோட மனமு ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: இன்று நாம வடக்கை நோக்கி போக போறோம். ஏன்னா எப்போதுமே நம்ம சென்ட்ரலே இருக்கனால.
1: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப நாள் ஆச்சுப்பா வடக்கு பக்கம் போக. அதனால இன்றைக்கு நம்ம வடக்கு பக்கம் தான் போக போறோம். வடக்கு பக்கத்துல எங்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல் குறிப்பை வச்சு சில பேர் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு காலத்துல இங்க இயற்கையாக வந்த வெந்நீரை மக்கள் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா, அதன் அருகே ஒரு கிணறும் அமைக்கப்பட்டு இருந்துச்சு.
0: அந்த கிணறு இப்ப மூடப்பட்டிருக்கு. ஏன்னா படையப்பா படத்துல வர மாதிரி ஒரு தம்பதியினர் விருப்பப்படாம அவங்க கல்யாணம் பண்ணாங்களே, அது அவங்க வந்து தற்கொலை பண்றதுக்காக குதிச்சுட்டாங்க உங்களுக்கு.
1: ஆமா, அது வந்து படையப்பா படத்துல. இங்க அப்படி நடக்கல. நீங்க என்ன வரலாற்றை வந்து மாத்தி சொல்றீங்க கதை. இத படைப்பு படத்தோட இயக்குனர் கேட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க.
0: அந்த கிணறு இப்ப செயல்பாட்டுல இல்ல, அதனாலதான் அவங்க
1: முடிட்டாங்க. ஆனா அதுக்கு எப்படி ஒரு கதை நீங்க உருவாக்கிங்க? டைரக்டருடைய மைண்ட். ரெண்டாவது குறிப்பு ரொம்ப சுலபமான ஒரு குறிப்பு தான். இந்த கிணறு எங்க இருக்குது கதை?
0: உள்ளன்ஸ்க்கு பின்னால, ஈஷூருக்கு முன்னால.
1: இல்ல குறிப்பு நீங்க வந்து குறிப்பா சொல்லணும்.
0: ரொம்ப ஈஸி.
1: சரி, எங்கே அப்படின்னு நேர்களையும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, அந்த இடத்தையும் நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
0: இன்னொரு குறிப்பு கொடுக்குறேன். என் நண்பன் ஜோவல் அங்கதான் தங்கியிருக்கிறாரு.
1: அவங்களுக்கு தெரியும். ஆண்டவா, கண்டுபிடிச்ச மாதிரிதான்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில் Masala Coffee தனித்துவமான fusion இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா October 10, 7 மணிக்கு டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் Masala Coffee Live in Singapore The Return Tour நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg

0: காலை வணக்கம் ரெண்டு பேருக்கும்.
1: சொல்லுங்க.
0: ஹன்சல் அண்ட் மாஸ்லிங்.
2: மாஸ்லிங்ல
1: கிணறு இருக்கு.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பன அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க. தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம், நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
2: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: காலை வணக்கம்.
6: வணக்கம், சொல்லுங்க.
5: ஹலிமா
6: சொல்லுங்க ஐயா.
5: காதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நான் திருப்பங்கலேருந்து வருஷம் மூணு பேசுகிறேன். நீங்கள் கேட்டு இது வந்து சிலத்தா ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்லுவாங்க, அது இப்போ இருக்கா இல்லையான்னு அது சரியா தெரியல.
7: குட் மார்னிங் ஹலீமா, காதர், நான் பிரியா பேசுகிறேன். நீங்கள் கேட்டதுக்கான பதில் வந்துட்டு செம்பவாங் ஹாட் ஸ்ப்ரிங்.
8: வணக்கம், நான் தஞ்சை ராஜா.
6: சொல்லுங்க ராஜா.
8: செம்பவாங் ஹாட் ஸ்ப்ரிங் ஹாட்.
9: காலை வணக்கம் காதர் அண்ணா மற்றும் அலிமா அக்கா.
6: வணக்கம்.
9: நான் நினைக்கிறேன் இது செம்பவங்கள் இருக்கு. செம்பவங்கள் இருக்குது.
10: செம்பவங்கள நிறைய.
9: நன்றி அக்கா.
10: தோசை கடை இருக்கு, பரோட்டா இருக்கு, டாஸ்லமா இருக்கு, என்ன இருக்கு?
6: பெரும்பாலான நேர்கள் சரியான பதில கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. செம்பவாங் ஹாட் ஸ்பிரிங் ஆன குறிப்புகளை தான் நாங்க வழங்கி
10: இருந்தோம்.
6: செம்பவாங் ஹாட் ஸ்பிரிங் பார்க், இந்த இடத்துக்கு ஆழமான வரலாறு இருக்கு. அந்த வரலாற இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, இப்ப ஒரு புதிய பாடல் வந்துகிட்டு இருக்கு. அதற்கு காரணம் இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வலம் வராங்க
10: பாடகி சின்மயி.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: இன்றைக்கான நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்கன் டாலர்
4: ஒரு வெள்ளி 26 காசு,
3: ஒரு யூரோ
4: ஒரு வெள்ளி 48 காசு,
3: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
4: ஒரு வெள்ளி 72 காசு,
3: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
4: 91 காசு,
3: 100 இந்திய ரூபாய்
4: ஒரு வெள்ளி 34 காசு,
3: 100 இலங்கை ரூபாய்
4: 35 காசு,
3: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட்
4: கூடிருச்சு, 3 ரிங்கேட் 20 காசு.
3: ஜேபி போலாவி.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
0: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: எங்கே எங்கே அங்குதுல இன்றைக்கு நாங்க கொடுத்த இடம் சம்பவாங்க ஹாட் ஸ்பிரிங் பார்க். சரி, வரலாற்று கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். எங்க இது தொடங்கியது அப்படின்னா 1909 சீன வணிகர் ஒருத்தர் இருந்தாருங்க, சியா லியாங் சியா. அவருடைய மகனும் ஒரு வணிகர் தான், அவர் பெயர் சியா எங் கியோங். இவங்க சம்பவங்கள இருந்த ஒரு அன்னாசி தோட்டத்தை உருவாக்கி இருந்தாங்க. அந்த தோட்டத்துல இயற்கையான வெந்நீர் ஊற்றுகளை கண்டுபிடிச்சு இருந்தாங்க, ஹாட் ஸ்பிரிங்.
1: இந்த வெந்நீர் ஊற்றுகளை குணப்படுத்தும் தன்மை இருக்கனால இவங்க என்ன பண்ணாங்க, அங்க சுற்றி கிணறு கட்டினாங்க.
0: சரி,
1: அந்த கிணற்றுல இருந்து தண்ணீர் எடுத்தாங்க. அங்க இருக்கும் சம்பவாங் கிராமத்து மக்கள் நாளடைவுல புகழ் பெற்ற இந்த இடம் கம்போங் ஆயே பானாசா அவங்க வந்து கூப்பிட்டிருந்தாங்க.
0: கம்போங் ஆயே பானாஸ் இன் அ ஹாட் ஸ்பிரிங் இல்லையா, மலையாளம் அப்படிதான் சொல்லி அழைப்பாங்க. ஆயே பானாஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல வில்லேஜ் ஆஃப் ஹாட் வாட்டர்னு சொல்றாங்க.
1: சோ சூதாடிகள் என்ன செய்வாங்கன்னா 1960 எனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க சொல்லி அதை குளிப்பாங்களாம்.
0: இதெல்லாம் வேற இருக்கா? ஆமா, எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே கதை. அதன் பிறகு இந்த 2nd உலகப் போரின் போது 1942 சிங்கப்பூர் மீது ஜப்பானிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலினால அந்த கிணற்றுக்கு அருகே ஒரு குண்டு விழுந்தது. இதனால வெந்நீர் ஊற்றின் நீரோட்டம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டதாம்.
1: ஒரு காலகட்டத்துல தினமும் ஒரு 300 இந்த தண்ணீர் ஊற்ற போய் பாப்பாங்களாம். அப்ப நாளடைவுல ஒரு புகழ்பெற்ற இடமா மாறியது. இப்ப சமீபத்துல தேசிய பூங்கா கழகம் இது வந்து அவங்களுடைய ஒரு முக்கிய இடமா மாத்தினாங்க, செம்பவாங் ஹாட் ஸ்பிரிங் பார்க்னு அழைத்தாங்க. இப்ப அங்க இருக்கிற கிணறு மூடிட்டாங்க அலிமா, ஆனா பாக்கலாம்.
2: மனதை தொடும் மணமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனையை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்துடைய இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதளன்னு இருக்குமா? அப்புறம் நீங்களும் பாடுவீங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
2: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
3: நண்பகல் மணி 12, மீடியாக்காப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். நாடாளுமன்றம் இன்று அரசியல் பதவி வகிப்பவர்களுக்கான சம்பளம் குறித்து விவாதிக்கவிருக்கிறது. காலை 11 மணிக்கு நாடாளுமன்றம் கூடியது. பிரதமர் லாரன்ஸ் ஓங் 2 நாளுக்கு முன்பு சம்பள உயர்வு குறித்து அறிவித்தார். அரசாங்கம் 15 ஆண்டுக்கு பிறகு அரசியல் பதவி வகிப்பவர்களுக்கான சம்பள உயர்வை அறிவித்திருக்கிறது. புதிய மாற்றம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடப்புக்கு வரும். 3 எதிர்க்கட்சிகள் சம்பள உயர்வை குறை கூறின. நாடாளுமன்றத்தில் இடம் வகிக்கும் ஒரே எதிர்க்கட்சியான பாட்டாளி கட்சி இன்று நாடாளுமன்றத்தில் அது பற்றி பேசப்போவதாக சொன்னது. அது பற்றி பேசுவதற்கு பொருத்தமான இடம் நாடாளுமன்றம்தான் என்று பாட்டாளி கட்சி கூறியது. சிங்கப்பூருக்கு பயங்கரவாத மிரட்டல் கடுமையாகவே இருப்பதாக உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. இவ்வாண்டுக்கான சிங்கப்பூர் பயங்கரவாத மிரட்டல் மதிப்பீட்டு அறிக்கை உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு இன்று காலை வெளியிட்டது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல், உலகெங்கும் அதிகரிக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஆகியவற்றை அறிக்கை குறிப்பிடுகிறது. பயங்கரவாத தரப்புகளுக்கு சிங்கப்பூர் கவர்ச்சிகரமான இலக்காகவே நீடிப்பதாக அறிக்கை சொல்கிறது. இளையர்கள் தீவிரவாத போக்கிற்கு கவரப்படுவது கவலை தருவதாக அது எச்சரித்தது. இந்தோனேசியாவில் காட்டுத்தீயால் உலகிலேயே ஆக அதிக அளவு கரியமில வாயு வெளியேற்றம் காணப்படுகிறது. இம்மாதத்தின் முதல் வாரத்தில் வெளியான தீ தொடர்பான கரிம வெளியேற்றம் சுமார் 20 மெட்ரிக் டன். உலகம் முழுவதும் வெளியேற்றப்பட்ட கரியமில வாயுவில் 1/3 மேல் இந்தோனேசியாவில் வெளியானதாக உலக கண்காணிப்பு அமைப்பு சொல்கிறது. வழக்கத்தை போல் கிட்டத்தட்ட 3 மடங்கு. எல்னினோ வாட்டுகிறது. வெயிலும் வறட்சியும் துரத்துகின்றன. போர்னியோ சுமத்ரா தீவுகளில் 1000 இடங்களில் காடுகள் எரிகின்றன. சுமார் 13,000 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. 1 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலைமை மோசமாகலாம். அக்டோபர் முடியும் வரை காடுகள் எரியலாம் என்று அஞ்சப்படுகிறது. சிங்கப்பூரில் மத்திய வட்டாரத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் தொடர்கிறது. மத்தியில் காற்று தூய்மைக்கேட்டு தரக்குறியீடு காலை 11 மணி நிலவரப்படி 106. மற்ற வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமாக உள்ளது. பிலிப்பீன்ஸில் பயணப்படகு தீப்பற்றியதில் 5 மாண்டனர், மேலும் 80க்கும் அதிகமானோரை காணவில்லை. படகில் மொத்தம் 134 பேர் இருந்ததாக கடலோர காவல்படை அதிகாரி கூறினார். பலவான் மாநிலத்தில் பிரபல சுற்றுலா தலத்துக்கு அருகே படகு தீ மூண்டது. காவல்படை அதிகாரி ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட காணொலியில் அந்த படகு முற்றாக தீக்கிரையாகியிருப்பது தெரிகிறது. இதுவரை 42 பேர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளனர். பங்களாதேஷ் உலகிலேயே மிக மோசமான தட்டம்மை பரவலை சந்திக்கிறது. 1000க்கும் அதிகமான பிள்ளைகள் மாண்டதாக அதிகாரிகள் கூறினர். ஆண்டு தொடக்கத்தில் தட்டம்மை நெருக்கடி தொடங்கியது. இதுவரை 187,000க்கும் அதிகமான சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன. தட்டம்மை எளிதில் பரவக்கூடியது, அதற்கு மருந்து இல்லை. போதிய தடுப்பூசி இல்லாததால் பங்களாதேஷில் நெருக்கடி ஏற்பட்டதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது. அனைத்துலக பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை $100 தாண்டியிருக்கிறது. ஜூலை கடைசிக்கு பிறகு எண்ணெய் விலை $100 கடந்திருப்பது இதுவே முதன்முறை. அமெரிக்க பங்குச்சந்தை இறங்கியது. விலைவாசி உயர்வை சமாளிக்க அமெரிக்க மத்திய வங்கி வட்டியை உயர்த்தக்கூடும் என்ற அச்சத்தில் முதலீட்டாளர்கள் பதறுகின்றனர். நாளை அமெரிக்காவில் விலைவாசி உயர்வு பற்றிய தரவுகள் வெளிவரும். கடன் பெறுவதற்கான வட்டியை அடுத்த வாரம் மத்திய வங்கி உயர்த்தக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நவம்பர் மாதம் நடக்கும் தேர்தலில் குடியரசுக் கட்சி வெற்றி பெற்றால் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் $5,000 தரப்போவதாக அறிவித்திருக்கிறார். டிரம்ப் ஊக்கத்தொகை என்று அதற்கு பெயர். நவம்பரில் இடைத்தவணை தேர்தல் வருகிறது. அவரது குடியரசுக் கட்சி மக்களவை செனட் சபை இரண்டிலும் பெரும்பான்மையை காப்பாற்ற போராடவிருக்கிறது. பணம் எப்படி தரப்படும், அது சட்டப்படி செல்லுபடியாகுமா என்பது தெரியவில்லை. அமெரிக்காவில் 18 வயதை கடந்தவர்கள் சுமார் 270 மில்லியன் பேர். ஆளுக்கு $5,000 என்றால் $1.35 trillion தேவைப்படும். உக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி சென்ற விமானம் ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் தப்பியதாக நோர்வே பிரதமர் கூறியிருக்கிறார். விமானம் புறப்படும் நேரத்தில் அந்த சம்பவம் நடந்ததாக அவர் சொன்னார். அதிபர் ஜெலன்ஸ்கி மோல்டோவாவிலிருந்து ஓஸ்லோ போய்க் கொண்டிருந்தார். ஆளில்லா வானூர்தி பற்றி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் திரு ஜெலன்ஸ்கியின் பயணம் தாமதம் அடைந்ததாக மோல்டோவா அரசாங்க பேச்சாளர் சொன்னார். ஆயினும் அதிபரின் உயிருக்கு ஆபத்தில்லை என்றார் அவர். திரு ஜெலன்ஸ்கி நோர்வேயிலிருந்து புறப்பட்டு ஐஸ்லாந்து, கனடா ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் அதிகாரிகள் 5 ஓராங்குத்தான் குட்டிகளை மீட்டுள்ளனர். ஓராங்குத்தான் இந்தோனேசியா, மலேசியா ஆகிய நாடுகளில் மட்டுமே உள்ளது. அது எப்படி ஒடிசாவுக்கு போனது என்று அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். நெடுஞ்சாலைக்கு அருகே கைவிடப்பட்ட ஓராங் உத்தான் குட்டிகளை கிராம மக்கள் கண்டெடுத்ததாக சொல்லப்படுகிறது. கடத்தல் கும்பல் அவற்றை ஒடிசாவுக்குள் கடத்தி சென்றிருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர்.
4: சொல்லும் பொருளும் அரோமா, நறுமணம். சுவையான உணவை சமைக்கும் போது அதன் நறுமணம் வீட்டையே நிரப்பும். அரோமா, நறுமணம்.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அதற்கு ஆதரவு
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
0: 48 ஸ்ட்ரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ஸ்ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டட்டட்டட்ட அம்மா எங்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜின்னை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கே ஜின்னை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம்.

0: ஆழ்வார் திரைப்படத்துல இருந்து முகமது சலாமத் சாதனா சர்க்கம் பாடி இந்த பாடலை கிடந்தோம். முகமது சலாமத் இந்த பாடல் பாட்டு சலாம் சொல்லிட்டு போயிட்டா நினைக்கிறேன். எந்த பாட்டும்
1: பாடலியா? என்ன ஒரு லிங்க் பா. சரி, அடுத்ததான் உங்களுக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. இடியுடன் கூடிய மழையை பல இடங்களில் இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். வெப்பநிலை 24-33°C இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-95% வழிகாண்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும். வெளியே போகிறதா இருந்தீங்கன்னா உங்க கொடைகளை மறந்துடாதீங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2

0: இந்த பக்கத்துக்கு ஆதரவு வழங்கிருக்காங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.
1: அலிமா, சில பேர் வீட்டுல அவங்களுடைய அலமாரியில இந்த நகைகள்லாம் வந்து அவங்க பூட்டி வச்சிருப்பாங்க. இது வந்து பழைய நகைகளா இருக்கும்.
0: ஆமா,
1: பல நகைகள் அணையவும் மாட்டாங்க.
0: பல நாட்கள் திறக்கப்படாத ஒரு பெட்டியாக இருக்கும்.
1: சந்திரமுகி அந்த மாதிரி
0: திறந்து பார்க்கும் போது என்ன இவ்வளவு சிலந்தி வலையெல்லாம் இருக்கு.
1: உங்க நகைகளை அந்த சிலந்தி தான் அணிஞ்சிட்டு இருக்கோம்.
0: ஆனா சிலந்தி அணிற அளவுக்கு எல்லாம் நீங்க காத்துட்டு இருக்க கூடாதுங்க. அவ்வப்போது உங்க நகைகளை நீங்க அணியணும். அதுக்கு தான் நகைகள் இருக்குது இல்லையா?
1: பரவாயில்லையே, அது அப்படியே லைட்டா வந்துருச்சு. சொல்லி சொல்லி பழக்கம். பழைய நகைகளை அப்படியே எடுத்துட்டு நீங்க அக்ஷயா ஜுவல்ஸ் போனீங்கன்னா நல்ல தரமான விலை உயர்ந்த நகைகளை நீங்க வாங்கலாம். பூஜ்ஜியம் விழுக்காடு கழிவு கொடுக்கறாங்க 916 தங்க நகைகளுக்கு.
0: பாத்தீங்களா? அதனால நீங்க உங்க பழைய நகைகளை கொடுத்து எந்த ஒரு கழிவும் இல்லாம உங்க புதிய நகைகளை நீங்க வாங்கிக் கொள்ளலாம். அது ஒரு நல்ல சலுகை கண்டிப்பா. இதற்கு நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு போகலாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு குறிப்பா ஏதாவது ஒரு வடிவம் ரொம்ப பிடிச்ச ஒரு வடிவமா இருக்கலாம், அதை நீங்க கூகுள்ல பார்த்து வச்சிருக்கலாம். அந்த புகைப்படத்தை எடுத்து நீங்க நிபுணர்கள் கிட்ட காட்டுனீங்கன்னா அதே வடிவத்துல உங்களுக்கு அழகா துல்லியமா செஞ்சு கொடுப்பாங்க. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம உங்களுக்கு அற்புதமான வடிவத்துல செஞ்சு கொடுப்பாங்க. அதனால நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நிபுணர்கள் உங்களுக்கு இருக்காங்க, உங்களுக்கு அழகான அறிவுரைகளை கொடுக்கறதுக்கு, ஆலோசனைகளை வழங்கறதுக்கு.
1: ஆனந்தம் ஆரம்பம், அதை வைத்து நான் ஒரு நகை டிசைன் பண்ண போறேன்.
0: ஓ, ஆனந்தம் ஆரம்பம் என்கிற நகை வடிவமா? இது அக்ஷயா ஜுவல்லர்ஸ் உடைய
1: உரிமையா?
0: சரி, நாங்களும் செய்யறோம், நீங்களும் செய்யுங்க.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: AYE நிகழ்ச்சியிலும் CTE அங்கு பிரடல் ரோடுக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு.
0: டெம்பனிசை நோக்கி செல்லும் பாட்லி ரோட், பாட்லி வாயிடாக்கு பிறகு அங்கேயும் ஒரு விபத்து. AYE நோக்கி செல்லும் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வே, புகேட்டிமா ரோட் எக்ஸிட்டில் அங்கேயும் ஒரு விபத்து. பார்த்து பத்திரமா உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்டு, பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
5: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஸ்டார்ஹப், we got you.
7: We're gonna blow the speakers, baby.
2: ஒலி எங்கேயும் எப்போதும்.
8: ஏரோப்ளேன் பறக்கிறது பெருமேல.
9: ஒலி 968.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் நிகழ்ச்சி படைக்கப்படுது. அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல என்னென்ன சலுகைகள் இருக்கின்றன அப்படின்னு அந்த கடையின் உரிமையாளர் செந்தில் குமரன் சொல்றாரு, கேப்போம் வாங்க.
1: நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல புதிய நகையெல்லாம் வாங்கணும்னா நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து உங்க பழைய நகையை கொடுத்து புது நகைய மாத்திக்கலாம். உங்க பழைய நகையெல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ நம்மளால கொடுக்க முடியும். அந்த வேல்யூவேஷனுக்கு நீங்க புது நகைய மாத்திக்கலாம். அதே மாதிரி இப்ப கிரெடிட் கார்டு எல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. சோ அந்த கிரெடிட் கார்டுலயும் நம்ம வந்து ஜுவல்லரி எல்லாம் வாங்கலாம். அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றப்ப நம்ம எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஜீரோ சர்வீஸ் சார்ஜஸ். சோ நீங்க உங்க கிரெடிட் கார்டு பாய்ச்சி நீங்க புது ஜுவல்லரியில வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கிறதுனால, திட்டங்கள் இருக்கிறதுனால நீங்க உங்களோட புதிய நகைய சுலபமா நம்ம கடையில வாங்கலாம். அது இல்லாம இப்ப $1,000 1000 வள்ளிக்கு மேல வாங்கினீங்கன்னா ஒரு லக்கி ட்ரா குப்பான் கிடைக்கும். சோ இந்த லக்கி ட்ரா குப்பான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த ட்ரா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல வந்து ஒரு 50 கிராம் கோல்ட் பார் வந்து வின் பண்ற வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் சலுகைகள்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க வந்து பாக்கணும்னா கண்டிப்பா நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வந்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் ஸ்டாஃப் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னன்னு சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா நம்ம கடைக்கு வாங்க.
2: தரமான சேவைகளுக்கு இப்பவே நீங்க போகலாம் அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா.

0: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: இன்று அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டு சீட்டர் பரிசா கொடுக்கிறதுக்கு 3 கேள்விகள். கா வரிசையில நீங்க ஒன்று பார்ப்பது, பயன்படுத்துவது, அணிவது. கேட்டப்போ வந்திருக்கும் பதில்கள்.
1: வணக்கம் காதர் அலிமா, நான் நினைக்கிறேன் காத்திருந்த கண்கள் சகாயமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
2: ஐயா, நாங்க கேக்குற கேள்விகளுக்கும் நீங்க சொல்ற பதில்களுக்கும் சம்மந்தமே இல்லையே.
3: பயன்படுத்தும் ஒன்று வந்து கால் சட்டை, அணியும் ஒன்று வந்து கண்ணாடி, பார்க்கும் ஒன்று வந்து கண்காட்சி.
0: ஏன் அவங்க இருந்த இடம் ரொம்ப சத்தமா இருக்கு? சம்பவம் ஹாஸ்பிடல் பார்க்ல வந்து முட்டா வச்சிட்டு
4: இருக்காங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கடிகாரம், கைக்குட்டை, காலணி.
5: வணக்கம், என் பேர் ஹரி. பார்ப்பது வந்து காகம், பயன்படுத்துவது கத்தி, மற்றும் அணிவது வந்து கை கடிகாரம். நன்றி.
0: என்பது சரியான பதில் ஹரி. நீங்க தான் முதல்ல சரியா எங்களுக்கு குரல் பதிவு அனுப்பிச்சீங்க.
2: ஆமா, ஹரிக்கு தான் 100 வெள்ளி மதிப்புள்ள அந்த அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குற பற்றுச்சீட்டு கிடைக்குது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கா வரிசையில தொடங்கும் அணிவது, அணிவது நீங்க காதணி அப்படின்னு சொன்னாலும் சரிதான், கை கடிகாரம் சொன்னாலும் சரிதான், பயன்படுத்துவது காலணி கூட நீங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இன்னொன்னு
0: கடிகாரம்.
2: கடிகாரம், கடிகாரமும் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, ஆனா அதை அணியவும் செய்வோம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு இருக்குது. பார்க்கிறது கண்ணாடி,
0: கரண்டி,
2: கண்ணாடி திரை. பார்க்கிறது கரண்டியா?
0: இல்ல, அதுதான் பயன்படுத்துறது
2: கரண்டி. அதோ நீங்க சொல்லலாம் சாப்பிடறதுக்கு. இப்ப பார்க்கிறது வந்து நம்ம என்ன சொல்லலாம், கண்ணாடி சொல்லலாம், கண்ணாடி திரை சொல்லலாம். இப்படி பல பதில்கள் இருக்குது.
0: கியூட்டான ஒரு விஷயம், கால கியூட்டான விஷயம்.
2: கியூட்டான விஷயமா?
0: ஆமா.
2: தெரியலையே.
0: காதர்.
2: ஆ,

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கேட். போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
2: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
1: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
2: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
1: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
2: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
3: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாயினி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாயினியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாயினி 1 மற்றும் பிவாயினி 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாயினி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாயினி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயினி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
1: 48 ஸ்ரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட். காலை 10 மணி முதல்
4: பிற்பகல் 2 மணி வரை
1: ஆனந்தம் ஆரம்பம். அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் நிகழ்ச்சி படைக்கப்படுது. அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு நீங்க ஏன் போகணும், நிறைய சலுகைகள் இருக்குதுங்க. அதுல ஒண்ணுதான் பூஜ்யம் விழுக்காடு தவணை முறையில நீங்க பணத்தை செலுத்தலாம். அப்படி நீங்க கிரெடிட் கார்டு பயன்படுத்துற ஒருத்தரா இருந்தீங்கன்னா, அதாவது இந்த கடன் பற்று அட்டையை பயன்படுத்தி நகைகளை வாங்குற ஒருத்தரா இருந்தீங்கன்னா, நீங்க பூஜ்யம் விழுக்காடுல உங்களுடைய தவணை முறை கட்டணத்தை செலுத்தலாம். அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியும். வழக்கமா தவணை முறையில நீங்க பணம் செலுத்தினாலே இந்த வட்டின்னு ஒரு விஷயம் அம்சம் இருக்கும். ஆனா இங்க அக்ஷய ஜுவல்லர்ஸ்ல அது கிடையாது. தவணை முறையில நீங்க கடன் பற்று அட்டையை பயன்படுத்தி நீங்க காசு செலுத்தும் போது, கட்டணத்தை செலுத்தும் போது அந்த வட்டி இல்லாம நீங்க செலுத்தலாம், உங்களுக்கு மன நிம்மதியாகவும் இருக்கும்.
5: சில பேருக்கு இந்த நவரத்ன கற்களை வாங்க பிடிக்கும், அணிய பிடிக்கும். உதாரணத்துக்கு சஃபயர், எமரல், அமெத்திஸ் மாதிரி பல வகை இருக்கு. இதே மாதிரி கற்கள் பல நாடுகளும் இருக்கு. அங்க அவங்க பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல தரமான நவரத்ன கற்களை விற்பனை செய்யறாங்க. நீங்க நிச்சயமா அவங்க கடைக்கு போயிட்டு இந்த நவரத்ன கற்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வாங்கலாம்.
1: உயர்தரமான நவரத்ன கற்கள், அதோட நல்ல சலுகைகள், நல்ல நகைகள், நல்ல சேவை, இவை அனைத்துக்கும் நீங்க செல்ல வேண்டிய இடம் தான் 48 ஸ்ரங்கனூர்ல இருக்கிற
5: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

0: உன்னலே
1: விஸ்வநாதன் சான்ஸ் படத்தில் இருந்து சுப்லாஷினி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அடுத்த 4 நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது காதர்?
2: ஒன்னு சொல்லிக்கலாமா?
1: சொல்லுங்க.
2: விஸ்வநாதன் சான்ஸ் திரைப்படம் நாளைக்கு நெட்ஃபிக்ஸ்ல வருதுல.
1: ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நல்ல காற்று வீசும்.
3: வானிலை நிலவரம் ஆதரவு
4: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: ஒலி 968
5: சினிமா சினிமா
1: இயக்குனர் ஜித்து மாதவன்.
2: ஒரு வெற்றி திரைப்படமா அமைந்தது. அது காரணமே ஜித்து மாதவனுடைய திரைக்கதை மற்றும் இயக்கம் தான்.
1: எவ்வளவு அழகா இயக்கியிருந்தாரு, அதற்கு ஏற்ப எவ்வளவு அழகா ஃபஹத் ஃபசில் நடிச்சிருந்தாரு சொல்லியே ஆகணும். இப்ப ஜித்து மாதவன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய மலையாள படங்கள் தான் அவரு எடுத்து நமக்கு தெரியும் காதர். ஆனா இப்போ தமிழ் பக்கமா வந்திருக்காரு சொன்னா நீங்க நம்புவீங்களா?
2: ஆமா, நம்மளுடைய The One சூர்யாவுடன் அவரு இணைகிறார்.
6: டேலண்ட் உருட்டி உருட்டி அந்த அளவு கேவலமான கேரக்டர் ஃபுல்லா மறைச்சிருக்கல சார்.
7: சொல்லு.
2: ஆமாங்க, சீன்ங்கிற இந்த டைட்டில் டீசரை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இந்த சூர்யா படத்திற்காக பல பேர் ரொம்ப ஆவலா காத்துதான். குறிப்பா கேரளால சூர்யாவை பிடித்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. சோ அதனால இந்த திரைப்படத்தோட டீசர் பார்த்த பிறகு பல பேர் வா, சூர்யாவை மீண்டும் நம்ம காவலர் கதாபாத்திரத்துல பார்க்க போறோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க.
1: இது ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு.
2: ஆமா, ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் என்னன்னா, முன்பு இவர் காவலரா இருந்து இப்ப கைதியா மாறிட்டாரு.
1: அவருடைய தம்பியுடைய படத்தை பார்த்து அவர் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டாரோ. கைதி படத்துல அவர் கைதியா வருவாரு. ஆனா இதுல ரொம்ப அழகா ஒரு காவலரா இருந்து ஒரு கைதியா மாறுற ஒரு கதை கண்டிப்பா ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது, சுவாரஸ்யமா இருக்க போகுது. 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் சூர்யாவின் தயாரிப்பு நிறுவனம். இந்த நிறுவனம் தான் சீன் படத்தை தயாரிக்கிறாங்க.
2: இந்த திரைப்படம் நவம்பர் 6 திரையரங்குகளை வெளியாக போகுது.
1: தீபாவளிக்காக
8: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: சூர்யா நடிச்ச ரெட்ரோ படத்துல இருந்து சித்ரீனம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது த ஒன்.
1: ஹரிமா
0: சொல்லுங்க,
1: நீங்க இந்த பூமியில வாழ்றீங்களா?
0: நீங்களும் தான் இந்த பூமியில வாழ்றீங்க, நான் மட்டுமா வாழ்றேன்? நீங்க ஏலியனா?
1: உங்களுக்கு ஒரு 32 வயசு இருக்குமா?
0: ஆமா ஆமா ஆமா, கரெக்டா சொல்றீங்க பாருங்க. பா,
1: எத்தனை வயசு வரைக்கும் இந்த பூமியில வாழ ஆசைப்படுறீங்க?
0: உண்மையே சொல்லணுமா போய் சொல்லணுமா?
1: சொல்லணும். இது வரைக்கும் போதும்பா, 100 வயசுக்கு மேல கூட தாண்டலாம்.
0: எப்போதுமே ஒரு 50 வயது வரைக்கும் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு அம்மா ஆன பிறகு இன்னும் நிறைய வருடங்கள் என்னுடைய மகனோட இருக்கணும் அப்படிங்கிற ஆசையினால அதை கொஞ்சம் கூட்டி 70 வயது அப்படின்னு ஆயிக்கிருக்கேன். ஆனா நம்ம ஒண்ணு ஆசைப்படுவோம், அது எங்க நடந்தா நடக்கும், நடக்கலன்னா நடக்காது, கடவுளுடைய கையில தான் இருக்கு இல்லையா?
1: நமக்கு நோய்கள் இத்தனை வருடம் இந்த பூமியில வாழலானே இந்த ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க.
0: ஓ, ஒரு மதிப்பீட்டு மாதிரி செஞ்சிருக்காங்க. ஆனா அது எந்த வயது அப்படின்னு இன்னும் கொஞ்ச
1: நேரத்துல இருக்கு, வாழலாம், வாழ்ந்திருக்காங்க,
0: ஆதாரம் இருக்கு,
1: இருக்கு.
0: அந்த ஆதாரம் என்ன, எந்த வயது வரைக்கும் வாழலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்றோம். இது ஆனந்தம்.
2: We are all here for you.

0: செயல்பாட்டு ஆதரவு.
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
0: சாய் அபியாங்கர் கொண்டு வந்த ரத்திமா பாடல கேட்டோம். அதற்கு முன்னால ஆம் கேம் படத்துல இருந்து அருமன் மாலி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது அருகே அருகே. இப்ப உங்களுக்காக
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: வாசை நோக்கி செல்லும் ஏஒய் அங்கு பிஐ எக்ஸிட் கார்கள வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. இந்த பக்கமா நீங்க பயணம் சரிங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
0: அதே போல டெம்பனிசை நோக்கி செல்லும் பாட்லி ரோட், பாட்லி வாயிலாக்கு பிறகு விபத்து, அங்கு இரண்டாம் தடத்தை நீங்க தவிர்த்தரணும்.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
6: இஷாராவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1-13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.
0: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இது உங்க ஆனந்த மாரபம். இந்த வயது வயிற்கு நீங்க வாழலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியே சற்று முன்பு காதர் கேட்டு இருந்தாரு. ஒரு ஆசைதான் 70 வரைக்கும் நல்லபடியா ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு. ஆனா நடக்குமா நடக்காதா என்பது நம்ம கையில இல்ல இல்லையா. ஆனா ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா காதர், வாழ்ந்திருக்காங்க, குறிப்பிட்ட இந்த வயது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிருந்தீங்க.
3: ஆமா, மனிதனுடைய உடல்ல எந்த நோய்களும் இல்லைனா இந்த உடல் வந்து நல்லா சிறப்பா வாழும். நீண்ட வருடம் வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு அவங்க தகவல் சொல்லுது.
0: அந்த ஆற்றல் நம்ம உடலுக்கு இருக்கு.
3: ஆமா, இப்ப பாருங்க நமக்கு ஏறக்குறைய உங்களுக்கு சரி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க மக்கள்?
0: ஒரு 100 120 வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். 130
3: ஆமா இருக்காங்க. பழைய காலத்து மக்கள் எல்லாம் வந்து அது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க.
0: அதை தாண்டி நான் கேள்விப்படல காதர்.
3: சரி, தி ஜர்னல் என்பிஜே ஏஜிங் இவங்க வெளியிட்ட தகவல் என்ன சொல்றாங்கன்னா, உங்க உடல்ல எந்த நோய்களும் இல்லனா நீங்க 194 வருடங்கள் வரை இந்த உடல்ல இந்த பூமியில வாழலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: பிடிக்காது
3: 194.
0: ஆனா நம்முடைய இந்த போன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எலும்புகள்லாம் வலுவிழந்துரும் இல்லையா. அது நடக்க முடியாது, கண் பார்வை சரியா தெரியாது நமக்கு.
3: அப்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா அப்ப இயற்கையான உணவு சாப்பிட்டாங்க, இயற்கையில இருப்பாங்க. அதனால அவங்க இயற்கையோட ஒன்றிணைந்து இருக்கிறதுனால
0: குளோபலைசேஷன் உலகமயமாதல் இதெல்லாம் அந்த நேரத்துல இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். டிஃபாரஸ்டேஷன்
3: இல்ல, இயற்கையோட இருக்கிறதுனால அவங்க எப்போதுமே ஆரோக்கியமாவே இருப்பாங்க. அதனால 194 வருடங்கள் வரை இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க. ஆனா அது வரைக்கும் வாழணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது அலிமா.
0: இந்த காலகட்டத்துல ராஜா 50 வரைக்கும் நோயே இல்லாம நம்ம வாழ்ந்தோனாலே நம்ம பெரிய ஒரு செல்வந்தர் தான்.
3: ஆமா.

0: மண்டாடி படத்துல இருந்து கபில் கபில சஞ்சனா கல்மஞ்சை கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால டிசி படத்துல இருந்து அனிருத் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். டி எம் ஒய் ஜுவல்லர்ஸின் தங்க விலை நிலவரம்
1: 22 கேரட் தங்கம் கிராம்ஸ்க்கு 174 வெள்ளி 10 காஸ்.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
0: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தான். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. தண்ணீர்ல நீங்க இருக்கும் போது, குறிப்பா தண்ணீர் கீழே நீங்க இருக்கும் போது, உங்களால எவ்வளவு நேரம் உங்களுடைய மூச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியும்?
1: அப்ப நுரையீரல் நல்லா சரியா வேலை செய்யும் போது 50 வினாடிகள்ல இருந்து 1 நிமிடம்
0: அதுதான் அதிகபட்சம் போக முடியும். நிமிடங்கள் வரைக்கும் தன்னுடைய மூச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு ஆற்றல் டால்பின்ஸ்க்கு இருக்குது. ஆனா டால்பின்ஸ் மாதிரி பல பேரும் செய்யறதுக்கு வந்து முயற்சி செய்வாங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க. சில பேர் இந்த டீப் டைவிங் எல்லாம் பண்ணுவாங்க கிளிப்புகள்.
1: ஆனா
0: டீப் டைவிங் நீங்க செய்யும் போது உங்களுக்கு அந்த கருவிகள் எல்லாம் மாட்டப்பட்டிருக்கும், அதனால சுலபமா உங்களால கீழே இருந்து தண்ணீருக்குள்ள இருந்து மூச்சை நீங்க பிடிக்க முடியும், விட முடியும்.
1: ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த டால்பின் செய்யற மாதிரி மனிதர்களுக்கும் அந்த தன்மை இருக்குதான். அதாவது டைவிங்ல போயிட்டு நீங்க அந்த மாதிரி பயிற்சி செய்யலாம், 6 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க மூச்சை பிடிச்சி வைக்கலாம்னு அப்படி சொல்றாங்க. ஏன்னா அப்ப அவதார் திரைப்படத்தின் போது தி வே ஆஃப் வாட்டர்ல நடிகை கேட் வின்ஸ்லெட் 6 நிமிடங்களுக்கு மேல பயிற்சி செய்து அவங்க தண்ணில வந்து மூச்சை பிடிச்சு இருந்திருக்காங்க.
0: அவங்களும் ஒரு டால்பின மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க.
1: அதான் யோசிச்சேன், இது சாத்தியமா, எப்படி முடியும்?
0: முயற்சி
1: அவதா படத்துல நீங்க நடிக்கிறீங்க. அவதா இல்ல, நான் அவதாதான்.

0: வித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.

0: உடனடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். இன்றைக்கு ஆனந்தமாறு நிகழ்ச்சியில புதிய ஐபோன் டூவோ பற்றி ஆரம்பித்து கோல்ட் கிரேடியன் எஃபெக்ட் போய் அதன் பிறகு எங்கே எங்கே அங்கத்துல
2: நம்ம வந்து இன்று செம்பாவாங் ஹாட் ஸ்பிரிங் பார்க்க பத்தி கேட்டிருந்தோம், அதை பத்தி சொல்லியிருந்தோம்,
1: அதை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு ஆழமான வரலாறு இந்த இடத்துக்கு இருக்குது.
2: அதன் பிறகு உங்களுக்காக அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சட்டை கொடுத்திருந்தோம். கா வரிசையில நீங்க பயப்படுத்தும் ஒன்று, பார்க்கும் ஒன்று, அணியும் ஒன்று.
1: சரியான பதில ஹரி கொடுத்திருந்தாரு. ரொம்ப தெளிவான குரல் பதிவும் எடுத்து அனுப்பி வச்சிருந்தாரு. அதன் பிறகு 1 மணிக்கு மேல உங்களுக்காக திரை செய்தி வந்தது. சீன் படத்தை பத்தி பேசியிருந்தோம். அதோட 194 வயது வரைக்கும் சில பேர் வாழ்ந்திருக்காங்கன்னு ஆதாரம் இருக்குன்னு காதல் பகிர்ந்து கொண்டாரு டால்பின். அவட்டாலாம் பத்தி பேசி இப்ப விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க.
2: நாங்க இல்ல, நான் உங்களை நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலை சந்திக்கிறேன். அலிமா நாளைக்கு விடுப்புல இருக்காங்க,
1: பெற்றோர் விடுப்புல இருப்பேன். ஆனா கண்டிப்பா அடுத்த வாரம் உங்களை திங்கட்கிழமை நான் தன்னந்தனிய நிகழ்ச்சி படைக்க வந்துருவே.
2: இருவரும் சேர்ந்து செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சி படைக்கிறோம். எப்படிலாம் கேலண்டர்ல வந்து ரோஸ்டர் கொடுக்க
1: வழி, அவ்வளவு விடுப்பு நமக்கு இருக்கு. என்ன பண்றது, முடிச்சாகணும். அதற்குன்னு ஒரு கால அவகாசமும் நமக்கு இருக்குது இல்லையா? அதனால கண்டிப்பா உங்களை நாங்க இருவரும் அடுத்த வாரம் சந்திக்க வந்துரும். நாளைக்கு எப்போதும் போல உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நம்ம காதலுக்கு வாரி வழங்க மறுத்துறது.
2: நன்றி நன்றி நன்றி. கூறி விடைபெறுவது உங்களுடைய ஹலீமா அஸ்மான்,
1: உங்களுடைய அப்துல் காதர். இது உங்க ஆனந்தம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர். 9

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
5: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
6: You're listening to Hindi numbers on 96.8.

0: ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
2: முதல் பாரதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
3: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
4: SPM கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
3: SPM கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலா?
4: ஆமா, SPM கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான SPM கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM கோல்ட் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
3: இனிமே SPM கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
5: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: மீடியா கபலி 9 6 8 இல் ஹிந்தி பாடல்கள்.
7: You're listening to Hindi Numbers on only

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: Eight singles looking for love.
2: We're here to find love.
1: Get a little help from the person they trust most.
2: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
1: Their love life is in the hands of their wingman.
3: We have to make it happen.
4: I want to go on a date.
1: Their biggest cheerleader and their harshest critic.
2: Your wingman will go head to head in a series of challenges.
1: The wingman wins a challenge, the single gets the date.
5: A chance to get a bit closer with her.
1: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
6: Whatever happens, I do want you in my life forever.
1: Or betrayal and heartache.
7: I got played.
8: I literally want to throw up right now.
9: Girl, you gotta fix yourself.
10: Who knows what's coming next?
1: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
11: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
12: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
11: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
13: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
11: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
13: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், 101 ஸ்ட்ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
14: You're listening to Hindi Numbers on Mediacorp Oli 968.
15: Mediacorp Oli 968 Hindi Paadalgal.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: காலைநேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பீவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பீவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பீவாணி ஆட்டோ 1 மற்றும் பீவாணி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பீவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பீவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பீவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
2: சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
6: மலையாள பாடல்கள்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஒன் ஃபார் ஒன் சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீயை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 86. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: உங்களால் ஒரங் ஊத்தன் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகி நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
2: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
3: மலையாள பாடல்கள்.

0: கேட்டது மலையாள பாடல்கள்.
1: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்.
2: ப்ரோ உங்களை எல்லா கல்யாணத்திலும் பார்க்குறேன். இந்த மாப்பிள்ளை சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
1: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
3: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
4: Samsung Galaxy Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: Star Hub, we got you.

0: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
2: அனுபவம் எப்படி?
1: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
3: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு 3 கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
1: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921153363.
4: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
0: வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம். வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
5: அப்படி பாடக்கூடாது.
6: பாடவா ஒன் பாடலை,
5: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
1: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
5: உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
7: டீ கடைக்கு போவோமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
5: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
7: எக்ஸாக்ட்லி,
5: கேட்க தவறாதீங்க.
8: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
5: இதோ வந்து
9: விட்டேன்.
5: நியாயமா நாம எப்படி பாடணும்னா, ஐலசா இழுத்து புடி, ஐலசா இழுத்து வெயி, ஐலசா அப்படின்னு பாடணும். ஏன்னா ஜப்பான்ல எல்லாரும் இப்படிதாங்க கயிற்ற புடிச்சுக்கிட்டு ஐலசா ஐலசான்னு பாடிட்டு இருக்காங்க. 1000 மக்கள் ஜப்பான்ல இருக்கிற ஹீரோசாக்கி கோட்டைக்கு வெளியில நின்று கொண்டு கயிற்ற பிடித்து அந்த கோட்டையை இழுத்துட்டு இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம், பல வருடங்களுக்கு முன்பாக ஜப்பான்ல நடந்த நிலநடுக்கங்க. இப்ப சமீபத்துல ஒரு நிலநடுக்கம் நடந்துச்சு, ஆனா இது பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த நிலநடுக்கத்தால இந்த கோட்டை நகர்ந்து போயிடுச்சு. ஜப்பானியர்கள் தொழில்நுட்பம் கருவிகள் எல்லாம் பயன்படுத்தாம ஹிக்கியா அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தி அந்த கோட்டைக்கு கீழே பலகைகளை வச்சு அதன் பிறகு பொதுமக்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்க. மக்கள் பலரும் தயவு செஞ்சு வாங்க, இந்த கோட்டை இருந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடுச்சு. நிலநடுக்கம் காரணமாக பல இடங்கள் வந்து திரும்ப அதற்கான அந்த கட்டமைப்பு எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லி 1000 பேர் ஏன் சக்கர நாற்காலியில கூட மக்கள் வந்து அந்த கயிற்ற பிடிச்சு இழுத்து இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல, 11 வருடங்களாக இந்த ஒரு முயற்சியில மக்கள் பலரும் ஈடுபட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் இழுத்ததுல அந்த கோட்டை 2 மீட்டர் அளவுக்கு நகர்ந்திருக்கு. என்ன அதிசயம், என்ன ஆச்சரியம். ஆகஸ்ட் மாதம் இறுதி வரைக்கும் தான் இந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க. செப்டம்பர் மாதம் முழுக்க அதன் பிறகு இவங்க பெரிய பெரிய கருவிகளை வச்சு இந்த இந்த கோட்டையை அவங்க நகர்த்த போறாங்க. இது ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம்ல, ஏன் அவங்க செய்யலனா, மக்கள் பலரும் திரண்டு ஒன்றிணைந்து கை கோர்த்து இந்த ஒரு முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜப்பான் இந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டிருந்தாங்க. இதே போல நாமும் இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்கணும், 8 மணி வரைக்கும் எனக்கு துணையாக இருக்கணும். இருப்பீங்கன்னா வாங்க கடையை திறந்துடலாம். இதோ ஆரம்பமாயிடுச்சு 8 மணி வரைக்கும் டீ கடை.

0: உளவாளி திரையிலிருந்து சிற்பி நீசையில் டி சுந்தர் சித்ரா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோங்க. மாலை மணி 4:16 ஆகிறது.
1: போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து நேர்ந்திருக்கு. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ டெம்பனிஸ் அவென்யூ 7 பிறகு முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க. அடுத்ததாக துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ தோக்வான் ரோட்டுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான

0: இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 9679.
1: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.

0: ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். என்றோ கேட்ட ஞாபகம், இந்த அங்கத்துல பணத்தோட்டம் அருமையான ஒரு பாடலை கேட்டோம். அந்த படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பீசஸ்ல கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து நம்ம 80களில் வெளிவந்த பல பாடல்களை கேட்க போகிறோங்க. அதற்கு முன்பாக டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை இன்றைக்கு நல்ல செய்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லீசா கொஞ்சம் ஏறி இருக்கு, 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 174 வெள்ளி 10 காசுங்க. மீண்டும் சொல்றோம், 174 வெள்ளி 10 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி 9.68.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: தயார் என்றால் இன்றைக்கான இசை ஒரு நவீன, அதாவது அந்த காலத்து 80s வெளிவந்த வேகமான ஒரு மாடர்ன் நவீன ஒரு பாடலிலிருந்து, அந்த பாடலிலிருந்து ஒரு பகுதியை நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சுலபமான பாடல், நிச்சயமா இது சுலபமா இருக்கும். எப்போதும் போல சுலபம்னு சொல்லிட்டு நித்யா எப்போதுமே கடினமான பாடல்கள் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வந்தது. ஆக இன்றைக்கு வந்து நிச்சயமா சுலபமா இருக்குங்க. அந்த இசை லேசா நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா என்ன பாடல் அப்படின்னு இப்பவே நீங்க அனுப்பி வைப்பீங்க. நிச்சயமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாடல் என்னன்னு. தெரிஞ்சா இப்போதே பதில் அனுப்புங்க. 9678 9 6 8 என்ற எண்ணுக்கு கொஞ்சம் பாடி அனுப்புனீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக இன்றைக்கு வியாழக்கிழமை, பாதி வெள்ளிக்கிழமையில இருக்கிறோம், அதனால கொஞ்சம் சுலபமான பாடல். ஓகே, ஆக மீண்டும் அந்த இசை இதோ உங்களுக்காக. இப்போதே எனக்கு பதில் அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
4: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
5: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
4: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 மூவிஸ் பிரைவேட் லிமிடெட்.
7: இன்றைக்கான குறிப்பு சொல்றதுக்கு முன்பாக இந்த பாடலை கேளுங்களேன்.
8: 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ.
7: இந்த பாட்டுல நம்மளுடைய வயதை 8 பிரிச்சா எந்த கட்டத்துல இருப்போம் அப்படின்னு ரொம்ப அழகா வர்ணிச்சிருந்தாங்க. ஆனா என்னுடைய குறிப்புல ஒரு நாள், அதாவது 24 மணி நேரங்கள் இருக்கின்றன இல்லையா, அந்த 24 மணி நேரத்தை 3-8 நீங்க பிரிக்க வேண்டும். அதுதான் அந்த 8-8-8 ரூல் அப்படின்னு சொல்றாங்க. முதல் 8 மணி நேரம் நீங்க நல்லா உழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 8 மணி நேரத்துக்கு நீங்க நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 8 மணி நேரங்கள் அந்த நேரத்தை 3 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க. முதல் பகுதிய குடும்பம், நண்பர்கள், பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க. அடுத்த பகுதி உங்களுடைய ஆரோக்கியம், நீங்க சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கவும் உங்களுடைய பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் செலுத்த சொல்றாங்க. அடுத்த பகுதி மற்றவர்களுக்கு சேவை வழங்குவதிலும் நீங்க நல்ல சந்தோஷமா சிரிக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட சொல்றாங்க. இப்படியாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய 24 மணி நேரத்தை 8-8-8 பிரிச்சு உங்களுடைய நேரத்தை நல்ல விதமா செலவு பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
1: சற்று முன்பாக ஒரு பாடலின் இசையை நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த பாடலோட இசை இப்போ நான் குறிப்பிட முடியாது, ஏன்னா ரொம்ப சுலபமான ஒரு பாடலை நான் கொண்டு வந்திருந்தேங்க. அதற்கு நேர்கள் பலரும் முயற்சி செய்து நீங்கள் வந்து செய்திகள் அனுப்பி வச்சிருக்கீங்க. நேர் சுகந்தி, இந்த பாடலை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க, நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல். நல்ல முயற்சி, ஆனா அது பல்லவை அது வல்லவை பாடல். நல்ல முயற்சி. இங்க வந்து நம்ம நேயர் லட்சுமி இவங்க வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க. சரியான பதில் சொல்லிருக்காங்களா? வணக்கம்.
2: முகம் ஒரு விழா இரு விழியிரு விழா விழா, இந்த பாட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.
1: நல்ல முயற்சி, ஆனால் சரியான பதில் அது இல்ல. இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக மீண்டும் அந்த இசை நான் ஒளிபரப்ப போறேன், கேட்டுட்டு நீங்க மீண்டும் முயற்சி செய்யலாம். சரியான பதிலையும் நம்ம நேயர்கள் பல பேர் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யலாம். நேயர்களே, உங்களுக்கான அந்த இசை இதோ லேசா, கேட்டு மகிழுங்கள். ரொம்ப சுலபமான ஒரு இசைங்க, பதில் தெரிந்தால் அனுப்புங்க. 9678 9 8 என்ற எனக்கு குரல் பதிவு செய்தி அனுப்பி வைங்க.
3: இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன், கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: Friends in production Barangung. Masala Coffee live in Singapore. The return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMARC Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The return tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
6: இன்றைக்கு பாடுவ அங்கத்துல எப்போதும் போல 80களில் வெளிவந்த நேர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்றது. விதமான பாடல்களை குறிப்பிட்டிருந்த நம்ம நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. நல்ல முயற்சி செஞ்சிருந்தீங்க. இருந்தாலும் சரியான பதில்களை நம்ம நேயர்கள் அசோக் சந்திரன், மகிதரன், ஒப்லான் எம்ஜிஆர், மகேஸ்வரி, ஏஜே, ராதாகுமாரி, ஹுசேன், ராஜு, விஜயா, ராதாகிருஷ்ணன் நாயுடு, கார்த்திக், கணேசன், விக்னேஸ்வரி, ரஹ்மான் ஷா, இன்னும் பல பேர் சரியான பதில சொல்லிருக்கீங்க. வாழ்த்துகள். நம்ம விஜயா அக்கா அவங்க பாடி அனுப்பியிருக்காங்க முதல் நேயராக. கேட்போமா? வணக்கம்.
7: வணக்கம் நித்யா. இந்த பாட்டா இருக்குமா? அழகிய நதி என அதில் வரும் அழை இருமணம் அலைந்ததுன்னு மோகத்தில்
6: சரியான பதில் தாங்க. பாட்டுக்கு ஒரு தலைவன் திரையில இருந்து நம்ம கேப்டன் விஜயகாந்தோ சோபனாவோ அழக பவனி வருவாங்க. SP பாலசுப்ரமணியம், சித்ரா கொண்டு வரும் பாடல் சரியான பாடல் அதுதாங்க. மீண்டும் அந்த இசை கேட்போமா? என்ன அழகா ஸ்டைல ஆடுவாங்கன்னு தெரியுமாங்க இந்த பாட்டுல. பா, நம்ம கேப்டனுடைய ஸ்டைலோ ஸ்டைல் தான், நம்ம சோபனாவுடைய அழகோ அழகுதான். வாங்க அந்த நினைவுகளை மீண்டும் அசை போடலாம். இளையராஜாவின் இசையில் கேட்டு மகிழுங்கள். இது டீ கடை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இந்த வாரத்தின் கலைஞர் சின்மய ஸ்ரீபதா அவங்களுடைய பாடல்களை அவ்வப்போது நம்ம ஒலி 9:00 கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில சற்று முன்பாக வாகை சூட வாத்திரையில் இருந்து ஜிப்ரானின் இசையில் சின்மய கொண்டு வந்த பாடலை கேட்டாங்க. அதே சமயத்துல இன்றைக்கு செப்டம்பர் 10 சின்மையுடைய பிறந்த தினம், இன்றைக்கு அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அதே போல இன்றைக்கு செப்டம்பர் 10 இன்னும் ஒரு பிரபலம் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காரு. அவர்தான் ஜே எம் ரவி. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 6 மேல இன்றைக்கு வானொலியிலையும் டிக்டாக் லைவ் வழியாகவும் ஜே எம் ரவி நடித்து வந்த திரைப்படங்களிலிருந்து நல்ல வேகமான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றன.

0: நேரடியாக ஜெயம் ரவியை நாம கொண்டாடவிருக்கிறோம். அது 6 மணிக்கு மேல. அதனால டீ கடையை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க. இப்போது வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. நாளைக்கும் காலையிலும் மதிய பொழுதிலும் இடியுடன் கூடிய மழை. வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸுக்கும் 33 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
2: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
4: பாயமாத்து ரூட்டடுங்கடா.
5: ஒரு சிப் நிறைய சிறப்பு.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ். டீ கடை ஒரு நிறைய சிறப்பு. இன்றைக்கு நம்ம டீ கடையில சமூக வலைத்தளத்துல இப்போது பிரபலமாகி கொண்டிருக்கும் ஒரு புதிய ட்ரெண்ட் பத்தி நம்ம பேச போறோம். அது என்ன ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த பாடலை கேளுங்க.
1: ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம்
0: திடீர்னு 1980s காலகட்டத்துல நான் நுழைஞ்ச மாதிரி இருக்கேங்க. என்னை சுத்தி எல்லாரும் 80s வெளிவந்த ஆடைகளை உடுத்திக்கிட்டு படம் எடுத்து சமூக வலைத்தளத்துல பதிவேற்றம் பண்ற மாதிரி தான் இப்போது இருக்கிறது. அதை நீங்க பார்த்து இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ்புக்ல, ட்விட்டர், அப்புறம் ட்விட்டர் இப்போது எக்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல எங்க பார்த்தாலும் எல்லாரும் ஏஐ கிட்ட போய் என்ன 80s நான் பிறந்திருந்தேன்னா என்னென்ன ஆடைகள் நான் அணிஞ்சிருப்பேன், அதற்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிவிடு அப்படின்னு சொல்லி ஏஐ கிட்ட, செயற்கை நுண்ணறிவு கிட்ட பல படங்களை கேட்டு பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நானும் கொஞ்சம் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோமே. என்னுடைய வாட்ஸ்அப் அந்த டிஸ்பிளே பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த படமும் வந்து அந்த 80s நான் பிறந்த, நான் 80s தான் பிறந்தேன் ஆனா குழந்தையாக இருந்தேன் சரியா. ஆக 80s 20 இருந்த என் எப்படி இருப்பேன் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தையும் நான் வந்து செஞ்சிருந்தேன். ஆக அது பார்க்கும் போது எல்லாருமே ரொம்ப அழகா இருந்தாங்க அந்த 80s ஆடைகள்ல. ஆக நேர்கள் உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சில பேரு அதுவும் முக்கியமாக இப்ப மில்லேனியல்ஸ் என்னை எடுத்துக்கங்களேன், நாங்களாம் குழந்தையாக இருந்தோம் 80s காலகட்டத்துல. உண்மையாகவே 20-18 நீங்க என்ன அனுபவிச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அதுவும் ஜென்ஜி தலைமுறையினருக்கு 80s அப்படின்னு ஒரு காலகட்டம் இருக்குன்னே சில பேருக்கு தெரியாதுன்னு வைங்க, என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. நாம மில்லேனியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பின்பு பிறந்தவர்கள், எனக்கு முன்பு பிறந்தவர்கள் நாமெல்லாம் வந்து ஒரு மாதிரி சமூக வலைத்தளம் இல்லாம, கைபேசிகள் இல்லாம ஒரு மாதிரி அனுபவம் பெற்றிருக்கோம். ஆனா ஜென்ஜி தலைமுறையினர், அல்பா தலைமுறையினருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு வைங்க. ஆக நேர்களை உங்ககிட்ட என்ன நான் இப்ப கேட்க போறேன்னா, 80s காலகட்டத்துல சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இந்த காலகட்டத்தை விட 80s இதுதாங்க ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க? 9678 9688 என்ற எண்ணுக்கு குரல் பதிவு செய்தி அனுப்புவீங்க. அது உங்களுடைய நட்பாக இருக்கலாம், நீங்கள் அணியும் ஆடைகளாக இருக்கலாம், உங்களுடைய இளம் பருவ காலகட்டமாக இருக்கலாம், அல்லது நீங்க பாடல்களை ஒரு காலகட்டத்தில் கேசட்ல கேட்டு வளர்ந்த அந்த ஒரு அனுபவமாக இருக்கலாம். இந்த காலத்தை விட 80s குறிப்பாக 80s என்ன சிறப்பாக இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம் என்னோட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: மாலை மணி 5:21
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
3: விபத்து நேர்ந்திருக்குங்க. துவாசி நோக்கி செல்லும் PIE ஏடம் ரோடுக்கு பிறகு இதனால் தாம்சன் ரோட் வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகன மூட்டைகள் முதலாம் தடத்தை தவிர்த்திருங்க. அடுத்ததாக SLE நோக்கி செல்லும் TPE பாஸ்வேஸ் டிரைவ் 8 பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து. துவாசை நோக்கி செல்லும் PIE ஏடம் ரோடுக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்கிறது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
5: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
6: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
5: அப்ப பொலிவான சருமத்திற்கு
6: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
5: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
6: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
7: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்க.
8: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
9: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
10: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
11: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
12: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
13: திங்கள்
14: முதல் வெள்ளி வரை
15: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை.
16: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: இன்றைக்கு நம்ம 80களில் பயணிக்கிறோம்.
1: ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவிக்கூடு.
0: இசைக்கும் நடனத்துக்கும் நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஸ்கோவா இருக்கட்டும், அப்புறம் இந்த பெரிய இசைவட்டுல பாடல்கள் கேட்கறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய ஒரு வானொலி பெட்டி எடுத்துக்கொண்டு அது ஒரு ஒரு மாதிரியான ஒரு வைப் அப்படின்னு சொல்லலாம். 80கள் இப்ப வரைக்கும் அது வந்து பார்க்கும் போது சில படங்கள், சில புகைப்படங்கள் என்னுடைய அப்பா அம்மாவுடையது, அப்புறம் என்னுடைய கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்னோட வயதுல மூத்தவர்கள் சகோதர சகோதரிகள் அவங்களுடைய புகைப்படங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப என்ன, நாம இந்த காலகட்டத்தில் வந்து 20 வயது 25 வயது இருந்திருக்கணுமே, இன்னும் வந்து மகிழ்ச்சியா இருந்திருக்குமே அப்படின்னு லேசா எனக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கு. ஆக அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு ஒப்பிடும் போது, இந்த காலகட்டம் அதாவது இப்போது 2026 இல்லையா, இந்த காலகட்டத்தை விட 80களில் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம புனிதா செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. வணக்கம்.
2: இந்த காலகட்டத்துல வந்து பாடல்கள், இளையராஜா பாடல்கள் ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கும்.
0: நிச்சயமா,
2: அதுவும் இல்லாம ரொம்ப ரெட்ரோ ஸ்டைல் எல்லாரும் ட்ரெஸ் அப் பண்ணுவாங்க. அந்த அந்த காலம் வந்து ரொம்ப இனிமையான காலம், அதனால எல்லாருக்கும் வந்து 80s
0: இளையராஜாவுடைய காலகட்டம், அவர் கொடி பறந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது 60கள் 70களா தொடங்கிருச்சு, 80கள் ஒரு மாதிரி பாடல்களா ஒவ்வொன்றா கேட்கும் போது எதை கேட்கறது அப்படின்னு ஒரு ஒரு நிலையில நம்ம இருந்தோம். எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்ப வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அந்த பாடல்களை. ரொம்ப நன்றி புனிதா நீங்க பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்ததாக நம்ம கோமதி செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க.
3: மாலை வணக்கம் நித்யா, வணக்கம். பேசுறேன், 80 காலகட்டம் பேசும்போது பெல் பாட்டம் பேண்ட்ஸ், பெல் பாட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸா பிரபலமா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. அப்ப இந்த படங்கள்லாம் வந்து கமலஹாசன், ஸ்ரீதேவி அவங்க நடிக்கிற படங்கள், அப்புறம் நீங்க சொன்னீங்களா இந்த கேசட்லாம், அந்த கேசட்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி பாட்டு கேட்கறது, இந்த கேசட்லாம் விற்பாங்க கடைகள்ல பாடுலாம். இப்போ வந்து ஸ்பாட்டிஃபை பாவிக்கிற மாதிரி அந்த காலத்துல வந்து கேசட்ஸ்ல இருக்கும். இதுதான் என்னோட ஞாபகத்துல இருக்கு.
0: ரொம்ப நன்றி கோமதி, சரியாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல பொறுத்த மட்டும் சில கடைகள்ல கேசட் படங்கள் பாக்கணும்னா நாம போய் இரவல் வாங்குவோம் இல்லையா. இந்து படம் வந்திருந்துச்சுன்னா, இல்ல நான் வந்து 90கள் சொல்றேன், ஆனா 80களில் படங்கள் இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம கடைகள்ல போய் இந்த படம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆஹா, நாம ஒரு 2-3 நாளைக்கு இரவல் எடுத்து வீட்டுல குடும்பமா உட்கார்ந்து நம்ம பார்ப்போம். அதெல்லாம் ஒரு காலகட்டம். சரி, தொடர்ந்து நம்ம 80களில் பல விஷயங்களை பத்தி நம்ம பேச போகிறோம். 80களில் சிறப்பான ஒரு தருணம், ஒரு ஞாபகம், அது வந்து ஒரு ஆடைகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அது எதுன்னு நீங்க சொல்றீங்க. நம்ம நேர்களை தொடர்ந்து பல செய்திகள் அனுப்பி கொண்டு இருக்கிறீங்க, ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக மன்னன் திரையிலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சொன்னலத்தா கொண்டு வரும் பாடல்

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் சூப்பர் போலீஸ் திரையில் இருந்தும் இளையராஜாவின் இசையில் மன்னன் திரைகளில் இருந்தும் பாடல்களை கேட்டோம். ஒன்றின் பெண் ஒன்றாக நம்ம 80கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நீர்களா ஓடி வந்து எனக்கு செய்தி எடுப்பி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக
1: போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து நேர்ந்திருக்குங்க. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ பாஸ்ட்ரீஸ் டிரைவ் ஏட்டுக்கு பிறகு இதனால் டெம்பனிஸ் அவென்யூ 7 வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகனம் ஓட்டிகள் இரண்டாம் தடத்தை தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
7: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா இருக்காங்க, வெளியில வாங்க. அம்மா எங்க?
6: அது நான் சமைச்சிட்டு தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
9: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் இஸ் கார்னிவல் சினிமாஸ் கோல்டன் மைல் டவர் மை சினிமாஸ் காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
10: சுவையாக சமைக்க
11: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
10: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழுகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனையை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்தோட இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதள்ளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பழவீங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
12: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
13: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
14: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
13: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
15: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
13: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
16: பஸ் பயணம்.
13: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
16: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
17: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டிக்க.

0: இன்றைக்கு ரெட்ரோ டீ கடையா நம்ம மாத்தி இருக்கோம்.
1: ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள
0: எண்பதுகள் காலகட்டத்துல நம்ம இப்ப பயணிக்கிறோங்க. ஏன்னா எங்க திரும்பினாலும் இப்போது இந்த ட்ரெண்ட் தான் சமூக வலைத்தளத்துல பரவலாகி கொண்டிருக்கிறது. அதாவது உங்களுடைய இன்றைய படங்களை எண்பதுகள் காலகட்டத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு 20 வயது இருந்திருந்ததுன்னா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? நீங்க என்னென்ன ஆடைகளை அணிவீங்க அப்படின்னு செயற்கை நுண்ணுணர்வு கிட்ட கொடுத்து அந்த படங்களை மாற்றி அமைச்சு சமூக வலைத்தளத்துல பல பேர், ஏன் நம்மளுடைய சினிமா திரையுலக பிரபலங்கள், அவங்களும் பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. தாசன் இருந்து செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: வணக்கம். ஒலி அறிவிப்பாளருக்கும் அனைத்து நேயர்களுக்கும், சிங்கப்பூரில் இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும், நான் சுவிஸிலிருந்து தாசன் பேசிக் கொண்டிருக்கின்றேன்.
0: வணக்கம்.
2: நீங்கள் கிட்ட 80 கால நினைவுகள் என்றே எனக்கு வருவதெல்லாம், நான் உண்மையிலே யாழ்ப்பாணம் பிறந்த இடம் யாழ்ப்பாணம் தான். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வானொலியில் கேட்பதுதான் அதிகம், அதைத்தான் நான் நினைவுபடுத்துகிறேன். நாங்கள் வானொலி கேட்பதென்றால் எங்களுக்கு அலைவரிசை, இந்தியா மத்திய அலைவரிசை, சிட்டலவரிசை ஷார்ட்வேண்ட், அதன் மூலம் நாங்கள் இந்தியாவிலிருந்து சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும் ஒலிபரப்புகளை கேட்போம். அங்கு தேன்கிண்ணம் அன்று இரவில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அந்த நிகழ்ச்சியில் சிறந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். ஆசையாக இருக்கும். அப்போது நான் சிறு வயது சின்ன பிள்ளைதான், நான் 60 பிறந்தான். அதே நேரத்தில் உண்மையில் 80 சிறந்த பாடல்கள் என்றால் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் பழைய அவர் பாடின பாடல்களும், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசை அமைப்பு பாடல்கள், இளையராஜாண்டே பழைய பாடல்களும் நாங்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருப்போம்.
0: ரொம்ப நன்றி தாசன் உங்களுடைய செய்திக்கு. இப்போது நீங்க சுவிட்சர்லாந்து இருந்து சிங்கப்பூருடைய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம ஒளி 9:06 கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு, உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம நேயர்களுடைய மற்ற செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செல்வி செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. வணக்கம்.
3: செடி பேசுறேன். நீங்க 80 பத்தி பேசுறீங்கனாக்கா, தட்டம் எனக்கு வந்து அந்த டிவியில வந்து இந்த ஒளி ஒளி பாட்டோட போடுவாங்க, அதுல வந்து எனக்கு வந்து பிரசன்னா பாடுவாங்கல்ல, அந்த பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இந்த 80s பாட்டுலாம் ரொம்ப நல்லா அழகா பாடுவாங்க. சும்மா அவங்க உடுப்புலாம் போடுவாங்க, இந்த பஞ்சாபி ஷூ, இந்த புடவை, ஆல் வெரி நைஸ், ரொம்ப அழகா இருக்கும் அவங்க பக்கம். எனக்கு அவங்க
0: அணியும் ஆடைகளை பார்க்கும் போது எனக்கு அதே மாதிரி டிரெஸ் வேணும் சொல்லி எங்க அம்மா தேடி கண்டுபிடிச்சு எனக்கு அதே மாதிரி ஆடைகளை வாங்கி கொடுப்பாங்க, தச்சு வேற கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பைத்தியமா இருந்திருக்கேன்னு வைங்க. சரி, அடுத்ததாக நம்ம புஷ்பா.
4: ஹாய் ரவுடி பேபி.
0: வணக்கம்.
4: மாலை நேர வணக்கங்கள்.
0: வணக்கம் உங்களுக்கும்.
4: 80 நானும் 80 பிறந்த ஒரு நபர் தான். அந்த காலகட்டத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நதியாட டிரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் தான். ஏன்னா அவங்க ஹியரிங்கா இருக்கட்டும், அந்த ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், உடுத்துற ஆடைகளா இருக்கட்டும், ரொம்ப அருமையா இருக்கும். காலணிகளா இருக்கட்டும், அவங்க ஒரு டிஃப்ரெண்டா உடுத்துவாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நதியாட ஸ்டைல்ஸ்.
0: ரொம்ப நன்றி புஷ்பா. புஷ்பா, நீங்க நதியா அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கீங்க, இந்த ஸ்டைல பின்பற்றிய பல பெண்கள் எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய அத்தைகள் இன்னும் பல பேரு சொல்லுவாங்க, ஓ இந்த முடி அலங்காரம் வந்து நதியா, அதாவது அவங்களுடைய முடி வந்து பாதியாக அவங்க வகுத்து எடுத்தாங்கன்னா அது நதியா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, தூக்கி கொண்ட வச்சா அது நதியா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல அவங்க வந்து நிச்சயமா ஒரு ஃபேஷன் ஐகான், ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஆஹா, குரல் பதிவு அப்படி குவிந்தவனமாக இருக்கிறது. யாருடைய வந்து ஒளிபரப்பணும்னு தெரியல எனக்கு, முடிந்த அளவுக்கு ஒளிபரப்பிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். இங்க அடுத்ததாக சாந்தகுமாரி அவங்களுடைய குரல் பதிவு தான் நான் இறுதியாக ஒளிபரப்ப போறேன். வணக்கம்.
5: வணக்கம் நித்யா. 80களுடைய நினைவுகள் என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா, அப்பெல்லாம் வந்து நாங்க பாட்டெல்லாம் டேப் பண்ணுவோம், சிடின்னு சொல்லுவாங்க, அந்த சிடி டேப்பை வாங்கி அதுல இருந்து பாடல்கள்லாம் ரேடியோல இருந்து டேப் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி போட்டு கேட்டுட்டு இருப்போம். தொலைக்காட்சியில கூட இந்த ஒலி ஒலி நிகழ்ச்சிகள் எல்லாம் டேப் பண்ணி மலேசியாவுக்கு எடுத்துட்டு போய் அங்க உள்ள சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது.
0: அருமை.
5: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இயல்பான ஒரு வாழ்க்கை முறை, உயரிய தொழில்நுட்பமும் சமூக வலைதளமும் இல்லாம நிறைய அப்படி அதிகமான சத்தம் இல்லாத ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். மாற்றங்களும் இப்போது வந்துருச்சு, அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா போக போக இன்னும் பல மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனா அவ்வப்போது இந்த மாதிரி சமூக வலைத்தளத்துல பாருங்க, இந்த ட்ரெண்டே சமூக வலைத்தளத்தெல்லாம் வந்திருக்கு. இன்றைக்கு சமூக வலைத்தளத்துல நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல பல நினைவுகளை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேங்க.

0: இஸ்லாமிய நிகழ்ச்சி இருக்கு, அதனை தொடர்ந்து 6 மணி செய்திகளும் வர இருக்குங்க.
1: 6 மணிக்கு மேல டீ கடை தொடர்ந்து இடம்பெறும்
0: அருமையான பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருப்பதால நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய நிகழ்ச்சி.
2: அடுத்து இடம்பெறவிருப்பது திருக்குர்ஆன்.

0: இஸ்லாமிய பேச்சு. இன்றைய இஸ்லாமிய பேச்சில் பேசுகின்றார் உஸ்தாத் அசீசுல்லா ஹசானி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சொந்தங்களே, இறைவன் மனிதனை பல்வேறு பண்புகளோடு படைத்திருக்கிறான். தான் கொண்டிருக்கிற பண்புகளை கொண்டுதான் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று மதிப்பிடப்படுகிறான். மனிதன் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நற்பண்புகளை வளர்த்து கொண்டு துர்ப்பண்புகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் மிக அழகிய முறையில் உபதேசம் செய்கிறது. அவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டிய நற்பண்புகளில் ஒன்றாக மார்க்கம் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு பண்புதான் இறையச்சம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்கின்ற உணர்வு. பொதுவாகவே மனிதன் பிறர் நம்மை பார்க்கிறார்கள் என்று உணர்கிற நேரங்களிலெல்லாம் தன்னை சரி செய்து கொள்கிறான், தன்னை அலங்கரித்துக் கொள்கிறான், தன்னை அழகாக காட்டுகிறான். யாரும் பார்க்கவில்லை, நம்மை யாரும் கண்காணிக்கவில்லை, நாம் ஒன்றை செய்தால் அது யாருக்கும் தெரியாது என்று உணர்கிற இடங்களிலெல்லாம் வரம்பு மீறுகிறான், தவறு செய்கிறான், எதை செய்வதற்கும் துணிந்து விடுகிறான். எனவே தான் மக்களின் பார்வைக்கு அப்பால் இருந்தாலும் சரி, இறைவன் பார்க்கிறான் என்கின்ற உணர்வு வேண்டும் என்பதற்காக வேண்டி தனிமையில் இறையச்சம் என்கின்ற வார்த்தை பிரயோகம் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் நிறைய பார்க்க முடிகிறது. திருகுர்ஆனில் இறைவன் சொல்கிறான், இன்னல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர். யார் தனிமையில் இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் உண்டு, மகத்தான கூலியும் உண்டு என்பதாக சொல்கிறான். திருகுர்ஆனின் இன்னொரு வசனத்தில், என்பதாக சொல்கிறான். யார் தனிமையில் இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் அருகாமையில் கொண்டு வரப்படுகிறது என்பதாக சொல்கிறான். இன்னொரு திருக்குர்ஆனின் வசனத்தில், இன்னமா துன்ஸிரு மன் இத்தபஅ அஸ்ஸிக்ர வ கஷிய அர்ரஹ்மான பில் கைப் ஃபபஷ்ஷிர்ஹு பிமக்ஃபிரத்தின் வ அஜ்ரின் கரீம். யார் தனிமையில் இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குத்தான் உபதேசம் பலனளிக்கும், அவர்களுக்கு மன்னிப்பும் இருக்கிறது, மகத்தான கூலியும் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறான். ஆக யாரும் பார்க்கவில்லை என்கின்ற நிலையில், நாம் ஒன்றை செய்தால் அது யாருக்கும் தெரியாது என்கின்ற நிலையில், இறைவன் நம்மை பார்க்கிறான், நாம் என்ன செய்தாலும் அதை அவன் அறிந்து கொள்வான் என்கின்ற உணர்வு வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் தனிமையில் இறையச்சம் என்கின்ற வார்த்தை பயன்பாடு ஆங்காங்கே பயன்படுத்தப்படுகிறது. இமாம் ஹசன் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் தனிமையில் இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களினுடைய இறை விசுவாசம்தான் உண்மையான இறை விசுவாசம் என்பதாக சொல்லுகிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், மூன்று விஷயங்கள் மிகவும் அற்புதமானது ஆனால் அரிதானது என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். முதலாவது, வறுமையான நிலையிலும் தர்மம் செய்வது. இரண்டாவது, தனிமையிலும் இறையச்சம் கொள்வது. மூன்றாவது, நெருக்கடியான நிலையிலும் உண்மையை பேசுவது. இந்த மூன்று காரியங்களும் அற்புதமானது ஆனால் அரிதானது என்பதாக சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் ஒரு கூட்டத்தார் வருவார்கள். அவர்கள் திஹாமா மலைத்தொடர் அளவிற்கு நன்மை குவியல்களோடு வருவார்கள். ஆனால் அவர்களினுடைய நன்மை குவியல்களையெல்லாம் இறைவன் தூசுகளாகவும் துகள்களாகவும் ஆக்கிவிடுவான் என்பதாக சொன்னார்கள். அப்போது நபித்தோடர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களில் நாங்களும் ஆகிவிடாமல் இருப்பதற்காக வேண்டி அவர்கள் யார் என்று சொல்லுங்கள் என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள்தான், உங்களோடு சங்கமித்து வாழக்கூடியவர்கள்தான். நீங்கள் இறைவனை எப்படி வணங்குகிறீர்களோ அதுபோன்று இறைவனை வணங்கக்கூடியவர்கள்தான். ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் இறைவனின் தடைகளை மீறிவிடுவார்கள். யாருக்கும் தெரியாத ஒரு நிலையில் பாவம் செய்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிற போது பாவத்தை துணிந்து செய்து விடுவார்கள். இவர்கள்தான் நாளை மறுமையில் நன்மை குவியல்களோடு வருவார்கள். ஆனால் இறைவன் அதை தூசுகளாகவும் துகள்களாகவும் மாற்றிவிடுவான் என்பதாக சொன்னார்கள். ஆக இறைவனின் பார்வையில் யார் மதிப்பானவர்கள் என்று சொன்னால், தனிமையான நிலையிலும் இறைவன் நம்மை பார்க்கிறான் என்கின்ற உணர்வோடு வாழக்கூடியவர்கள்தான் இறைவனின் பார்வையில் மதிப்பானவர்கள். அவர்கள் புரியக்கூடிய நற்கருமங்கள் தான் இறைவனால் மிகவும் கூலி கொடுக்கப்படுவதற்கு பொருத்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய தாய் பார்க்கிற நிலையில் ஒருவர் தவறு செய்வதில்லை, தன்னுடைய தந்தை பார்க்கிற நிலையில் ஒருவர் தவறு செய்வதில்லை, தன்னுடைய சகோதர சகோதரிகள் பார்க்கிற நிலையில் ஒருவர் தவறு செய்வதில்லை, தன்னுடைய நண்பர்கள் பார்க்கிற நிலையில் ஒருவர் தவறு செய்வதில்லை, தன்னுடைய உறவுகள் பார்க்கிற நிலையில் ஒருவர் தவறு செய்வதில்லை. காரணம், அவர்கள் தன்னை தவறாக நினைத்து விடுவார்கள் என்கின்ற எண்ணம்தான். ஆனால் இறைவன் பார்க்கிறான் என்கின்ற எண்ணம் இல்லாமல் ஒருவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால், மற்ற அனைவர்களை விடவும் இறைவனை அவன் கௌரவ குறைவானவனாக, மதிப்பு குறைவானவனாக பார்க்கிறான் என்பதுதான் பொருள். எனவே தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், லா தஜ்அலில்லாஹ அஹ்வன நாதிரீன இலைக், உன்னை பார்ப்பவர்களிலேயே உன்னுடைய இரட்சகனை மதிப்பு குறைந்தவனாக ஆக்கிவிடாதீர் என்பதாக சொல்லுவார்கள். காரணம், அடுத்தவர்கள் பார்க்கிறார்கள் என்று தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய ஒருவர் இறைவன் பார்க்கிறான் என்கின்ற பயமில்லாமல் தவறு செய்கிறார் என்றால் மற்றவர்களை விட இறைவனை தரம் தாழ்ந்தவனாக எண்ணுகிறான் என்பதே பொருள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு முறை ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் அரபுலகத்தினுடைய அதிபதியாக பொறுப்பேற்ற நேரம் தன்னுடைய வீட்டில் தனிமையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களினுடைய மனைவி ஃபாத்திமத்து பினு அப்துல் மலிக் அவர்கள் வருகிறார்கள். வந்து தன்னுடைய கணவரை பார்த்து, ஏதாவது பிரச்சனையா, ஏன் நீங்கள் கண் கலங்கி நிற்கிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், ஒரு பிரச்சனை, அதைத்தான் நான் ஆழமாக யோசித்து யோசித்து அழுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அப்போது அவர்களுடைய அருமை மனைவி கேட்கிறார்கள், என்ன பிரச்சனை என்று என்னிடத்தில் சொல்லுங்களேன் என்பதாக கேட்டார்கள். அப்போது ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இந்த நாட்டினுடைய அதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறேன். அப்படியென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லோருக்கும் நான் தான் பொறுப்பு. அந்த மக்களில் வயதானவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், அடிமைகள் இருக்கிறார்கள், வியாபாரிகள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், இயலாதவர்கள் இருக்கிறார்கள், எல்லா தரப்பை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் நான் தானே பொறுப்பு. அவர்கள் நாளை மறுமையில் இறைவனுக்கு முன்னால், ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் ஆட்சி செய்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் இன்னென்ன துயரத்தை அனுபவித்தோம் என்று இறைவனிடத்திலே முறையிட்டால் எவ்வாறு நான் பதிலுரைப்பேன் என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை என்னால் சரியாக செய்து முடிக்க முடியுமா என்று நான் அஞ்சுகிறேன் என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள முடிகிறது. இறைவன் இது குறித்து விசாரிப்பான் என்கின்ற எண்ணம், தன்னுடைய பொறுப்பிற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அநீதம் செய்துவிடக்கூடாது என்கின்ற உணர்வை தருகிறது. எனவே அவர்கள் அஞ்சி கண்ணீர் வடிக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே தான் இறைவன் பார்ப்பான், பார்த்து நம்முடைய பொறுப்புகள் குறித்து விசாரிப்பான். நாம் அடுத்தவர்களுக்கு அநீதம் செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் என்கின்ற உணர்வு அவசியமானது என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. எனவே இறையச்சத்தோடு வாழ வேண்டும். தனிமையிலும் யாரும் பார்க்கவில்லை என்றாலும், எந்த கேமராக்கள் இல்லை என்று சொன்னாலும், நேர்மையாகவும் நீதமாகவும் வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு மிக அடிப்படையானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: இஸ்லாமிய பேச்சில் இதுவரை பேசியவர் உஸ்தாத் அசீசுல்லா ஹசானி அவர்கள். இதுவரை இடம்பெற்றது திருக்குர்ஆன்.
2: வணக்கம். மாலை மணி 6, மீடியா காப் ஒலி 968, செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். பிரதமர் லாரன்ஸ் வாங் அரசியல் பதவி வகிப்போரின் சம்பளங்களை திருத்தி அமைக்க அரசியல் ரீதியான உகந்த நேரம் இருக்கவே இருக்காது என்று கூறியிருக்கிறார். அரசியல் பதவி வகிப்போரின் சம்பள உயர்வை பற்றி இப்போது பேசுவதற்கான காரணத்தை அவர் விளக்கினார். மறு ஆய்வுக் குழு சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் அமைக்கப்பட்டது. அதன் பணி இந்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் முடிவடையும் என்று முன்னர் எதிர்பார்க்கப்பட்டது. பிப்ரவரியில் ஈரான் போர் வெடித்தது. அதனால் நாட்டிற்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை சமாளிப்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்ததாக திரு வாங் சொன்னார். மத்திய கிழக்கு பூசல் முடியவில்லை, அது இன்னும் சில காலம் தொடரலாம். ஆனால் சிங்கப்பூரின் உள்நாட்டு பொருளாதார சூழல் நிலையாகிவிட்டதாக திரு வாங் கூறினார். பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சாஞ்சுன் சிங் அரசியல் சம்பளங்கள் திறனாளர்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்தலாம் என்று கூறியிருக்கிறார். திறமையானவர்கள் அரசியலுக்கு வர தயாராக இருப்பார்கள் என்று நம்புவதால் மட்டுமே சிங்கப்பூரில் வலுவான அரசியல் அணியை உருவாக்க முடியாது. சிங்கப்பூருக்கு பலதரப்பட்ட நபர்கள் கொண்ட அணி தேவைப்படுவதாக அவர் சொன்னார். வெவ்வேறு பலங்கள், அனுபவங்கள் கொண்ட நபர்கள் தேவை என்றார் அவர். புதிய யோசனைகள், கண்ணோட்டங்கள் கொண்ட இளம் உறுப்பினர்கள் அவர்களில் அடங்குவர். பொருத்தமான நபர்களை அடையாளம் காண்பது ஏற்கனவே சிரமமாக இருப்பதாக திரு சான் கூறினார். அதை இன்னும் கடினமாக்கக்கூடாது என்றார் அவர். வலுவான பலதரப்பட்ட அரசியல் தலைவர்களை ஈர்ப்பதற்கு சம்பள கட்டமைப்பு உதவும் என்று திரு சான் கூறினார். சம்பளம் மட்டுமே எல்லாவற்றையும் தீர்மானிப்பதில்லை, ஆனால் சம்பளம் முக்கியமல்ல என்றும் சொல்லிவிட முடியாது என்று அமைச்சர் சான் கூறினார். அமைச்சர் தான் சீலிங் பணம் முதன்மை நோக்கமாக இருந்திருந்தால் அரசியலுக்கு வந்திருக்கவே மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த நாடு நாட்டு மக்கள் மூலம் தாம் நிறைய பலனடைந்திருப்பதாகவும் அதற்கு கைமாறாக தாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்ததாகவும் டாக்டர் தான் கூறினார். 61 வயது டாக்டர் தான் தற்போது வர்த்தக தொழில் அமைச்சராக இருக்கிறார். முன்பு மருத்துவராக பணியாற்றினார். சுகாதாரத்துறையில் பல்வேறு தலைமைத்துவ பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறார். 2020 ஆண்டு அவர் அரசியலுக்கு வந்தார். அரசியல் பொறுப்பு வகிப்போருக்கு சம்பள உயர்வு அளிக்கப்பட்டது குறித்து தமது கருத்தை அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பொது சேவையில் ஈடுபட வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும். வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும் நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டும். நேரம், எதிர்கால வாய்ப்புகள், தனிப்பட்ட இலக்குகள், சொந்த நேரம், ஊதியம் என பலவற்றை கைவிட வேண்டியிருக்கலாம் என்றார் டாக்டர் டான். ஒருவர் பணம் சம்பாதிப்பதற்காக பொது சேவையில் சேரக்கூடாது என்று அவர் சொன்னார். தனியார் துறையில் இருந்திருந்தால் எவ்வளவு சம்பளம் கிடைத்திருக்குமோ அதே அளவு பெறுவதை உறுதி செய்வது நோக்கமல்ல, அது சாத்தியமற்றது என்றார் அவர். பலதரப்பட்ட வாழ்க்கை சூழலிலிருந்து திறமையானவர்களை அரசியலுக்கு தொடர்ந்து ஈர்க்க முடியுமா என்பதே முக்கிய கேள்வி என்றார் டாக்டர் டான். திறமையான சிங்கப்பூரர்கள் பொதுச் சேவையில் சேர்வதால் அதிகமான தனிப்பட்ட இழப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தால் காலப்போக்கில் நாட்டை வழிநடத்த தகுதியானவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று அவர் தெரிவித்தார். பாட்டாளி கட்சி பணவீக்கம் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் படித்தொகை அதிகரிக்கப்படுவதை ஆதரிக்கிறது. அமைச்சர்களின் சம்பள உயர்வை 9 விழுக்காட்டிற்குள் வைத்திருக்கும் பிரதமரின் முடிவுடன் கட்சி உடன்பாடு கொண்டுள்ளது. கட்சியின் தலைமை செயலாளர் பிரதம் சிங் அதனை தெரிவித்தார். அரசியல் பதவி வகிப்போரின் சம்பள உயர்வு மறு ஆய்வு குறித்த விவாதத்தில் திரு சிங் அவ்வாறு கூறினார். என்றாலும் சம்பளங்களை தரநிலைப்படுத்த பயன்படும் முறையில் கட்சிக்கு மாறுபட்ட கருத்து இருப்பதை அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினரின் படித்தொகை மூத்த பொதுச் சேவை அதிகாரியின் சம்பளத்தைப் போல் வைக்கலாம் என்று கட்சி கருதுகிறது என்றார் அவர். அது சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூரர்களுக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று திரு சிங் சொன்னார். நல்ல நபர்களை அரசியலுக்கு தொடர்ந்து ஈர்க்க அது உதவும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே மேயர்களின் பணி என்ன என்பதை பற்றி சிங்கப்பூரர்கள் பலருக்கு இன்னும் தெரியவில்லை என்று திரு பிரதம் சிங் கூறியிருக்கிறார். அவர்களுடைய சம்பளம் அரசியல் சம்பள கட்டமைப்புடன் ஏன் இணைக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் அவர்களுக்கு தெளிவு இல்லை என்றார் அவர். அந்த விவகாரத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் முன்பு பேசியிருப்பதாக அவர் சொன்னார். மேயர்கள் சமூக மேம்பாட்டு மன்றங்களுக்கு தலைமையேற்கின்றனர். அந்த மன்றங்கள் முன்பு செய்த பல வேலைகள் காலப்போக்கில் மற்ற அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டதாக திரு சிங் சொன்னார். சமூகம் சம்பந்தப்பட்ட அரசியல் பொறுப்பில் இருப்போருக்கான சம்பளம் எப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அரசாங்கம் ஆராயவுள்ளது. அது எப்போது நிறைவடையும் என்று திரு சிங் கேட்டார். மேயர் அலுவலகத்தை அது தக்கவைக்கப் போகிறதா என்பதை ஆய்வில் சேர்க்குமாறு திரு சிங் கேட்டுக்கொண்டார். அதன் பணி என்ன என்பதை விவரிக்கும்படியும் அவர் கேட்டார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. அதற்கு முக்கியமான காரணம், ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று நாம ஒரு பிரபலம், அந்த பிரபலம் வந்து அன்றைக்கு அவங்க பிறந்த நாள் கொண்டாடும் ஒரு பிரபலமாக இருக்கலாம், அல்லது அந்த வாரத்தின் பிரபலமாக இருக்கலாம். இந்த வாரம் நம்ம சின்மயியோடைய பாடல்கள் நம்ம கேட்டிருந்தோம். அப்புறம் பல பிரபலங்கள் இன்றைக்கு அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க, சின்மை ஒருத்தவங்க. அடுத்து இன்னொரு பிரபலம் வந்து இன்றைக்கு அவரை வந்து கொண்டாடிட்டு இருக்காரு, நம்ம ரவி மோகன், நடிகர், இயக்குனர், நடன ஆசிரியர். இப்படி பன்முகங்களை கொண்ட ரொம்ப திறமையான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம், நல்ல மனிதரும் கூட. நம்ம ரவி மோகன் அவர் நடித்து வெளிவந்த நல்ல பரபரப்பான பாடல்கள் உங்களுக்காக வலம் வந்து
1: கொண்டிருக்கின்றன.
0: இந்த பாடல்களை நீங்க ஒலி 968 கேட்கறது மட்டும் இல்லாம டிக்டாக் லைவ் வழியாகவும் நீங்க நேரடியாக கேட்கலாம். டிக்டாக்ல இப்போது வந்து கொண்டே இருக்கின்றேன், நீங்க காத்திருக்கணும். ஆக இந்த தொகுப்பை அவர் நடித்த ஜெயம் அந்த படத்தில் இருந்ததுதான் முதல்ல நம்ம வந்து தொடங்கி வைக்க போறோம். அவர் நடித்த ஜெயம் திரைப்படம், இந்த திரைப்படத்திற்கு பிறகுதான் அவருக்கு வந்து முன்பு காலத்துல ஜெயம் ரவி அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். முதல் படத்திலேயே ரொம்ப அழகாக நடனம் ஆடிய அந்த ஒரு அவர் வந்து நடனம் ஆடக்கூடியவர், நல்ல நடனம் ஆடக்கூடியவர் அப்படின்னு அவர் நிரூபிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய நடிப்பும் அது வந்து ரொம்ப இயல்பாகவே இருந்தது. என்ன இதற்கு முன்பாக பல படங்கள் நடித்து இருக்கிறாரோ, நாம தான் பார்க்கலையோ, அந்த மாதிரி ஒரு உணர்வு அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதற்கு முக்கிய காரணங்கள் நிறைய இருந்தன. அவர் இந்த சினிமா உலகத்துக்கு வரும்போதே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவர் தயாராக தான் வந்திருக்காரு. எப்படி ஆரம்பிச்சாரு, என்னென்ன திறமைகளை அவர் கற்றுக்கொண்டாரு, எப்படியெல்லாம் இந்த சினிமா உலகத்துல அவர் வந்து கடந்து வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான பல தகவல்கள் நான் உங்களுக்காக வழங்க போறேன். நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். இப்ப வாங்க நம்ம ஜெயம் தெருவிலிருந்து ஆர் பி பத்நாயக் கொண்டு வரும் பாடல், அவரோட இசையில டிப்பு, கௌரி, ராஜா, ரவி கொண்டு வரும் பாடல். இதோ அடுத்து உங்களுக்காக, இது டீ கடைங்க.

0: பாத்நாயக் அவருடைய இசையில ஜெயம் திரையிலிருந்து டிப்பு கௌரி ராஜா ரவி குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டவங்க. இப்ப வாங்க வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேக மூட்டமாக இருக்கும், இடியுடன் கூடிய மழை நாளைக்கு பெய்யும் அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: இஷாராவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்குளியில் 50 விழுக்காடு தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்குளி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவற விடாதீங்க.
4: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
4: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
5: தினசரி வேலை பணிகளை தானிக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
4: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
5: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டி

0: பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர் பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
4: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

நம்ம டீ கடையில கொண்டாட்டமாக நம்மளுடைய ரவி மோகன் அவருடைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அதற்கு முக்கியமான காரணம், இன்றைக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காரு. நல்ல அந்த மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிறைய படங்கள்ல நடிக்கணும். நாங்க விசிறிகள்லாம் காத்துட்டு இருக்கோம், ஒரு சுற்று வருவாரு அப்படின்னு நாம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். டிக்டாக் லைவ் வழியாக உங்களை நான் சந்திக்க வேண்டியது, ஆனா தொழில்நுட்பம் இப்போ லேசா கோளாறு ஆயிருச்சு. என்னுடைய கணினிக்கு இப்பதான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், திரும்ப திறக்கணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. அதனால அது இப்போ நடத்திட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை டிக்டாக் லைவ் வழியாக நான்

சந்திக்க வருவேன், கவலைப்படாதீங்க. நடிகர் இயக்குனர் ரவி மோகன் எப்படி அவரு தன்னுடைய சினிமா பயணத்தை ஆரம்பிச்சாரு? சினிமா வரதுக்கு முன்பாக அவரு லைலா கல்லூரியில் விஜுவல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிற பட்டப்படிப்பு படிச்சிருந்தாரு. அதன் பிறகு கிஷோர் நமித் கபூர் இந்த இன்ஸ்டிடியூட், இது வந்து மும்பையில இருக்குது, இந்த பல்கலைக்கழகத்துல இவரு நடிப்பிற்கான பயிலரங்கு பல பயிற்சிகளை எடுத்துக்கொண்டாரு. அதன் பிறகுதான் சினிமா துறைக்கு வந்தாரு. ஆனா நடிக்கிறதுக்கு முன்பாக அவரு பல படங்கள்ல துணை இயக்குனராக பணியாற்றி இருந்தாரு. குறிப்பாக கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த ஆள வந்தான் திரையில் படத்தின் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவோடு இணைந்து இவர் துணை இயக்குனராக ரவி மோகன் பணியாற்றி இருந்தாரு. தன்னுடைய திரைப்பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே தமிழ் திரையுலகின் ஜாம்பவான்களில் ஒருத்தராக நம்ம கமல்ஹாசனை நேரடியாக பார்க்கவும் அவருடைய நடிப்பில் இருந்து பலவற்றை கற்றுக்கவும் அவருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. தொடர்ந்து நாம ரவி மோகன் அவர்களுடைய திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்க போகிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக தேவஸ்ரீ பிரசாத் இசையில் நவீன் பிரியா கொண்டு வரும் பாடல் கேட்டு மகிழுங்கள். இது டீ கடை.

0: சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் திரையிலிருந்து நவீன் பிரியா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். மறக்க முடியாத ஒரு பாடலாகவும் ஒரு படமாகவும் இது இருந்தது அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம த்ரிஷாவும் ஜெயம் ரவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரவி மோகன் அந்த பேர்லேருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரவி மோகன் இருவருமே ரொம்ப அழகாகவும் நடிச்சிருந்தாங்க. ஆக தேவிஸ்ரீ பிரசாத்தின் இசையில் அந்த பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க. மாலை மணி 6:31 ஆயிடுச்சு.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்குங்க பிகே நோக்கி செல்லும் கேஜே சுங்காய்த்துங்கா ரோட்டுக்கு முன்பாக. இதனால் சுங்காய்த்துங்கா ரோட் வரையில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு. வாகன ஓட்டிகள் முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க. அடுத்ததாக சாங்கி நோக்கி செல்லும் பிஐஇ பிகேக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்கிறது. இதனால் முகேத் பாத்து ஈஸ் எம்.3 வரையில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு. வாகன ஓட்டிகள் 3 தடத்தை தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்
0: செப்டம்பர் 10 ஒரு அமெரிக்க டாலர் 1.26 ஒரு யூரோ 1.48 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.72 ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 100 இந்திய ரூபாய் 1.34 100 இலங்கை ரூபாய் 35 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.20.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: வள்ளியே சக்கர வள்ளியே மல்லியே சந்தன மல்லியே.

0: காதல் திரைகளில் இருந்து பாடல்களை கேட்டோம் ஒன்றன் பின் ஒன்றாக.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: மாலைமணி 6:39 ஆயிடுச்சுங்க. வாகனங்கள் பழுதாகி உள்ளன. ECPI நோக்கி செல்லும் KPE தம்பினிஸ் ரோடுக்கு பிறகு, அடுத்ததாக PIE நோக்கி செல்லும் BKE மண்டை ரோடுக்கு பிறகும் வாகனம் பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு. பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க, இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
5: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
6: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன் ஈஸ்ட், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
7: எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
8: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
7: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
8: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
9: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
10: ஆவி பறக்கும் டீக்களை, டீக்களை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு, நிறைய மியூசிக்.
11: ஆவி பறக்கும் டீக்களை.
0: டீக்கடை நிகழ்ச்சியில ரவி மோகன் அவர்களுடைய பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தொழில்நுட்பம் கோளாறு காரணமாக இன்றைக்கு டிக்டாக் லைவ் இடம்பெறாது டீக்கடையில. கவலைப்படாதீங்க, இதற்கு ஒரு நல்ல தீர்வு கண்டுவிட்டு நாளைக்கு 6 மணிக்கு நிச்சயமா உங்களை டிக்டாக் லைவ் வழியாக நித்யா நான் சந்திக்க வந்து விடுவேன். தொடர்ந்து நம்ம ரவி மோகன் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நடிகர் ரவி மோகன் திரையுலகிற்கு அறிமுகமானது GM திரைப்படம் வாயிலாக அப்படின்னு நாம இத்தனை நாளும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது தவறு. அவரு ஒரு சிறுவனாக இருக்கும் போதே திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. சைல்ட் ஆர்டிஸ்ட். அவர் குழந்தை நட்சத்திரமாக பல தெலுங்கு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. பாபா பவமரடி, பல்நட்டி பௌருஷம் அப்படிங்கிற படங்கள்ல இவரு சின்ன பிள்ளையாக நடிச்சிருக்காரு. அதனால ஜெயம் அவருடைய முதல் திரைப்படம் கிடையாது, ஆனால் அவர் கதாநாயகனாக அறிமுகமானது GM திரைப்படத்துலதான். இவரு நடிப்புக்கான பயிற்சி எடுத்தது மட்டும் இல்லாம பரதநாட்டிய கலையையும் இவர் கத்துக்கிட்டாருங்க. 12 வயதிலேயே அவர் அவருடைய அரங்கேற்றத்தை முடிச்சிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் இவ்வளவு துல்லியமாக அவர் நடனம் ஆடுறாரு. நடனக்கலை மட்டும் இல்லாம தற்காப்பு கலையையும் அவரு கத்துக்கிட்டாரு. அடடடா, அவர் உண்மையாகவே ஒரு தமிழ் திரை உலக கதாநாயகன் தான்.

0: இத்தகவலை வழங்கியோர்.
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: தீபாவளி திரையிலிருந்து கே கே ஸ்வேதா மோகன் கொண்டு வந்த பாடல நாம கேட்டோங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: மாலை மணி 6:51 ஆயிடுச்சுங்க. விபத்து நேர்ந்திருக்கு. துவாசை நோக்கி செல்லும் AY E-Clamty ரோடுக்கு பிறகு விபத்து நேர்ந்திருப்பதால போனா விஸ்தா ரோட் வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் 4 தடத்தை தவிர்த்திருங்க. ECPA நோக்கி செல்லும் KPE டெம்பனிஸ் ரோடுக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: டீ கடை நிகழ்ச்சியில இன்றைக்கு ரவி மோகன் ஸ்பெஷல். முக்கியமான காரணம், இன்றைக்கு செப்டம்பர் 10 அவருடைய பிறந்த தினம். அதனால அவருடைய படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நித்யா நானும் வழங்கிட்டு இருக்கேன். இந்த தொகுப்பை நிறைவு செய்யற மாதிரி பிரதர் திரையிலிருந்து ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் உங்களுக்கான ஒரு பாடல் வந்து கொண்டே இருக்கின்றது. 7 மணி செய்தி வரவிருக்கிறது. 7 மணிக்கு பிறகு சினிமா அங்கத்தில் ஜே எம் ரவி அவரு இயக்க போகும், அவரு தயாரிக்கும் ஒரு படத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுல நம்மளுடைய சிங்கப்பூர் பிரபலம் ஒருத்தவங்க ரவி மோகனோட இணைந்து பணியாற்றி இருக்காங்க. அவர் யாரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். தொடர்ந்து கேளுங்க, இது டீ கடை.
4: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பா

0: இன்ஸ்டால்மெண்ட்ல ஹெட்போன் வாங்க கூட உனக்கு காசு இல்ல, இன்ஸ்டாகிராம்ல இன்சர்ட் பார்க்க ஓடி வர்றான் மாப்பிள்ள.
1: நான் சம்மர் டைம்ல ஆன்லைன் கோச்சு போட்டு சுத்துற புலி, எபா லேட் நைட்ல வாக்கிங் போய் நாய் கச்சு வலி.
0: வீட்டுல ரொம்ப கண்டிஷன், என் பேர்ல நிறைய பெட்டிஷன், நான் ரூல்ஸ் மதிக்க.

ஆட்டோ பாமா சேர்ந்து புடிச்சுன்னு சார்பு புள்ளுங்க காட்டிய பத்தின வைபு கேத்த பாட்ட பாட்டின டாடி காசுல பாடி வச்சுன்னு மாடி மேல லைல மஜின நைட்டு ஃபுல்ல பொசுவா அச்சுன்னு லூப்பு மோட்ல லைஃப் ஓடினு அப்பாடி இந்த மச்சான் இட்ஸ் எ லாங்

0: வணக்கம். இரவு மணி 7, மீடியா கபொலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். பிரதமர் லாரன்ஸ் வாங் அமைச்சர்களுக்கான சம்பள உயர்வு மக்களை அரசியலில் சேர ஈர்ப்பதற்காக அல்ல என்று கூறியிருக்கிறார். மாறாக சேவையாற்ற வேண்டும் என்ற விருப்பம் முதலில் அவர்களுக்கு வரவேண்டும் என்றார் அவர். புதிய சம்பள கட்டமைப்பை எப்படி செயல்படுத்துவது என்பதில்தான் வேறுபாடுகள் இருப்பதாக திரு வாங் கூறினார். சம்பள திருத்தங்களை பற்றி அதிக நேரம் சிந்தித்ததாக அவர் சொன்னார். சிங்கப்பூரர்கள் எதிர்கொள்ளும் சூழலை புரிந்திருப்பதாக அவர் கூறினார். ஆனால் நிர்வாகம் என்பது இன்றைய நெருக்கடிகளை சமாளிப்பது மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கு பொறுப்பேற்பதும் கூட என்றார் அவர். வரும் ஆண்டுகளில் சிங்கப்பூர் தொடர்ந்து திறமையான அரசியல் தலைவர்களை கொண்டிருப்பதை உறுதி செய்வது மிக முக்கிய பொறுப்புகளில் ஒன்று என்று பிரதமர் கூறினார். பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சாஞ்சன் சிங் அரசியல் சம்பளங்கள் திறனாளர்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்தலாம் என்று கூறியிருக்கிறார். திறமையானவர்கள் அரசியலுக்கு வர தயாராக இருப்பார்கள் என்று நம்புவதால் மட்டுமே சிங்கப்பூரில் வலுவான அரசியல் அணியை உருவாக்க முடியாது. சிங்கப்பூருக்கு பலதரப்பட்ட நபர்கள் கொண்ட அணி தேவைப்படுவதாக அவர் சொன்னார். வெவ்வேறு பலங்கள், அனுபவங்கள் கொண்ட நபர்கள் தேவை என்றார் அவர். புதிய யோசனைகள், கண்ணோட்டங்கள் கொண்ட இளம் உறுப்பினர்கள் அவர்களில் அடங்குவர். பொருத்தமான நபர்களை அடையாளம் காண்பது ஏற்கனவே சிரமமாக இருப்பதாக திரு சான் கூறினார். அதை இன்னும் கடினமாக்கக் கூடாது என்றார் அவர். வலுவான பலதரப்பட்ட அரசியல் தலைவர்களை ஈர்ப்பதற்கு சம்பள கட்டமைப்பு உதவும் என்று திரு சான் கூறினார். சம்பளம் மட்டுமே எல்லாவற்றையும் தீர்மானிப்பதில்லை, ஆனால் சம்பளம் முக்கியமல்ல என்றும் சொல்லிவிட முடியாது என்று அமைச்சர் சான் கூறினார். பாட்டாளி கட்சி பணவீக்கம் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் படித்தொகை அதிகரிக்கப்படுவதை ஆதரிக்கிறது. அமைச்சர்களின் சம்பள உயர்வை 9 விழுக்காட்டிற்குள் வைத்திருக்கும் பிரதமரின் முடிவுடன் கட்சி உடன்பாடு கொண்டுள்ளது. கட்சியின் தலைமை செயலாளர் பிரதம் சிங் அதனை தெரிவித்தார். அரசியல் பதவி வகிப்போரின் சம்பள உயர்வு மறு ஆய்வு குறித்த விவாதத்தில் திரு சிங் அவ்வாறு கூறினார். என்றாலும் சம்பளங்களை தரநிலைப்படுத்த பயன்படும் முறையில் கட்சிக்கு மாறுபட்ட கருத்து இருப்பதை அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினரின் படித்தொகை மூத்த பொதுச்சேவை அதிகாரியின் சம்பளத்தைப் போல் வைக்கலாம் என்று கட்சி கருதுகிறது என்றார் அவர். அது சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூரர்களுக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று திரு சிங் சொன்னார். நல்ல நபர்களை அரசியலுக்கு தொடர்ந்து ஈர்க்க அது உதவும் என்றும் அவர் கூறினார். சிங்கப்பூரில் தொடக்கநிலை முதலாம் வகுப்புக்கான பதிவில் 2C கட்டத்தில் கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்படவிருக்கின்றன. பெரும்பாலான தொடக்கப் பள்ளிகளில் அந்த கட்டத்தில் இனி 60 இடங்கள் இருக்கும். தற்போது அது 40 உள்ளது. மாற்றம் அடுத்த ஆண்டு பதவியிலிருந்து நடப்புக்கு வரும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்தது. குறைவான சேர்க்கை கொண்ட பள்ளிகளில் 2C கட்டத்தில் தொடர்ந்து 40 இடங்களை ஒதுக்கப்படும். 180 குறைவான இடங்களை கொண்ட பள்ளிகளுக்கு அது பொருந்தும். 2C கட்டம் அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்தும். அந்த பள்ளியுடன் முன்னே தொடர்பு இருப்பது கருத்தில் கொள்ளப்படாது. அதனால் அந்த கட்டத்தில் கூடுதல் இடங்களை ஒதுக்குவது பள்ளியுடன் தொடர்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பை அதிகரிக்கும் என்று அமைச்சு கூறியது. வெளியுறவு அமைச்சு வெள்ளத்திற்கு பிறகு நேபாளத்திலும் திபெத்திலும் உள்ள சிங்கப்பூரர்கள் நிரந்தரவாசிகள் என சுமார் 100 பேரை தொடர்பு கொண்டிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் அதனை தெரிவித்தார். ஆகஸ்ட் 26 தேதி நேர்ந்த வெள்ளப்பேரிடரில் சிங்கப்பூரர்கள் 9 பேரை இன்னமும் காணவில்லை. அவர்களின் குடும்பத்தாருக்கு அமைச்சு தூதரக ரீதியில் ஆதரவு வழங்குவதாகவும் டாக்டர் பாலகிருஷ்ணன் கூறினார். பேரிடரின் தொடர்பில் எத்தனை பேர் அமைச்சிடம் உதவி கேட்டனர், உதவி பெற்றனர் என்று அல்ஜினிட் குழுத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபர்லி ஃபவுசி கேள்வி எழுப்பினார். அதற்கு டாக்டர் பாலகிருஷ்ணன் எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். கலைஞர்கள் அனைத்துலக பூசல்களை பற்றி மனிதாபிமான அக்கறைகளை வெளிப்படுத்தலாம். ஆனால் அவை சிங்கப்பூரில் பொது ஒழுங்கு, பாதுகாப்பு, நிலைத்தன்மை ஆகியவற்றை கீழறுக்கக்கூடாது. தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் டான்கெட்ஹாவ் அதனை தெரிவித்தார். அரசியல் நோக்கங்களை முன்னெடுத்துச் செல்ல வெளிநாட்டவர்கள் சிங்கப்பூரை தளமாக பயன்படுத்தக்கூடாது என்றார் அவர். வெளிநாட்டில் நடக்கும் பூசல்கள் அல்லது அரசியல் விவகாரங்கள் அதில் அடங்கும் என்று திரு டான் சொன்னார். சிங்கப்பூரராக இருந்தாலோ வெளிநாட்டவராக இருந்தாலோ கலைஞர்கள் சிங்கப்பூரின் சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இங்கு படைப்புகளை மேடையேற்றும்போது அவர்கள் கலை பொழுதுபோக்கு உரிமத்தின் நிபந்தனைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று திரு டான் சொன்னார்.
1: சொல்லும் பொருளும். அரோமா, நறுமணம். சுவையான உணவை சமைக்கும் போது அதன் நறுமணம் வீட்டையே நிரப்பும். அரோமா, நறுமணம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர். மாலை 4 மணியிலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் நித்யா, தன்னந்தனியாக சிங்கிள் சிங்கிளாக. சற்று முன்பாக டாரதி திரையிலிருந்து முத்துமணி பாடலை பாடியிருந்தாரு நம்ம மேஸ்ட்ரு இளையராஜா, ஸ்வேதா மோகன் குழுவினர். இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் லீசா, இது உங்களுக்காக. ஈரா மேம் காலகட்டத்தில் இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. 80களில் வெளிவந்த இந்த பாடலும் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். ரவி மோகன் அவருடைய புதிய திரைப்படத்தை பற்றிய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல வேற எங்கெங்கு இலவசமான நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றன அப்படிங்கிற தகவல்களையும் நித்யா பகிர்ந்து கொள்ள காத்திருக்கேன். அதனால வானொலி பக்கமாகவே இருக்கணும். இது டீ கடைங்க.
2: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
3: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
2: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
3: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
4: September 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
2: பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாயர் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private
5: Limited.
1: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.

அப்புறம் 8 மணி நேரத்துக்கு நீங்க நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 8 மணி நேரங்கள் அந்த நேரத்தை 3 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க. முதல் பகுதிய குடும்பம், நண்பர்கள், பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க. அடுத்த பகுதி உங்களுடைய ஆரோக்கியம், நீங்க சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கவும் உங்களுடைய பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் செலுத்த சொல்றாங்க. அடுத்த பகுதி மற்றவர்களுக்கு சேவை வழங்குவதிலும் நீங்க நல்ல சந்தோஷமா சிரிக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட சொல்றாங்க. இப்படியாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய 24 மணி நேரத்தை 8 8 8 பிரிச்சு உங்களுடைய நேரத்தை நல்ல விதமா செலவு பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க.

0: சிங்கம் திரையிலிருந்து டிப்பு சுசித்ரா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். பாடல் முடிவடைந்த நேரம் 7:25.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் AYE-KMT ரோடுக்கு பிறகு விபத்து நேர்ந்திருப்பதால போனாவிஸ்தா வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகனமூட்டிகள் 4 தடத்தை தவிர்த்திருங்க. உட்லன்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டை ரோட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: இஷாராவின் 9:09 சிறப்பு விற்பனை September 1-13 பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் September 13 மட்டுமே. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 9:09 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 9:08 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 9:08 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
5: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
6: கொஞ்சம்
5: 80களில் வந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க தூ

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: இனி DMY ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை நிலவரம் மீண்டும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 174 வெள்ளி 10 காசுங்க. மீண்டும் சொல்றோம், 174 வெள்ளி 10 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. அடுத்து உங்களுக்காக சிங்கப்பூர்ல நடக்கவிருக்கும் சில இலவச நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை பத்தி நித்யா நான் பகிர்ந்து கொள்ள போறேன். அந்த வரிசையில இலை உதிர்கால விழா, அதாவது மீட் ஆட்டம் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு சிங்கப்பூர்ல பல இடங்கள்ல இலவசமாக நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள் இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. குறிப்பாக லைட்ஸ் பை த லேக் அப்படிங்கிற இந்த கண்காட்சி ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றதுங்க. இது லேக் சைட் கார்டன், சைனீஸ் கார்டன், ஜப்பனீஸ் கார்டன், அதாவது சிங்கப்பூரின் மேற்கு பகுதியில இருக்கும் இந்த இடங்கள்ல நடக்கவிருக்கிறது. நல்ல வண்ணமயமான வெளிச்சமான லென்டன்ஸ் அங்கங்கே தொங்க விட்டு அலங்கரிச்சிருப்பாங்க அந்த இடத்தை. இந்த லேக் சைட் சைனீஸ் கார்டன் பகுதிகள்லாம் பெரிய ஒரு நீர்த்தேக்கம் இருக்கின்றன. அந்த நீர்த்தேக்கங்கள்ல கூட இந்த மாதிரி அழகான வண்ணமயமான லென்டன்ஸ் இவைகளை வந்து கண்காட்சிக்கு வச்சிருக்காங்க. பல விதமான கருப்பொருள், குறிப்பாக த லெஜண்ட் ஆஃப் த ஒயிட் ஸ்னேக், முன்லி லெஜண்ட்ஸ், பிரின்சஸ் ககுயா அண்ட் த க்ளூயிங் காய் அப்படின்னு இந்த மாதிரி கதைகள் தொடர்பான பல கண்காட்சிகள் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றன. நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகள், ஏன் பெரியவர்கள், நீங்களே சென்று அந்த இடத்தை நீங்க பார்க்கணும். அதுவும் இரவு நேரத்துல போய் இந்த மாதிரி வண்ணமயமான வெளிச்சமான லென்டன்ஸ் பார்க்கும் போது மனதிற்கு ரொம்ப இதமா இருக்கும். இது செப்டம்பர் 19 செப்டம்பர் 27 வரைக்கும் இடம்பெறுது. கண்காட்சி மட்டும் இல்லாம நடனங்களும் விழாக்கால சந்தைகளும் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கின்றன. இது முற்றிலும் இலவசங்க, அதுதான் ரொம்ப சிறப்பான செய்தி. லென்டன் லைட் அப் அப்படிங்கிற இந்த அங்கம் செப்டம்பர் 19 அக்டோபர் 4 வரைக்கும் மாலை 6:30 இரவு 10:30 ஒவ்வொரு நாளும் இது இடம்பெறுது. அதனால குடும்பத்தோடு சென்று இந்த இலையுதிர்கால விழாக்கள்ல கலந்து கொள்ள தவறாதீங்க.

0: விவேக் மர்வின் அவங்களோட இசையில ஸ்வேதா மோகன் கொண்டு வந்த பாடல நாம கேட்டோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரவி மோகன் அவரு சிங்கப்பூர் பிரபலத்தோட இணைந்து ஒரு படத்துல பணியாற்ற போறாரு. அந்த படம் என்ன, அந்த சிங்கப்பூர் பிரபலம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க வானொலி பக்கமாகவே இருங்க.
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகி உள்ளது உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டை ரோடுக்கு பிறகு இந்த பக்கமா உங்களுடைய வாகனத்தை செலுத்திருந்தீங்கன்னா பார்த்து பத்திரமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
6: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
7: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
6: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 மூவிஸ் பிரைவேட் லிமிடெட்.
0: இயக்குனர் தயாரிப்பாளர் ரவி மோகன். சமீபத்துல அவருடைய சமூக வலைதளத்துல ஒரு காணொளிய பதிவேற்றம் பண்ணிருந்தாரு. அந்த காணொளியில நம்ம ரவி மோகன் ஓகே பேக் அப், அதாவது படப்பிடிப்பு முடிவடைந்தது, எல்லாரும் பேக் அப் செய்யுங்க அப்படின்னு சொல்ல, யோகி பாபுவும் அதற்கு ஆஹா நல்ல வழியா முடிஞ்சிருச்சு, நான் இனிமே ஒரு விடுமுறைக்கு போக போறேன் அப்படின்னு கிளம்பி போவாரு. அதன் பிறகு ரவி மோகன் சொல்லுவாரு, இல்ல உங்களுக்கு ஒரு பாடலுக்கான படப்பிடிப்பு இன்னும் மீதம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது, நடனமா பாடலா நானா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா இந்த பாடல்ல யோகி பாபு நீங்க மட்டும் இல்லாம யங் ராஜா, யாரு நம்மளுடைய சிங்கப்பூர் பிரபல ரேப் பாடகர் யங் ராஜா இந்த பாடல்ல இடம்பெற போறாரு, பல நடனமணிகளும் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உடனே உற்சாகம் ஆயிடுச்சு. யாரு நம்மளுடைய யங் ராஜாவா? அண்ட் ஆர்டினரி மேன் அப்படிங்கிற புதியது ஒரு திரைப்படம். இந்த படத்தை நம்ம ரவி மோகன் எழுதி இயக்கியது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் ரவி மோகனின் தயாரிப்பு நிறுவனமான ரவி மோகன் ஸ்டுடியோஸ் இந்த தயாரிப்புல வெளியாக போகிறது. இந்த படத்துல முன்னணி கதாபாத்திரத்துல நகைச்சுவை நடிகர் யோகி பாபு இவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இடம்பெற்ற ஹய அப்படிங்கிற பாடலுக்கு நம்ம உள்ளூர் பாடகர் யங் ராஜா ரேப் பண்ணிருக்காரு. அந்த பாடலுக்கான காணொளி கூடிய விரைவில் நாம எதிர்பார்க்கலாங்க.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: துவாசை நோக்கி செல்லும் AY E-Clamty ரோட்டுக்கு பிறகு விபத்து நேர்ந்திருப்பதால போனாவிஸ்தா வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் 4 தடத்தை தவிர்த்திருங்க. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டை ரோட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
0: சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனையை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்தோட இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அத நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பாடுவீங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி @1 மற்றும் பிவாணி @3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore The Return Tour. இசை ரசிகர்களே, 8 பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான fusion இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. bookmyshow.sg.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை நிகழ்ச்சி. மாலை 4 உங்களுக்காக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்கேன், உங்கள் ரவுடி பேபி நித்யா. இனி வானிலையை மீண்டும் தெரிஞ்சுக்கலாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு. இன்றிரவு மேகமூட்டமாக இருக்கும், நாளைக்கு காலையிலும் மதிய பொழுதிலும் இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 24 degrees Celsius 34 degrees Celsius இடைப்பட்டு இருக்கும்.
3: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ். மாலை 4 முதல் 8 வரை டீ கடை ஆதரவு
2: இன்றைக்கு நம்ம டீ கடைய ஜப்பான் கோட்டையில இருந்து ஆரம்பிச்சிருந்தோம்.
8: வீரபாண்டி கோட்டையிலே,
2: ஜப்பான்ல இருக்கிற ஹீரோசாக்கி கோட்டையை பல வருஷங்களுக்கு முன்பாக நிலநடுக்கத்தால் இது வெகு தூரமாக இது நகர்ந்து இருக்கிறது. இதை திரும்ப இழுக்கிறதுக்கு பல வருஷமா மக்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க. விபத்துல 1800 மக்கள் திரண்டு வந்து அந்த கோட்டையை இழுத்து இழுத்து, பெரிய கோட்டைங்க எப்படிதான் செஞ்சாங்கன்னு தெரியல, 2 meters கொஞ்சம் கிட்ட இழுத்து, அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இழுத்து விட்டுருக்காங்க. தொடர்ந்து இந்த முயற்சி ஆகஸ்ட் மாதம் வரை இது இடம்பெறும் அப்படிங்கிற அந்த தகவலோட நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். 5 மேல இப்போது சமூக வலைதளத்துல பரவலாகி கொண்டிருக்கும் 80s ட்ரெண்ட், அதாவது உங்களுடைய சாதாரண படத்தை 80s வெளிவந்த படங்களாக மாற்றி அமைச்சு இப்போது மக்கள் பலரும் இதை பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக 80s உங்களுடைய இந்த வாழ்க்கையை பற்றி இப்ப இந்த காலகட்டத்தில் இல்லாத ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்ப இருந்திருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம நேயர்கள் பலரும் எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. 6 மேல இன்றைக்கு டிக்டாக் லைவ் வர வேண்டியது ஆன முடியல, இருந்தாலும் நம்மளுடைய நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நாம September 10 பிறந்த நாள் கொண்டாடும் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படின்னு பன்முகங்களை கொண்ட நம்ம ரவி மோகனை நம்ம கொண்டாடியிருந்தோம். அவருடைய படங்களில் இருந்து பாடல்களையும் அவரை பற்றிய சுவாரஸ்யமான சில தகவல்களையும் நித்யானா வழங்கியிருந்த. சற்று முன்பாக இலையுதிர்கால விழாவை முன்னிட்டு லேக் சைட் இந்த பூங்காவில புதியதொரு கண்காட்சி அவங்க வந்து திறந்து வைக்க போறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி தகவல்களை நித்யானா பகிர்ந்து கொண்ட. அப்புறம் ரவி மோகன் யங் ராஜா நம்மளுடைய உள்ளூர் ரேப் பாடகர் அவங்க இருவருமே இணைந்து ஒரு படத்துல பணியாற்ற போறாங்க அப்படிங்கிற இந்த தகவலோடு நானும் விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் ரவி நித்யா பாப்போமே டிக்டாக் நாளைக்கு நமக்கு கை கொடுதா இல்லையானு. ஆக இப்போது டாடா பாய் பாய் சொல்லி விடை பெறுகிறேன். நித்யா நாளைக்கு சந்திப்போம். பாய்.

0: வணக்கம். 20:08 மீடியகாப் ஒலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். பிரதமர் லாரன்ஸ் வாங் அமைச்சர்களுக்கான சம்பள உயர்வு மக்களை அரசியலில் சேர ஈர்ப்பதற்காக அல்ல என்று கூறியிருக்கிறார். மாறாக சேவையாற்ற வேண்டும் என்ற விருப்பம் முதலில் அவர்களுக்கு வர வேண்டும் என்றார் அவர். புதிய சம்பள கட்டமைப்பை எப்படி செயல்படுத்துவது என்பதில்தான் வேறுபாடுகள் இருப்பதாக திரு வாங் கூறினார். சம்பள திருத்தங்களை பற்றி அதிக நேரம் சிந்தித்ததாக அவர் சொன்னார். சிங்கப்பூரர்கள் எதிர்கொள்ளும் சூழலை புரிந்திருப்பதாக அவர் கூறினார். ஆனால் நிர்வாகம் என்பது இன்றைய நெருக்கடிகளை சமாளிப்பது மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கு பொறுப்பேற்பதும் கூட என்றார் அவர். வரும் ஆண்டுகளில் சிங்கப்பூர் தொடர்ந்து திறமையான அரசியல் தலைவர்களை கொண்டிருப்பதை உறுதி செய்வது மிக முக்கிய பொறுப்புகளில் ஒன்று என்று பிரதமர் கூறினார். பாட்டாளி கட்சி பணவீக்கம் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் படித்தொகை அதிகரிக்கப்படுவதை ஆதரிக்கிறது. அமைச்சர்களின் சம்பள உயர்வை 9 விழுக்காட்டிற்குள் வைத்திருக்கும் பிரதமரின் முடிவுடன் கட்சி உடன்பாடு கொண்டுள்ளது. கட்சியின் தலைமை செயலாளர் பிரதம் சிங் அதனை தெரிவித்தார். அரசியல் பதவி வகிப்போரின் சம்பள உயர்வு மறு ஆய்வு குறித்த விவாதத்தில் திரு சிங் அவ்வாறு கூறினார். என்றாலும் சம்பளங்களை தரநிலைப்படுத்த பயன்படும் முறையில் கட்சிக்கு மாறுபட்ட கருத்து இருப்பதை அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினரின் படித்தொகை மூத்த பொதுச்சேவை அதிகாரியின் சம்பளத்தைப் போல் வைக்கலாம் என்று கட்சி கருதுகிறது என்றார் அவர். அது சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூரர்களுக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று திரு சிங் சொன்னார். நல்ல நபர்களை அரசியலுக்கு தொடர்ந்து ஈர்க்க அது உதவும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே மேயர்களின் பணி என்ன என்பதை பற்றி சிங்கப்பூரர்கள் பலருக்கு இன்னும் தெரியவில்லை என்று திரு பிரதம் சிங் கூறியிருக்கிறார். அவர்களுடைய சம்பளம் அரசியல் சம்பள கட்டமைப்புடன் ஏன் இணைக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் அவர்களுக்கு தெளிவு இல்லை என்றார் அவர். அந்த விவகாரத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் முன்பு பேசியிருப்பதாக அவர் சொன்னார். மேயர்கள் சமூக மேம்பாட்டு மன்றங்களுக்கு தலைமையேற்கின்றனர். அந்த மன்றங்கள் முன்பு செய்த பல வேலைகள் காலப்போக்கில் மற்ற அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டதாக திரு சிங் சொன்னார். சமூகம் சம்பந்தப்பட்ட அரசியல் பொறுப்பில் இருப்போருக்கான சம்பளம் எப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அரசாங்கம் ஆராயவுள்ளது. அது எப்போது நிறைவடையும் என்று திரு சிங் கேட்டார். மேயர் அலுவலகத்தை அது தக்கவைக்கப் போகிறதா என்பதை ஆய்வில் சேர்க்குமாறு திரு சிங் கேட்டுக்கொண்டார். அதன் பணி என்ன என்பதை விவரிக்கும்படியும் அவர் கேட்டார். சிங்கப்பூரில் தொடக்க நிலை முதலாம் வகுப்புக்கான பதிவில் 2C கட்டத்தில் கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்படவிருக்கின்றன. பெரும்பாலான தொடக்கப் பள்ளிகளில் அந்த கட்டத்தில் இனி 60 இடங்கள் இருக்கும். தற்போது அது 40 உள்ளது. மாற்றம் அடுத்த ஆண்டு பதிவிலிருந்து நடப்புக்கு வரும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்தது. குறைவான சேர்க்கை கொண்ட பள்ளிகளில் 2C கட்டத்தில் தொடர்ந்து 40 இடங்கள் ஒதுக்கப்படும். 180 குறைவான இடங்களை கொண்ட பள்ளிகளுக்கு அது பொருந்தும். 2C கட்டம் அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்தும். அந்த பள்ளியுடன் முன்னைய தொடர்பு இருப்பது கருத்தில் கொள்ளப்படாது. அதனால் அந்த கட்டத்தில் கூடுதல் இடங்களை ஒதுக்குவது பள்ளியுடன் தொடர்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பை அதிகரிக்கும் என்று அமைச்சு கூறியது. வெளியுறவு அமைச்சு வெள்ளத்திற்கு பிறகு நேபாளத்திலும் திபெத்திலும் உள்ள சிங்கப்பூரர்கள் நிரந்தரவாசிகள் என சுமார் 100 தொடர்பு கொண்டிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் அதனை தெரிவித்தார். ஆகஸ்ட் 26 நேர்ந்த வெள்ளப்பேரிடரில் சிங்கப்பூரர்கள் 9 இன்னமும் காணவில்லை. அவர்களின் குடும்பத்தாருக்கு அமைச்சு தூதரக ரீதியில் ஆதரவு வழங்குவதாகவும் டாக்டர் பாலகிருஷ்ணன் கூறினார். பேரிடரின் தொடர்பில் எத்தனை பேர் அமைச்சிடம் உதவி கேட்டனர், உதவி பெற்றனர் என்று அல்ஜுனிட் குழுத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபர்லி ஃபவுசி கேள்வி எழுப்பினார். அதற்கு டாக்டர் பாலகிருஷ்ணன் எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். கலைஞர்கள் அனைத்துலக பூசல்களை பற்றி மனிதாபிமான அக்கறைகளை வெளிப்படுத்தலாம். ஆனால் அவை சிங்கப்பூரில் பொது ஒழுங்கு, பாதுகாப்பு, நிலைத்தன்மை ஆகியவற்றை கீழறுக்கக்கூடாது. தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு மூத்த துணையமைச்சர் டன் கெர்ஹாவ் அதனை தெரிவித்தார். அரசியல் நோக்கங்களை முன்னெடுத்துச் செல்ல வெளிநாட்டவர்கள் சிங்கப்பூரை தளமாக பயன்படுத்தக்கூடாது என்றார் அவர். வெளிநாட்டில் நடக்கும் பூசல்கள் அல்லது அரசியல் விவகாரங்கள் அதில் அடங்கும் என்று திரு தான் சொன்னார். சிங்கப்பூரராக இருந்தாலோ வெளிநாட்டவராக இருந்தாலோ கலைஞர்கள் சிங்கப்பூரின் சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இங்கு படைப்புகளை மேடையேற்றும்போது அவர்கள் கலை பொழுதுபோக்கு உரிமத்தின் நிபந்தனைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று திரட்டான் சொன்னார். பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா மேம்பட்ட பிள்ளை பராமரிப்பு விடுப்பின் விவரங்கள் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்படும் என்று கூறியிருக்கிறார். சட்ட திருத்தங்கள் தேவைப்படுவதால் மாற்றங்களை செயல்படுத்த நேரமாகும் என்றார் அவர். மாற்றங்களை செயல்படுத்துவதன் தொடர்பில் அரசாங்கம் முத்தரப்பு பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் திருவாட்டி இந்திராணி கூறினார். மாற்றங்களால் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை சமாளிக்க முதலாளிகளுக்கும் நேரம் தேவை என்றார் அவர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செய்தியை நாடுங்கள். வணக்கம்.
1: 8 singles looking for love.
2: We're here to find love.
1: Get a little help from the person they trust most.
2: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
1: Their love life is in the hands of their wingman.
3: We have to make it happen.
4: I want to go on a date.
1: Their biggest cheerleader and their harshest critic.
2: Your wingman will go head to head in a series of challenges.
1: The wingman wins a challenge, the single gets the date.
5: A chance to get a bit closer with her.
1: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
6: Whatever happens, I do want you in my life forever.
1: Or betrayal and heartache.
7: I got played.
8: I literally want to throw up right now.
9: Girl, you gotta fix yourself.
10: Who knows what's coming next?
1: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.

0: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது. மண்டாடி முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ் கோல்டன் மைல் டவர் மை சினிமாஸ் காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3. மூவிஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: பாயமாத்து ருட்டடுங்கடா.
2: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
3: You're listening to Hindi numbers on 968.
4: Hello, 1, 2, 3, check. होने वाले मियाँ के तारीफों के पुल बांध रहे हैं. होने वाले मियाँ के तारीफों के पुल बांध रहे हैं. बारात कम लगता है खुले सांड खड़े हैं. ऐसे भी क्या हीरे जड़े हैं, दर्शन छोटे बस नाम बड़े हैं.

வணக்கம். 9:00 மீடியா காப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். பிரதமர் லாரன்ஸ் வாங் அரசியல் பதவி வகிப்போரின் சம்பளங்களை திருத்தி அமைக்க அரசியல் ரீதியான உகந்த நேரம் இருக்கவே இருக்காது என்று கூறியிருக்கிறார். அரசியல் பதவி வகிப்போரின் சம்பள உயர்வை பற்றி இப்போது பேசுவதற்கான காரணத்தை அவர் விளக்கினார். மறு ஆய்வுக்குழு சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் அமைக்கப்பட்டது. அதன் பணி இந்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் முடிவடையும் என்று முன்னர் எதிர்பார்க்கப்பட்டது. பிப்ரவரியில் ஈரான் போர் வெடித்தது. அதனால் நாட்டிற்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை சமாளிப்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்ததாக திரு வாங் சொன்னார். மத்திய கிழக்கு பூசல் முடியவில்லை. அது இன்னும் சில காலம் தொடரலாம். ஆனால் சிங்கப்பூரின் உள்நாட்டு பொருளாதார சூழல் நிலையாகிவிட்டதாக திரு வாங் கூறினார். அமைச்சர் டான் சி லிங் பணம் முதன்மை நோக்கமாக இருந்திருந்தால் அரசியலுக்கு வந்திருக்கவே மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த நாடு நாட்டு மக்கள் மூலம் தாம் நிறைய பலனடைந்திருப்பதாகவும் அதற்கு கைமாறாக தாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்ததாகவும் டாக்டர் டான் கூறினார். 61 டாக்டர் டான் தற்போது வர்த்தக தொழிலமைச்சராக இருக்கிறார். முன்பு மருத்துவராக பணியாற்றினார். சுகாதாரத்துறையில் பல்வேறு தலைமைத்துவ பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறார். 2020 அவர் அரசியலுக்கு வந்தார். அரசியல் பொறுப்பு வகிப்போருக்கு சம்பள உயர்வு அளிக்கப்பட்டது குறித்து தமது கருத்தை அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பொதுச் சேவையில் ஈடுபட வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும். வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும் நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டும். நேரம், எதிர்கால வாய்ப்புகள், தனிப்பட்ட இலக்குகள், சொந்த நேரம், ஊதியம் என பலவற்றை கைவிட வேண்டியிருக்கலாம் என்றார் டாக்டர் தான். ஒருவர் பணம் சம்பாதிப்பதற்காக பொதுச் சேவையில் சேரக்கூடாது என்று அவர் சொன்னார். தனியார் துறையில் இருந்திருந்தால் எவ்வளவு சம்பளம் கிடைத்திருக்குமோ அதே அளவு பெறுவதை உறுதி செய்வது நோக்கமல்ல, அது சாத்தியமற்றது என்றார் அவர். பலதரப்பட்ட வாழ்க்கை சூழலிலிருந்து திறமையானவர்களை அரசியலுக்கு தொடர்ந்து ஈர்க்க முடியுமா என்பதே முக்கிய கேள்வி என்றார் டாக்டர் தான். திறமையான சிங்கப்பூரர்கள் பொதுச் சேவையில் சேர்வதால் அதிகமான தனிப்பட்ட இழப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தால் காலப்போக்கில் நாட்டை வழிநடத்த தகுதியானவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பூரில் உள்ள 12 தொடக்கப் பள்ளிகள் அவற்றின் முதலாம் வகுப்புக்கான சேர்க்கையின் 2C கட்டத்தை 2 பிரிக்கவுள்ளன. பள்ளியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் 40 விழுக்காட்டுக்கும் குறைவான கழக வீடுகளை கொண்ட வட்டாரங்களில் உள்ள 12 பள்ளிகள் கூடுதல் இடங்களை ஒதுக்குகின்றன. 2 பிரிக்கப்படும் 2C கட்டத்தில் ஒன்று 2 கிலோமீட்டர் தூரத்திற்குள் வசிப்பவர்களுக்கு பொருந்தும். மற்றொன்று அதற்கு அப்பால் வசிப்பவர்களுக்கு பொருந்தும். அந்த 12 பள்ளிகளில் பெரும்பாலானவை புகித்திமாவில் உள்ளன. சில மரீன் பரேட் வட்டாரத்தில் இருக்கின்றன. வெளியுறவு அமைச்சு வெள்ளத்திற்கு பிறகு நேபாளத்திலும் திபெத்திலும் உள்ள சிங்கப்பூரர்கள் நிரந்தர வாசிகள் என சுமார் 100 தொடர்பு கொண்டிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் அதனை தெரிவித்தார். August 26 நேர்ந்த வெள்ளப் பேரிடரில் சிங்கப்பூரர்கள் 9 இன்னமும் காணவில்லை. அவர்களின் குடும்பத்தாருக்கு அமைச்சு தூதரக ரீதியில் ஆதரவு வழங்குவதாகவும் டாக்டர் பாலகிருஷ்ணன் கூறினார். பேரிடரின் தொடர்பில் எத்தனை பேர் அமைச்சிடம் உதவி கேட்டனர், உதவி பெற்றனர் என்று அல்ஜுனேட் குழுத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபட்லி ஃபவுசி கேள்வி எழுப்பினார். அதற்கு டாக்டர் பாலகிருஷ்ணன் எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். சிங்கப்பூர் நேபாளத்திற்கு அனுப்பிய சுமார் 500,000 வெள்ளி மதிப்பிலான மனிதாபிமான உதவி அந்நாட்டை சென்றடைந்திருக்கிறது. உதவி பொருள்களை ஏந்திய விமானம் காலை சுமார் 7 காத்மாண்டுவை அடைந்தது. மரபணு சோதனை கருவிகள், தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்ட பொருள்கள் அனுப்பப்பட்டன. பொருள்களை பெற நேபாளத்தின் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் விமான நிலையத்தில் இருந்தார். தேவையுள்ள சமூகங்களுக்கு பொருள்களை நேபாளம் விநியோகிக்கும் என்று வெளியுறவு அமைச்சு சொன்னது. தேவைப்பட்டால் கூடுதல் உதவி வழங்க தயார் என்று சிங்கப்பூர் கூறியிருக்கிறது. பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா
மேம்பட்ட பிள்ளை பராமரிப்பு விடுப்பின் விவரங்கள் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்படும் என்று கூறியிருக்கிறார். சட்ட திருத்தங்கள் தேவைப்படுவதால் மாற்றங்களை செயல்படுத்த நேரமாகும் என்றார் அவர். மாற்றங்களை செயல்படுத்துவதன் தொடர்பில் அரசாங்கம் முத்தரப்பு பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் திருவாட்டி இந்திராணி கூறினார். மாற்றங்களால் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை சமாளிக்க முதலாளிகளுக்கும் நேரம் தேவை என்றார் அவர். சீன துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு கப்பலில் தீப்பிடித்ததாக AFP செய்தி கூறுகிறது. அதில் பலர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. சீன பிரதமர் ஷி ஜின்பிங் தேடல் மீட்பு நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறார். உள்ளூர் நேரப்படி இன்று காலை 11:30 கப்பல் தீப்பிடித்ததாக சீன ஊடகங்கள் கூறின. தீக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை அனைத்து துறைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிபர் ஷி தெரிவித்தார். எத்தனை பேர் காயமடைந்தனர் அல்லது மாண்டனர் என்பது தெரியவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இரவினில் ஆட்டம்.
1: எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்பது நான் ரஃபி,
0: நான் நவீன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து நம்ம சொன்னது, நேத்து ராத்திரி நம்ம சொன்னோம், வார இறுதி வந்துகிட்டே இருக்கு. வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கறது ஒரு புதிய வார இறுதி அப்படின்னு பலரும் கருதுறாங்க வர வர.
1: ஆமா, இந்த வியாழக்கிழமைய நம்ம சந்தோஷமா வரவேற்கணும். அதான் வெள்ளிக்கிழமை வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமையில சந்திக்கிற நம்ம வெள்ளிக்கிழமை தான் விடைபெறுவோம். அதையும் ஞாபகப்படுத்திக்கிறோம். இன்னைக்கு வந்து வழக்கமான அங்கங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நேற்று விடைபெறதுக்கு முன்னாடி நவீன், நம்ம ஒரு விஷயத்த பகிர்ந்து கொண்டிருந்தோம். நீங்க ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இல்ல நம்ம நேயர்களுக்கு, காரணம் பல பேர் கேட்டிருப்பாங்க, கேட்காம இருந்திருப்பாங்க.
0: நீங்க எதை சொல்றீங்க?
1: அதாவது திறனே தேவை இல்லாத சிலவற்றை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஒரு 10 விஷயங்கள் நம்ம பட்டியலிட்டு இருந்தோம். இதுக்கெல்லாம் திறன் தேவையில்லை, திறன் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படிப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நினைவு கூறுவோமே. நீங்க உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு திறன் தேவையில்லை, சிரிக்கிறதுக்கு திறன் தேவையில்லை உங்களுக்கு, இல்லையா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்.
0: நேரத்தோட வரதுக்கு இது திறன் தேவையில்லை, அது மட்டும் இல்லாம அதிக அளவுல உதவி செய்யறதுக்கும் திறன் தேவையில்லை.
1: ஆக இதை ஞாபகப்படுத்துறோம், மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போவோம். இரவு நாட்டம் நிகழ்ச்சியில வழக்கமா
2: இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள், ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில். தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன. ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: ஜென்சி பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில நேர்கள் இணைந்திருக்கீங்க. நேற்று ஒரு காணொலியை நாங்க வெளியிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல நானும் நவீனும் நின்னுகிட்டு இசையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த இசை எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வைனல் ரெக்கார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இசை தட்டுல இருந்து வந்தது. கருப்பா இருக்கும் பாக்குறதுக்கு இல்லையா.
4: இந்த காலத்துல இன்னும் இருக்கா அப்படின்னு பல பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. இதுல எங்க கிடைக்கும் அப்படின்னு அலமோதி வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க. எங்க கிடைக்கும், எங்க நம்ம வாங்கலாம், எங்க இருக்கீங்க அப்படின்னு பல பேரும் கேட்டாங்க. இருக்குங்க, இருக்கு,
3: இன்னும் இருக்கு. அது பயன்பாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருப்பப்படுறவங்க அதை வாங்கி கேட்க தான் செய்யறாங்க இசையை. ஆனா பழைய காலத்துல இருந்து, அந்த காலத்துல இருந்து நான் வச்சிருந்தேன் ஒரு 300 ரெக்கார்ட்ஸ் வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் வீடு மாறி வந்ததுனால என்னால கொடுக்க வேண்டிய எடுத்துக்கிட்டு வர முடியல. அதனால எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். அது வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்ப எனது நண்பர் இந்தியாவில இருந்து நேற்று நம்மளுடைய காணொலி பார்த்துட்டு எனக்கு வந்து
4: அனுப்பியிருந்தாரு.
3: நம்ம போட்ட அதே பாடல் தான் அங்க நெஞ்சம் பாடும் புதிய
4: ராகம். ஒரு தனி சுகம். இப்ப எத்தனையோ வாட்டி அந்த பாடல் நான் கேட்டிருக்கேன் ரஃபி, அதாவது ஸ்பாடிஃபைல கேட்டிருக்கலாம், ஒலியில கூட நம்ம கேட்டிருக்கலாம். ஆனா அங்க வைனல் பிளேல கேட்கும் போது, நேரடியா கேட்கும் போது அதுல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு.
3: ஆமா, சிடி வந்த காலத்திலயும் கூட நவீன் வானொலியில பாடல்களை ஒளியேற்றும் போது நான் வந்து இந்த ரெக்கார்டை தான்
4: பயன்படுத்தினேன்.
3: கொஞ்ச நாள்ல போயிடும், ஒரு ஆண்டு 2 ஆண்டுல போயிடும்ங்கறது எனக்கு தெரியும். அதுக்குள்ள நான் இதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுல இருந்தா பாடலை வந்து நான் போடுறது உண்டு, ஒளிபரப்புறது உண்டு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அதை செட் பண்ணி வச்சு நம்ம வந்து ஒளிபரப்பும் போது அதுல உள்ள திருப்தி சிடி போடுறதுல எனக்கு கிடைக்காது.
4: இன்னும் நீங்க பாக்கலன்னா போய் காணொலியை பாருங்க. ரஃபி வந்து எப்படி அதை வந்து நான் வந்து கேட்டிருப்பேன் ரஃபி உங்ககிட்ட, சரி 3வது பாடல் நீங்க வேணும் அப்படின்னு கேட்கும் போது நீங்க நல்லா ரொம்ப பார்த்து பக்குவமா
3: பாருங்க. நம்ம அழைங்க, நம்ம பேசலாம். 9678 9 8 குரல் பதிவும் வைக்கலாம். இது உங்களுடைய ஒலி 9 8
4: கேட்டாலே பரவசம்.

0: லோயாங் அவென்யூ நுழைவாயில் அங்கு.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
0: அனுபவம் எப்படி?
3: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனைய கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
4: கோவன், மரின் பரேட், டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆருக்குள்ள இருக்கான். நமக்கு வசதியா போச்சு.
3: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: ரஃபி நம்ம போட்ட அந்த ஒரே ஒரு காணொளி அதை பார்த்து பலருக்கும் அந்த கண் வந்து உறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இருக்கு, எங்க வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. எனக்கு வந்து பல பேர் குறிஞ்சிதை அனுப்பியிருக்காங்க.
1: சரி, எங்க வாங்குறது,
0: எங்க வாங்குனீங்க, இங்க கிடைக்கும்.

0: எவ்வளவு விலை அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. உண்மையை சொல்லப்போனா நான் கடைக்காரர் கிடையாது, ஆனா சொன்னேன் இந்த கடைக்கு தான் நான் போனோம், நீங்க போய் வாங்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனா பல பேரும் நம்ம காமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க ரஃபி.
1: இதுல ஒரு விஷயம் நீங்க வந்து பாக்கணும், அது வாங்குறது பெருசு இல்ல, அதுல உட்காந்து நீங்க கேட்கணும், இசையை கேட்கணும், ரசிக்கணும். அது மட்டும் இல்லாம அதற்கான ஏற்பாடு உங்களுடைய வீட்டுல இருந்ததுன்னா சிறப்பா இருக்கும்.
0: நீங்க காணொலி நீங்க பாத்துருக்கலாம். என்ன சொன்னாருன்னா அந்த கடைக்காரர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து சரி ஏற்பாடு செஞ்சுட்டீங்க, அதற்கான ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு தேவை, ஒலிபெருக்கி உங்களுக்கு தேவைப்படும், அதை ப்ளூடூத்ல நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஹைஃபை நம்ம நேத்து பேசும் போது ஹைஃபைல நீங்க கனெக்ட் பண்ணாலும் நல்லா கேட்கறதுக்கு இருக்கும். ஆனா இதெல்லாம் இல்லாம நீங்க வெறும் அந்த வைனல் பிளேயர் மட்டும் வச்சு நீங்க கேட்டீங்கன்னா அந்த தரம் இருக்காது,
1: இருக்காது,
0: அந்த இருப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, அதுல வந்து நீங்க அந்த அமைப்பெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் அந்த ரெக்கார்டை வாங்கினீங்கன்னா சிறப்பா இருக்கும். அது ஒன்னொன்னு வந்து 60-70 வெள்ளி அப்படின்னு,
0: ஒரே ஒரு வட்டு தானே,
1: ஒரு வட்டு அதோடைய விலை. ஒரு காலத்துல வந்து லேசர் டிஸ்க் ஒண்ணு இருந்தது படம் பாக்குறதுக்கு, அதோட விலையும் 60 வெள்ளி தான். இப்ப நீங்க வயநாடு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 5-10 வெள்ளிக்கு வித்தது எல்லாம் இன்னைக்கு வந்து 60-70 வெள்ளிக்கு,
0: 300 ரெக்கார்ட்ஸ் வச்சிருந்தீங்க சொல்றீங்க.
1: ஆமா,
0: ஒன்னொன்னும் நீங்க வந்து 50 வெள்ளிக்கு தான்
1: எங்கேயோ
0: போயிருப்பீங்க ரஃபி.
1: உண்மையிலேயே அதுதான்,
0: அன்னைக்கே நீங்க வேலையை விட்டுருப்பீங்க நினைக்கிறேன்.
1: நண்பர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாரும் கேட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கிட்ட இருந்ததெல்லாம் 78 RPM இருந்தது பாடல்கள்லாம். அது வந்து கனமா இருக்கும் அந்த ரெக்கார்ட், ஆனா கீழே போட்டீங்கன்னா அது உடஞ்சிடும். அது மத்தது அந்த 33-130 கீழே போட்டா உடையாது, ஆனா இது உடையும்.
0: சரி,
1: அதனால அது ஒரு பொக்கிஷ மாதிரி வச்சிருந்தேன்.
0: ஆமா ரவி, நீங்க சொன்ன இன்னொன்னு, நீங்க வைனல் பிளேயர் வாங்குறது மட்டும் இல்லாம அதை பராமரிக்கணும்,
1: பராமரிக்கணும்
0: ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்க பயன்படுத்தாம தூசி சேரும்,
1: நீங்க
0: தூசி சேர்ந்தாலுமே அது சரியா வராது தானே,
1: வராது, அது துடைக்கணும். நீங்க
0: துடைக்கணும்,
1: துடைச்சு இது பண்ணும். இங்க ஒளியில ஒளிபரப்பும் போது அந்த நேரத்துல வந்து நான் அதை கழுவி இருக்கேன்,
0: ஒன்னும் நடக்காது,
1: சோப் வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளே பண்ணுவேன், நல்லா சுத்தமா நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு.

0: இன்றைய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 10 தேதி ஒரு அமெரிக்க டாலர் 1.26 காசு, ஒரு யூரோ 1.48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.72 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1.34 காசு, 100 இலங்கை ரூபாய் 35 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.20 சென்ட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இரவனில் ஆட்டம் நீங்க ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? ஏன் சிடிஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கூட அதை பத்தி நீங்க சொல்லலாம். மும்தாஜ் தான் அழைச்சிருக்காங்க. சிடி கடையை வச்சிருந்தாங்களாமே அவங்க.
1: சாச்சுக்காங்க மும்தாஜாமே. வணக்கம் மும்தாஜ்.
2: வணக்கம் வணக்கம்.
1: ரஃபியா இருக்காரு.
0: ஆமா ரெண்டு பேரும் இருக்கிறவங்க.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா தெரியும் அவங்கள.
2: புதுசா பேசுறேன். ரஃபி வந்து பழைய ஆளு.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சொல்லுங்க மும்தாஜ், நீங்க வந்து சாச்சுக்காங்க முடிஞ்சு புக்கெட் பாத்துக்கு போய் புன்லேக்கு போய் அங்க போய் இங்க போய் இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப
1: சிங்கப்பூரே சுத்தி வந்துட்டாங்க.
2: புக்கெட் பாத்து
0: சங்கத்துல வந்து இது பண்ணாங்கல்ல நடிகர் சங்கத்துல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க வந்து ராவுத்தர் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்க அடிக்கடி போகும்போது அவங்க வீட்டுக்கு தான் போவோம். சரி, இப்ப நீங்க வந்து சிடி கடை வச்சிருந்ததை சொல்லிட்டு இருந்தீங்க, எங்க வச்சிருந்தீங்க சிடி கடை? கிளமண்டி அவனி 2 லட்சம் தான். அது முடிஞ்சு ஒரு 7-8 வருஷம் வச்சிருந்தா அதுக்கப்புறம் வீடு மாற்றலாயி சோச்சக்கன் வந்து
1: 7 லட்சம் தான் அதுக்கப்புறம் வீடு மாற்றலாயி சோச்சக்கன் வந்து இப்படி ஜூரோங் வேசல வச்சிருந்தோம். சரி சரி, சிடி மட்டும் தான். சிடி, ஆமா சிடி தான். பாட்டு கேக்குறதா இல்ல படம் பாக்குறதா? பாட்டு கேக்குறது, படம் பாக்குறது எல்லாமே. மொதல் போனா முஜயகாந்த் படம் அவர் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னே எங்க வீட்டுல தான் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் உங்களுக்கு. ஆமா, வாடகைக்கு விடுவோம். சரி, நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் பத்தி நம்ம பேசிருந்தோம், அது உ
2: வீடு மாற்ற போயில நான் வந்து எங்க அக்கா கிட்ட கேட்டேன், அந்த சிடி எல்லாம் இருக்கிற ரசீட்ட கொடுப்பா, ரசீட டெய்லியில இது பண்ணி வச்சிருப்பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம போய் எங்க போய் பாக்குறது, இவ்வளவு காலத்தை நீ அள்ளிக்கிட்டு நீ எங்க போற? அப்ப நான் சொன்னேன், புக்கிட் பஞ்சாங்களா தான் இருக்காங்க ரசி, ஆனா வீடு எனக்கு தெரியாது.
0: எல்லாரும் வந்து கொடுத்துருப்பீங்க பாருங்க, அங்க ஒரு 300 இருந்தது, இங்க உள்ளதையும் தூக்கி நாங்க கொடுக்க, ஏன்னா எங்களுக்கும் அதுக்கப்புறம் அதோட பயன் இல்லாம போச்சு இங்க இல்லையா. வானொலியில நிறைய மாற்றங்கள்
2: இருந்துச்சு, அப்ப பயம் இருந்துச்சு. அப்ப நீங்க எல்லாம் பக்க பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க,
0: பயன்படுத்திட்டு இருந்தோம்,
2: ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப நான் வந்து கிளம்பி விட்டு வீடு மாற்றப்ப இது எல்லாத்தையும் என் கணவர் வந்து தூக்கி வீசிட்டாரு. கடையே வந்து வேண்டாம், இது வேற ஆளுக்கு வாடகை விட்டுட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி போடுறேன்னு சொன்னாங்க. இப்படி தூக்கி போடுறத அவங்க வந்து பழைய பாட்டுங்க, 50 முந்தி வந்த பாட்டுங்க, எல்லாம் 40 வந்த பாட்டுங்க, தியாகராஜர்
0: பாட்டு,
2: நிறைய எம்எல் வசந்தகுமாரி பாட்டு, எல்லா பாட்டும் ராஜராஜர் கேட்போம், ரொம்ப அருமையா இருக்கு. அப்போ உங்கள்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு. அப்புறம் என்னன்னா, இவங்க எனக்கு போன் நம்பர் தெரியாது, அது இதுன்னு சொல்லிட்டாங்க எங்க அக்கா, அதோட வச்சுட்டேன்.
0: நீங்க அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஓகேமா, ரொம்ப நன்றி பகிர்ந்து கொண்டதற்கு மும்தாஜ்.
2: வா, உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: பார்த்து நிலவரம்.
1: பிகேஇ நோக்கிச்சிலும் கேஜேஇ சுங்கை தங்கா சாலை எக்ஸிட் அங்கு சாலை பணிகள், இதன் காரணமாக சுங்கை தங்கா சாலை எக்ஸிட் மூடப்பட்டுள்ளது. சாங்கி நோக்கிச்சிலும் பிஐஇ பாயலேபா சாலை நுழைவாயில் அங்கு சாலை பணிகள். துவாசி நோக்கிச்சிலும் பிஐஇ பாயலேபா சாலை எக்ஸிட் அங்கும் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம், நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணய சாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
5: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
6: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
5: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
7: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222, வாரத்தில் 7 நாட்களும்.
8: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
9: பாயமாத்து ரூட் எடுங்கடா.

0: நல்ல ஒரு பாடல் நம்ம கேட்டோம். தி மற்றும் சந்தோஷ் நாராயணன் இருவருமே சேர்ந்து பாடிய பாடல் நம்ம கேட்டோம். கர்ணன் திரைப்படத்திலிருந்து. நேரம் இப்பொழுது 9:47.
1: நவீன், இங்க ராஜு அனுப்பி வைத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி வைத்திருக்கிறாரு. இனிய வணக்கம் ரஃபி, நவீன், இந்த தலைப்பு கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது வைனல் ரெக்கார்ட்ஸ் பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க.
0: ஆமா,
1: அதுல வந்து பாடல்கள் 70களில் வந்த பாடல்களையும் 80களில் வந்த பாடல்களையும் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவர்கிட்டயும் நல்ல நிறைய பாடல்கள் வைத்திருந்தாரா, ரெக்கார்ட்ல வைத்திருந்தாரா, ஹிந்தி பாடல். நம்மவங்க எல்லாம் முந்தி வந்து ஹிந்தி பாடலாம் அதிகமா கேட்பாங்க.
0: அதுவும் கேட்பாங்க. நானே பாத்திருக்கேன், நம்ம இந்த கடைக்கு போகும்போது தமிழை விட ஹிந்தி தான் அதிகமா இருந்துச்சு பழைய பாடல்களை பொறுத்த வரைக்கும். அந்த வைனல் ரெக்கார்ட்ல அந்த ஒளிவட்டல ஹிந்தி பாடல் நிறைய,
1: ஹிந்தி பாட்டு. ஆமா, ஆனா இவர் ஒரு படி மேல போய் மலாய் பாட்டு, சீன பாட்டெல்லாம் கூட வச்சிருந்திருக்கிறாரா, தமிழ் பாட்டு இருந்திருக்கு.
0: சரி,
1: ஏன் ஹிந்தி படம்லாம் அந்த அந்த காலத்துல வந்து தியேட்டர்ல போய் ஹிந்தி படங்கள் நிறைய பார்ப்பாங்க, அதிகமான படங்கள்
0: பார்த்திருக்கீங்க சிங்கப்பூர் திரையரங்குல.
1: ஆமா, இவர் வந்து தொடர்ந்து வந்து நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, சவாலை சமாளி 71 வெளிவந்திருந்த படம். அந்த படத்துல இருந்து அந்த பாடலை கேட்ட ஞாபகம் அவருக்கு வருதா, ரெக்கார்ட்ல கேட்ட ஞாபகம்.
0: நல்ல ஒரு ஞாபகத்தை சொல்லியிருக்காரு நம்ம ராஜு. இப்படி உங்களுக்கும் பல ஞாபகங்கள் இருக்கலாம்.
1: ஆமா, அதையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஆக இன்னைக்கு வந்து விருப்ப பாடல் அங்கத்துல முதல்ல நம்ம வந்து திரு ராதாகிருஷ்ணன் நாயுடோட பாடலை கேட்க போறோம். தொடர்ந்து இவருடைய பாடலும் வருது, நிலவி பார்த்து வானம் சொன்னது, அதையும் நம்ம கேட்போம். தொடர்ந்து இணைந்திருங்க. 9:68
0: கேட்டாலே பரவசம்.

0: பார்த்து நிலவரம்.
1: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. துவாசி நோக்கி செல்லும் ஏஒய்இ பனோய் சாலை நுழைவாயில் அங்கு எஸ்எல்இ நோக்கி செல்லும் சிடிஇ பிரடல் சாலைக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. இறுதியாக சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ பாய்லேபா சாலை நுழைவாயில் அங்கும் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
5: தொலைபேசி மூலமா அழைங்க
6: 669-1198,
4: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
5: வாட்ஸ்அப் மூலமாக
6: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்,
4: 967-88-968.
6: உங்க விருப்ப பாடல்களை
5: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
6: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ராதாகிருஷ்ணன் நாயுடு அழைத்திருக்கிறாரு. அவரு ஒலியின் உற்ற நேயர். அவர் 50களில் இருந்தே வானொலியோட தொடர்புடையவர்.
8: சிங்கப்பூர் வானொலி மட்டும் கிடையாது ரவி, மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தியா அப்படின்னு எல்லா நாட்டு வானொலியும் கேட்டிருக்காரு, பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
7: ஆமா, அவரை சந்திப்போம். அவருக்கு நீங்க என்ன பாட்டு வேணும்னு கேட்போம் சார்.
9: வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கிறேன் சார். என்ன பாட்டு இன்னைக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நாயுடு.
9: அனுப்பியிருக்கேன் சார்.
8: ஓகே,
9: அதாவது
7: அது உங்க வாயால சொல்லுங்களேன்.
9: இன்னைக்கு அந்த பாடல்ல பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, அப்பாடல் 1984 போல அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பிஎஸ்ஏ ஆடிட்டோரியத்துல ஒரு நிகழ்ச்சி, சிங்கப்பூர் கலைஞர்களும் இந்தியா கலைஞர்களும் சேர்ந்து பிஎஸ்சி ஆடிட்டோரியத்துல செஞ்சாங்க இரவு நைட்ட. நானும் என் நண்பரும் போனோம். அப்புறம் பிபி சீனிவாஸ் அவர்களும் அந்த டி எம் தாந்தரஞ்சன் அவர்களும் விஸ்வநாதன் இசையெல்லாம். சோ இந்த பாட்டு பண்றாங்க, பொண்ணு கண்டே பெண்ணு இல்லை என்னென்று நான் சொல்ல வேண்டுமா. அப்போ அவரு சிவாஜி சௌந்தரராஜன் பாடும் போது அவரு பிபி சீனிவாஸ் நிப்பாட்டிட்டு அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி கோபமா அவரை உடச்சு பார்த்தாரு. ஏன் என்கிட்ட அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட ஒண்ணும் சொல்லல அப்படி அவரு கேட்டாரு ஒரு கேள்வி. எல்லாரும் ஒரு ஷாக் எல்லாம், அது ஆக்சுவலி ஒரு டிராமா
8: மாதிரி.
9: அவரு டி எம் சௌந்தரராஜன் சொல்றாரு, ரேடியோ தான், சிங்கப்பூர் ரேடியோ, மலேசியா ரேடியோ,
7: ஸ்ரீலங்கா
9: ரேடியோ அதெல்லாம்
7: பேசியிருக்கேன். ராதாகிருஷ்ணன் நாயுடு, இன்னைக்கு உங்களுடைய பாடலை நாங்க ஒளியேற்றோம், சந்தோஷமா கேளுங்க சரியா?

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: விருப்ப பாடல் அங்கத்துல நம்ம இருக்கோம். இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில சற்று முன்பாக ஒரு பழைய பாடலை கேட்டோம். நல்ல ஒரு பாடல், TM சவுந்தரராஜன் பாடிய பாடல், நிலவை பார்த்து வானம் சொன்னது
7: என்னை தொடாதே.
6: அந்த பாடல் தான் நம்ம கேட்டோம். சவாலே சமாளி அப்படிங்கிற ஒரு பாடல் படத்துல இருந்து MS விஸ்வநாதன் இசையில. இந்த பாடல யார் கேட்டிருந்தா ரவி?
7: இந்த பாடல் ராஜு ஞாபகப்படுத்தினாரு. ராஜு அவர் வந்து இசை தட்டெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னாரு இல்லையா, அவர் தான் கேட்டிருந்தாரு. அடிக்கடி கேட்கும் பாடலாம் இது. அடுத்து இப்ப ரெண்டு பாடல் வெளியேறிச்சு இல்லையா, பழைய பாடல். அடுத்து இடம்பெற போற பாடலுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்மளுடைய நிகழ்ச்சியோடைய சிறப்பு என்னன்னா, பழசையும் கேட்கலாம் புதுசையும் நீங்க கேட்கலாம்.
6: உண்மைதான், உண்மைதான். இப்ப அடுத்து நம்ம கேட்க போற பாடல் புத்தம் புதிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் ரவி. இசையில சுயசை பாடல் இது. ரதிமா ரதிமா, ரொம்ப பட்டைய கலக்கிற ஒரு பாடல் இது. வாங்க கேட்போம். இந்த பாடல ரசாக் விரும்பி கேட்டிருக்காரு.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எந்த பாடல்னாலும் கேளுங்க. இந்த 1.5 மணி நேரத்துல நாங்க தேடி பிடிச்சு அதை ஒளியேற்றாம விடவே மாட்டோம்னு சொல்லியிருக்கோம்.
1: இதுதான் எங்களுடைய வாக்குறுதி அப்படின்னு உங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த பாடல் 80களில் இடம்பெற்ற ஒரு பாடல், ரஜினிகாந்த் நடித்த ஒரு திரைப்படம், தம்பிக்கு எந்த ஊரு. இந்த திரைப்படத்தை சொன்ன உடனே எனக்கு இப்ப வந்து என் மனசுல தோன்ற ஒரே ஒரு பாடல் என்னன்னா காதலின் தீபம் ஒன்று.
0: ஆமா, அந்த பாடல் தான் எல்லாருக்கும்
1: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல், இதமான ஒரு பாடல். ஆனா இருந்தாலுமே நியர் பாலசுப்ரமணியம் பால என்ன சொல்லி
0: நம்மகிட்ட விட்டாரு,
1: நம்மகிட்ட சொன்னாரு, ரஜினி நடித்த இந்த திரைப்படத்துல ஏதாவது ஒரு பாடல நீங்க ஒளியிட்டுருங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கும் போது, சரி வித்தியாசமா வேற ஒரு பாடல் நம்ம
0: ஒளியிட்டுலாமே. ஏற்கனவே நம்ம கிட்ட அந்த பாடல் அடிக்கடி நம்ம ஒளியிட்டோம். ரெண்டாவது தை மாசம் கல்யாணம், அந்த பாடல் பி ஜெயச்சந்திரன் குரல்ல நம்ம கிட்ட இருக்கு. இன்னொரு பாட்டு இப்ப நவீன் சொல்றாரு, இந்த பாடலை ஒளியேற்றணும் நல்லா இருக்குமே அப்படின்னு.
1: என் வாழ்விலே, இந்த பாடல பார்த்தோன்னே என் வாழ்விலே அப்படின்னு நினைச்சேன், ஆனா அது கிடையாது, இது வேற ஒரு பாடல், நல்ல ஒரு பாடலுங்க, கேளுங்க, மகிழுங்க.
0: வாழ்விலே அப்படின்னு ஒரு மேல போவார் அவரு.
2: அதிசய உலகம்
3: ஒரு பாட்டு, காதல் பூத்தது அதை கேட்டு
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி 9.6.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
3: வீட்டிலிருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே.

0: இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான fusion இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
0: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை September 16 வரை மட்டும்தான்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்,
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
0: அங்முக்கிய மோகன், என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? அங்முக்கிய மோகன்,
3: பாட்டு கேட்டீங்கன்னா
0: சரி,
3: எனக்கு வந்து இந்த பழைய பாட்டு ரொம்ப ஏம் பஜா பாட்டு ரொம்ப பெஸ்ட் பாட்டு.
0: சரி, என்ன பாட்டு?
3: கண்ணோடும் வேலையிலும் கலை
0: மாதேவி
3: பியூட்டிஃபுல் பாட்டு போட்டா தூங்கணும், நல்லா தூக்கம்.
0: சரி, அவர் வந்து எம்ஜிஆருக்காக பாடின பாடல் இது.
3: ஆமையா?
0: சரி, வாங்க அங்மோக்கியோ மோகன் பாடல் வருது, கேப்மா?
3: கேப்போம்.
0: நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம்.

0: சித்ரா ஹரி அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அது ரஃபி?
1: இந்த பாடல் வந்து 84 வெளிவந்த அழகு படத்துல இருந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. சரத்பாபு, சுமதி, ரதிதேவி இவங்க எல்லாம் நடித்தது. இந்த திரைப்படத்துல வந்து நல்ல அருமையான பாடல்கள் 3 இடம் பெற்றிருக்கின்றன. 3 பாடல்களுக்குமே GK வெங்கடேஷ் தான் இசை.
0: சரி
1: சரி, அதுவும் இந்த பாடல் ஒரு நேர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. அவர் சொன்னாரு, இந்த பாடல் நான் தேடுறேன் நெட்ல எங்கேயுமே இல்லைங்க, தயவு செய்து ஒளியில தான் கேட்டேன், அதை வந்து நீங்க ஒளியேற்ற முடியுமான்னு கேட்டார் ஒரு முறை. அந்த பாடல் வந்து நம்ம கிட்ட இப்ப நமக்குன்னு இருக்கிறது ஒரு சிஸ்டம் இருக்கு, அதெல்லாம் அந்த பாடல் கிடையாது. சிடில நம்ம கிட்ட அந்த பாடல் இருந்திருக்கு, நம்ம ரெக்கார்ட்ல இருந்து அதை மாற்றி வைத்திருக்கிறோம்.
0: ஓ சரி.
1: ஆக அந்த காலத்துல இப்ப சமீபத்துல அவர் கேட்டதோட ஒரு ஓராண்டு 2 முன்னாடி அவர் கேட்டாரு இந்த பாடலை. அதை தேடி பிடிச்சி நம்ம எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் அடிச்சு அதை பாடல் எடுத்து நான் வைத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன மாதிரி அது நெட்ல எங்கேயுமே இல்ல. இப்ப அவங்க ஒரு சமயம்
0: பதிவு.
1: அருமையான பாடல் சித்ரஹரி ஞாபகப்படுத்தினது.
0: பி சுசீலா இந்த பாடலை பாடியிருக்காங்க. வாங்க கேட்போம், மகிழ்வோம். ஒருவேளை ரொம்ப நாளாச்சுன்னா இப்ப கேட்டு மகிழ்ந்த
1: இரவு நிலாட்டம், நீங்க கேட்கிற பாட்டு நிச்சயம் கிடைக்கும்.

0: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 மூவிஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: 90s இடம்பெற்ற பாடல்களை நம்ம கேட்க போறோம். அதுல முதல் பாடல் அமரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற சந்திரனி சூரியனி. ரொம்ப அழகான ஒரு பாடல், இதமான ஒரு பாடல். இந்த பாடல கேட்டாலே தூக்கம் வரும் ரஃபி, அதாவது தாளாட்டு மாதிரி இருக்கும் இந்த பாடல்.
6: நல்ல பாடல். இந்த பாடல 2 முறை பாடல் வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. படத்தின் இசையமைப்பாளர் வந்து ஆதித்யன்.
5: ஆமா,
6: இந்த பாடல வந்து கே.ஜே. ஜெயஸ்தாஸும் பாடியிருப்பாரு, எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியிருப்பாரு. இன்னைக்கு நம்ம ஒளியேற்ற போறது எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியிருக்கோம்.
5: இந்த பாடல நீ தமிழ் விரும்பி கேட்டிருக்காரு.
6: அதனை அடுத்து இன்னொரு பாடல், ஏன் பெண் என்று, லவ் டுடே படத்துல இருந்து சிவாவோட இசையில அஸ்லாம் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்.
5: இந்த பாடல நீர் நிவிதா விரும்பி கேட்டிருக்காங்க. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் ஒளி 9.68
6: கேட்டாலே பரவசம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
3: தொலைபேசி மூலமா அழைங்க
4: 669-1198,
1: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
3: வாட்ஸ்அப் மூலமாக
4: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்
1: 967-88-968.
4: உங்க விருப்ப பாடல்களை
3: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
4: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
5: பிளஸ் 44 இந்த நாட்டுக்கு ரஃபி
6: லண்டனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
5: சரியா சொன்னீங்க, குணம் லண்டன்லேருந்து அடுத்த பாடலை விரும்பி கேட்டு
6: இருக்காரு. சரி, அவங்க என்ன பாடல், அவர் பேர் வந்து குன்னம், ஆனா உண்மையா
5: குணமா
6: குணமா எனக்கு தெரியல. இங்க வந்து KUNAM அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, இனி இரவு வணக்கம், எனக்கு இது எப்படி இருக்கு படத்தில் இருந்து எங்கும் நிறைந்த இயற்கை அந்த பாடலை ஒளிபரப்ப முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
5: தாராளமா உங்களுக்காக நம்ம ஒளிபரப்புவோமே. இளையராஜா வினிசையில் KJ யேசுதாஸ் S. ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
1: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
2: பாலு அப்படிங்கிற பேரை கேட்டாலே ரஃபி எஸ்பி பாலா அவருடைய ஞாபகம் வரும். ஆனா பாலு அப்படிங்கிற பேரை கேட்கும் போது எப்பவுமே அந்த குசேலன் திரைப்படம் வந்து எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அந்த திரைப்படத்துல பசுபதியுடைய கதாபாத்திரம் வந்து பாலு.
3: பாலு
2: ரொம்ப அன்பா அழைப்பாரு நம்ம ரஜினிகாந்த். பாலு பாலு என்னுடைய அன்பு நண்பன் பாலு. தெரியல ஏன்னு பாலு அப்படின்னு கேட்டா அந்த திரைப்படம் ஞாபகம் வரும்.
3: பாலு ஆனா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரை வந்து தெலுங்கு திரையுலகில பாலுன்னு தான் அழைப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
2: அவருடைய நண்பர்களும்
3: தமிழ் பாடலுக்கு வரும்போது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் போட்டிருக்கோம், முழுமையா போட்டிருக்கோம். தெலுங்கு இசைவட்டல எல்லாம் பாத்தீங்கன்னா பாலு.
2: சரி சரி,
3: நம்ம வித்தியாசம் இருக்கு.
2: தஞ்சை பாலு அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காரு. மழையும் நீயே வெயிலும் நீயே எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் ஒரு பாடல் தான் இது. அழகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

0: நவீன் ரெண்டு பேருக்கும்
1: மேரி ஆண்டி வணக்கம்.
2: வணக்கம் ஆண்டி. வணக்கம் ஆண்டி. வந்து பாட்டு கேட்கணும்னு எனக்கு ஒத்த காலில் நிக்கிறேன்.
3: சொல்லுங்க ஆண்டி, என்ன பாட்டு?
1: எனக்கு வந்து பழைய பாட்டு, எங்க அம்மா எங்க அப்பா எங்க வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் சேர்த்து எம்ஜிஆர் பாட்டு. எங்க அம்மா, சாரி, ரஜினி பாட்டுனா எங்க அம்மாக்கு ரொம்ப உசுறு.
3: ஓ சரி, என்ன பாட்டு?
1: ரஜினியோட பர்த்டேக்கு தான் எங்க அம்மா ரஜினி படத்தை 10 வாட்டியை கூட பாப்பாங்க. எங்க அம்மா இறந்த நாள் ரஜினி
3: நடிகர்
1: வந்து சிவாஜி கணேசன்.
2: நன்றி ஆண்டி.
1: நன்றி.

0: உங்களுக்கு தெரியுமா
1: இன்று செப்டம்பர் மாதம் 10 தேதி வியாழக்கிழமை நம்ம இருக்கோம், உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம்.
2: ஐயோ ஓகே பேபி அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டாரு, ஆனா இன்னைக்கு அந்த நாள் தான். ஐயோ ஓகே டே
1: போய் பேபி நீ சொல்லிடாதீங்க, அரி ஓகே அப்படி கேளுங்க சரியா மக்கள் கிட்ட. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ரஃபி, ஏன்னா உங்க முகத்தை பார்த்தோடனே, உங்க முகம் கிடையாது யாராச்சும் முகத்தை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும், கொஞ்சம் வாட்டமா இருக்கு, கொஞ்சம் சோர்வா இருக்காங்க, சோகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்கணும். ஐயோ ஓகே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நமக்கு வந்து ஆதரவு இருக்கு, சொல்லி கொட்டுறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு மன நிறைவு இருக்கும், மன கொஞ்சம் திடமா இருக்கும்.
2: அதை வந்து கேளுங்க, தயவு செய்து யாராவது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேளுங்க, உண்மையிலே அவங்களோட முகம் ரொம்ப வாடி இருந்ததுன்னா. இன்னைக்கு எனக்கு பிடித்த ஒரு நாளை இன்னைக்கு வந்து அனுசரிக்கிறாங்க, நேஷனல் ஸ்கூல் பிக்சர் டே. அன்னைக்குதான் பழைய ஆல்பம் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தேன்னா, அதுல வந்து பள்ளிக்கூட படம், தொடக்க பள்ளியில படம் எடுக்கும் போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும்.
1: இப்ப வந்து பாக்கும்போது இன்னும் இருக்கா
2: இருக்கு? இல்ல எல்லாமே சரியா இருக்கு. என்னன்னு ஹைதர்கால பழச மாதிரி பேசுறீங்க.
1: அப்படி இல்ல ரஃபி, கொஞ்சம் ரொம்ப நாள வச்சிருந்தா அதோ
2: இன்னும் கலர் பண்ணா
1: கலர் பண்ணி
2: 1940s
1: தெரிஞ்சிச்சா உங்களோட நண்பர்கள் எல்லாரும்?
2: எல்லாரோட பேரும் தெரிஞ்சது, எல்லாரோட பெரும்பாலானோட பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு.
1: சரி,
2: ஏன்னா எவ்வளவு அடி வாங்கியிருப்போம், எவ்வளவு சுட்டித்தரம் பண்ணிருப்போம், குடும்பத்தரம் பண்ணிருப்போம், பேர் என்ன ஞாபகம் இருக்காதா என்ன?
1: அடுத்ததாக நேஷனல் ஸ்வாப் ஐடியாஸ் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. இது மேற்கத்திய நாடுகளை மட்டும் அனுசரிக்கிற ஒரு தினம் கிடையாது, அதாவது எல்லாருமே அன்றாடமே அனுசரிக்கணும் கொண்டாடணும். ஏன்னா ஐடியாஸ் அப்படிங்கிறது, எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம கிட்டே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தா அதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. கொஞ்சம் நம்ம பகிரணும், பகிரும் போது மற்றவர்களுக்கும் அது மேல இன்னும் ஒரு அபிப்பிராயம் வரும்,
2: எண்ணங்கள்
1: வரும், கூடிய விரைவில் புதிய ஒரு புரட்சி நம்ம தொடங்கலாம் ஒரு எண்ணத்தினால.
2: World Suicide Prevention Day, தற்கொலையை தடுக்கும் ஒரு தினமா இருக்கு. அந்த முயற்சியை பற்றி யோசிக்க கூட செய்யாதீங்க, அது பக்கமே போகாதீங்க, அதை பற்றி நீங்க நினைத்து கூட பார்க்க கூடாது.
3: இத்தகவலை வழங்கியோர் அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
7: 30 அனுபவம்னா சும்மாவா?
6: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
8: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
6: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
8: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
1: நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல, அதாவது விருப்ப பாடல் அங்கத்தின் ஆரம்பத்துல ஒரு வாக்குறுதியை நம்ம உங்ககிட்ட கொடுத்தோம். என்ன பாடல் வேணும் கேளுங்க, நாம உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு அதை ஒளிபரப்ப போறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது வரைக்குமே சரியாதான் போய்கிட்டு இருக்கு ரஃபி.
2: ஆமா, யாருமே வந்து கிடைக்காத பாடல் எது அப்படின்னு ஒண்ணு கேட்கல, எல்லாம் கிடைக்கக்கூடிய பாடல்கள் தான் கேக்குறாங்க,
1: நம்ம கைவசம் இருக்கக்கூடிய பாடல்கள் தான்.
2: ஆமா ஆமா, அவ்வளவு பாடல் இருக்கு நம்ம கிட்ட, நீங்க கேளுங்க, இருந்ததுன்னா நிச்சயமா எடுத்து ஒளிபரப்புவோம், அதை வந்து உறுதியை நாங்க கொடுக்கறோம். சாரா வந்து அப்படிதான் ஒரு பாடல நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க தேடி தேடி பார்த்தாங்களா கிடைக்கலையே எங்கேயும்.
1: ஓ, கடல்லே இல்லையாமா?
2: ஆமா,
1: எப்படிப்பட்ட பாடல்னா தெய்வம் பேசுமா திரைப்படத்துல 1-1 எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் இருவருமே சேர்ந்து பாடிய பாடல் அது. ரொம்ப அழகான ஒரு பாடல் ரஃபி.
2: ஆமா, நல்ல ஒரு இருக்குறள் கீதம் ஞாபகப்படுத்தி இருக்கீங்க. உங்களுக்காக அந்த பாடல் வருது, அட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க.

0: சொக்க செல்வி அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க, ஒரு குரல் பதிவா அனுப்பியிருக்காங்க, வாங்க கேட்போம்.
1: இரவு வணக்கம் ரஃபி அவர்களுக்கும் நவீன் அவர்களுக்கும். செல்வி பேசுறேன். நான் விரும்பி கேட்கும் பாடல் வள்ளி தேவானை படத்தில் ஒலித்த மலர்களின் ராஜா அழகிய ரோஜா. பாடியவர்கள் தனசேகர், மல்லிகா. இதை எனக்காக ஒளிபரப்ப முடியுமா? நன்றி, வணக்கம்.
2: நன்றி செல்வி. செல்வி எங்களெல்லாம் அவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்க இதா சொல்ல வேண்டியதில்லை. ரஃபி நவீன்னு சொன்னாலே போதும். ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க, நல்ல பாடலையும் கேட்டிருக்காங்க.
0: கடந்த மரியாதை செலுத்தியதால உங்களுக்காக அடுத்த பாடல் இதோ.
2: இல்லாட்டினா என்ன போட்டு இருக்க மாட்டீங்களா? நீங்க
0: போட்டிருப்பேன் ரஃபி, சும்மா அவரு நன்றி சொல்றேன்.

0: அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்க போறோம். இவர் வந்து படத்தை ஒண்ணு குறிப்பிடல, பாடலை மட்டும் குறிப்பிட்டு இந்த பாடலை ஒளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
1: இருந்தாலுமே நமக்கு தெரியுமே அவன் ஒரு சரித்திரம் அப்படிங்கிற திரைப்படம் தான், டி எம் சாந்தரஞ்சன் பாணிஜெயராம் இருவருமே சேர்ந்து பாடிருக்கும் பாடல்.
0: அருட்சேகர் தான் கேட்டிருக்கிறாரு இந்த பாடலை தயவு செய்து ஒளியேற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஒளியேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறோம்.

0: ரீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
1: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
0: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
2: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921 5363.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரை.

0: ஒலி 9:08 சினிமா சினிமா
1: ஆக்ஷன் நடிகர் சூரி
2: காட்டுமல்லி யாரும்
1: அவருடைய அடுத்த திரைப்படம் தான் மண்டாடி. இப்பதான் சமீபத்துல வெளிவந்தது.
3: ஆமா, இன்னைக்குதான் வெளிவந்தது.
1: ஆமா ஆமா ஆமா, அது வந்து என்ன பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. இப்பதான் நம்ம வேலைக்கே வந்திருக்கோம். ஆனா பாத்துருந்தா நீங்க வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்ல எப்படி இருந்துச்சு திரைப்படம்னு.
3: மண்டாடி
1: இந்த திரைப்படத்துல என்னன்னா ரஃபி, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தது.
3: ஆமா, அதாவது அந்த படகை செலுத்துறதுக்கு கடலுக்கு போகணும் அவங்க.
1: ஆமா,
3: அதெல்லாம் அவங்க வந்து கிராபிக்ஸ் போட்டு எடுக்க முடியாது, எல்லாமே நிஜமாவே அவங்க செய்தாங்க.
1: அதாவது கிராபிக்ஸ் பயன்படுத்தினாலுமே ஓரளவுக்கு உண்மை தேவைப்படுது. அந்த உண்மையால தான் செஞ்சிருக்காங்க ஸ்டான் சீக்வன்ஸ் எல்லாமே. அதனால நடிகர் சூரி என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போதுமே அவர் காப்புறுதி எடுக்கிறது கிடையாது. தனக்கோ சரி அவர் குடும்பத்துக்கோ சரி அவர் காப்புறுதி எடுக்கிறது கிடையாது.
3: என்ன சொல்றீங்க, இதுவே வந்து இதாயிடுச்சு, பேட் எக்ஸாம்பிளா இருக்கிறாரு.
1: இல்ல இல்ல, அதுதான். ஆனா இப்ப விடுதலைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து குதிச்சிருப்பாரு, இங்க தாவிருப்பாரு, அதுல கொஞ்சம் முறிவு கூட நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல கூட அவர் காப்புறுதி எடுக்கல, அல்லது காப்புறுதி பத்தி பெரிய அளவில் நினைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த திரைப்படத்திற்கு அவருக்கு மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்துக்கு சேர்த்து அவர் காப்புறுதி வாங்கியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு முதல் நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு நான் செத்து பழிச்ச மாதிரி எனக்கு இருக்கு, நான் ரொம்ப பயந்துட்டேன், ஆனா இருந்தாலுமே அதை செய்யணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் இருக்கு. அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா காப்புறுதி ரொம்ப முக்கியம், ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஷூட்டிங் போயிட்டு வரும்போது எனக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
3: நல்ல உதாரணமா மாறிட்டாரு அவரு. அதான் காப்புறுதி என்பது பட நடிகர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எந்த நேரத்துல எந்த மாதிரியான காயம் ஏற்படும் படப்பிடிப்புல அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு.
0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலை முறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.
1: செப்டம்பர் 10 இன்று பாடகி, பின்னணி பாடகி சின்மை ஸ்ரீபாதாவுடைய பிறந்த நாள். அவங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
3: ஆமா, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். அவங்களுக்காக ஒரு பாடலையும் ஒளியேற்றணும். இந்த வாரம் முழுக்க அவங்களுடைய பாடல் தான். எவ்வளவோ நல்ல பாடல் பாடி இருக்கிறாங்க. ரஃபி, ஏன் இந்த பாடல் தேர்ந்தெடுத்தீங்க நீங்க கேட்டீங்களா இல்லையா?
1: ஆமா கேட்டேன், அது என்ன பாடல் நம்ம சொல்லிடுறேன் ரஃபி. விசல் திரைப்படத்தில் இடம்பெற்ற கிறுக்கா கிறுக்கா, நல்ல ஒரு பாடல் தான். ஆனா சின்மை அப்படின்னு சொல்லும் போது இந்த பாடல்லாம் நமக்கு நினைவு வரும். சரி, ஏன் இந்த பாடல்?
3: இந்த பாடல் என்ன, எனக்கு பிடித்த பாடல். ஒரு நேரத்துல விசல் படம் வரும்போது அந்த படத்தை நான் ரொம்ப பார்த்து ரசிச்சேன். அது ஒரு மர்ம படம், திகில்
1: படம்.
3: அது வந்து அந்த படம் அந்த மாதிரி ஜான்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி,
3: அந்த வகை படங்களை பார்த்து ரசிப்பேன். அதுல இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
1: இந்த பாடல்,
3: இந்த பாடல் படத்துல பிடிச்சிருந்துச்சு. யார் நடிச்ச, ஷெரீன் நடிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். விக்ரமாதித்யா, ஷெரீன், அப்புறம் இன்னும் பலர். ஆமா, நடிச்சிருந்தாங்க. நல்லா கதையோட வந்தது. விவேக்கோடைய சிறப்பு அதுல ரொம்ப நல்லா இருக்கும்.
1: உண்மைதான், உண்மைதான் ரஃபி. இப்பெல்லாம் நீங்க சொல்லும் போது எனக்கு நினைவுக்கு வருது இதெல்லாமே. ஆனா இந்த பாட்டுல ஒண்ணு சொல்லியாகணும், சின்மை பாடிய விதம் இருக்குல்ல.
3: ஆமா,
1: அவங்களை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா எப்போதுமே அவங்க மென்மையான பாடல்கள் தான் பாடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரியான பாடல்கள் கொஞ்சம் சக்தி அதிக அளவில் இருக்கணும். ரொம்ப நல்லா தைரியமா பாடணும், போல்டா பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை ரொம்ப அருமையா செஞ்சிருப்பாங்க. அவங்களும் ஸ்ரீனிவாசன் சேர்ந்து பாடியிருக்கும் பாடல் இது.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணய சாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட ஜிஎஸ்டி விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
5: அலை கடல தண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
6: வணக்கம்.
7: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
8: இரவன் இல்லாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
7: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
9: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
8: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
7: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
8: ஒவ்வொரு நாள் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
7: ரஃபி நவீன் வழங்கும்
10: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்.
4: மலரும் நினைவுகள் அங்கத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு நினைவை ஒரு பாடல் கொண்டு வரும் உங்களுக்கு. நவீன், உங்களுடைய பாடல்.
11: நிச்சயமா ரஃபி, இது வந்து பாடல் அப்படின்னு சொல்றது வந்து அந்த படத்தை மேலதான் எனக்கு வந்து நினைவு அதிகம். நான் எடுத்து வைத்திருக்கும் பாடல் வந்து நீயே நீயே நானே நீயே. இது எம் குமரன் சொன்ன மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த திரைப்படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். என்னுடைய சிறு வயசுல, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்பவே பார்த்து ரசித்த ஒரு திரைப்படம். இதற்கு என்ன காரணம்னா, என்னுடைய அன்பு தோழன், அவர் பேர் ஹரின். சரியா, சின்ன வயசுலயே நம்ம வளர்ந்தோம். அதாவது 3 வயசுலயே முதல் நண்பனா அவர் தான் ரஃபி. ஏன்னா பக்கத்து வீட்டுல இருந்தோம்,
4: பக்கத்து வீட்டுல
11: 5 வயசுல, 5 வயசும் 7 வயசும் இருக்கும் போது இந்த திரைப்படம் வந்திருக்கு, வெளியே வந்திருக்கு.
4: சரி,
11: தொடர்ந்து என்கிட்ட இந்த படத்தை பார்த்து ஆகணும், படம்னு சொல்ல, இதனை பார்த்தே ஆகணும், இதை பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பாக்ஸிங் பாக்ஸிங்னு சொல்லிட்டு நானும் இன்னமும் முகமது அலியும் ஜோஃப்ரேஜும் சண்டை போட்டுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு நான் வீட்டுக்கே போனேன். அங்க போனா ஒரு தமிழ் படத்தை போட்டு
4: கட்டுறாரு,
11: பாரு பாத்தி தீரு பாத்தி தீருன்னு. நான் பாக்குறேன், நல்ல படம் தான், ஆனா அவர் சொன்ன பில்டப்க்கு நான் இன்னமும் உண்மையிலேயே அதை குத்து சண்டையா
4: அப்படின்னு
11: நினைச்சுக்கிட்டேன். ஆக இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு பிறகு வந்து ஜெயம் ரவி ஃபேனாவே ஆயிட்டாரு, ரவிமோகன் அன்பு ஃபேனாவே ஆயிட்டாரு. உலகத்திலே ரவிமோகனுக்கு ஃபேனா இவர் ஒருத்தன் தான்
4: நினைக்கிறேன்.
11: அவரே தொடர்ந்து அவரே தான் ஃபேன் கிளப்பா தலைவரா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப தீவிர ரசிகன் ரவி. ஒவ்வொரு படமும் வரும்போது அவர் தேட்டர்ல போய் பார்ப்பாரு, நம்மளே போய் பார்க்க வைப்பாரு, அப்படிப்பட்டவரு. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, சின்ன
4: வயசுல
11: ரொம்ப ரொம்ப பெரிய விசிறி. சின்ன வயசுல அவர் வீட்டுல போய் இந்த திரைப்படத்தை பார்த்த ஞாபகம் இருக்கு. அதற்கு பிறகு நிறுத்தவே இல்லை, இந்த திரைப்படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. நான் பார்க்கும்போது எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, அந்த அம்மா சென்டிமெண்ட் இருக்குல்ல, ரொம்ப பிடிக்கும்.
4: ஒரு சமயம் அந்த படத்தை ஒரு 3-4 முறை பார்த்திருப்பேன்.
11: அதுவும் குறிப்பாக எம் குமரன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை தலைப்பை வச்சு எம் குமரன் பாரு, எம் குமரன் பாக்ஸர் பேரு எம் குமரன், ரொம்ப பிரபலமான ஒரு குத்துசண்டை வீரரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுதான் போய் பார்த்தேன். ஆனா இந்த அதான் ரொம்ப விசித்திரமான ஒரு பேர் தானே, சன மகாலட்சுமி அப்படின்னு சொல்லும் போது. ஆக இந்த எல்லாத்தையுமே விசித்திரமா இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப ரசிகத்தன்மையா இருந்துச்சு இந்த திரைப்படத்துல.
6: நான் இத இரண்டு மூன்று முறை பார்ப்பதற்கான பாடல்கள் ஒன்று. இரண்டாவது வந்து நதியா இந்த திரைப்படத்துல அவ்வளவு இளமையா இருந்தாங்க. நான் பார்த்தேன், என்னடா இது, உங்களுக்கு வயசாக ஆகாதா?
11: ஆமா,
6: அந்த அளவுக்கு வந்து வியக்க வைத்த.
11: உண்மையை சொல்ல போனா அவங்க அம்மா மாதிரி என்னால பார்க்க முடியல. அப்புறம் அவங்க ஓ அம்மா தான் அப்படின்னு சொல்லும் போது ஓ சரி புரியுது.
6: ஆமா, ஆனா சரியான ஒரு கேரக்டர் தான் கொடுத்திருந்தாங்க.
11: அதே சமயத்துல பிரகாஷ் ராஜன் ரொம்ப அருமையா
6: நடிச்சிருந்தாரு.
11: ஆமா, ரொம்ப அருமையான திரைப்படம். இந்த திரைப்படத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் நீயே நீயே நானே நீயே. இன்றைக்கு நடிகர் ரவி மோகனுடைய 46வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
6: அது மட்டும் இல்லாம காதல் பாடல்கள்லயும் இன்னைக்கு அவருடைய பாடல்களை நீங்க கேட்கலாம்.

0: மலரும் நினைவுகள் அங்கத்துல நாம இருக்கோம். இப்ப வந்து நம்ம ரஃபியுடைய பாடலா கேட்க போறோம். ரஃபி, நல்ல ஒரு விறுவிறுப்பான பாடலை எடுத்து வச்சிருக்கீங்க.
1: நீங்க எதிர்பார்க்கல தானே?
0: ஆமா, இரவில் ஆட்டம் அப்படின்னாலே கொஞ்சம் இதமான பாடல் தானே கேட்கணும் இல்லையா?
1: அப்படிதான். எங்க நம்ம நேர் உற்பத்திலே நேர்கள்லாம் வேகமான பாடல கேட்கிறாங்களே.
0: சரி, இது வந்து என்ன பாடல் ரஃபி சொல்லுங்க?
1: இது ஆஹா என்ன பொருத்தம் அப்படிங்கிற படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கிறேன். 1997 வெளிவந்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்துல யார் நடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ராம்கி, சங்கவி, கவுண்டமணி இவங்கெல்லாம் நடிச்ச திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துல முக்கியமா நீங்க ஒன்று கவனிக்கணும், வித்யாசாகரோட இசையில மொத்தம் 5 பாடல்கள் ஒரு பாடகி வேற அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ரோஷினின்.
0: சரி,
1: ஏன் எனக்கு மலர்மணி நினைவா இந்த பாடல் வந்திருக்குன்னா, நான் வந்து வேலையில சேர்ந்த காலத்துல இது வந்து பிரபலமா இருந்த ஒரு பாட்டு. அந்த நேரத்தில் அதிகமா ஒழித்த பாடல், அதுக்கப்புறம் அப்படி காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பி ஆர் சி பாலு என்பவர் தான் பாடல்கள் எல்லாம் எழுதி இருக்கிறாரு.
0: ரொம்ப யாரு கேள்விப்பட்ட
1: பாலுன்னு எனக்கும் தெரியல.
0: தெலுங்கு எஸ்பிபி இருப்பாரோ? சரி சொல்லுங்க.
1: அவர் இயற்றி வித்யாசாகர் சேமித்த பாடல் தான் கேட்க போறோம். கோபால் ராவா அதிகமா இவர் தான் பயன்படுத்திருக்காரு வித்யாசாகர். அவரும் ஸ்வர்ணலதாவும் பாடிய பாடல் தான், கோபால் ராவும் ஸ்வர்ணலதாவும் பாடிய பாடல் தான் ஆஹா என்ன பொருத்தம் படத்துல என்ன பெற்ற பாட்டு.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழுகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனையை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்துடைய இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதள்ளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பழவீங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

அடுத்தபடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026. Everybody knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப்பி ஏற்பாடு.

0: லொகேட்டர் ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: இன்று செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வந்துட்டோம். வெள்ளிக்கிழமை இருந்தாலுமே நான் கொஞ்சம் அமைதியாக தான் சொல்றேன். இன்றைக்கு ஒரு கருப்பு நாள் அப்படின்னு பலரும் கருதுற ஒரு தினம்
1: இன்று.
0: இருந்தாலுமே அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பொழுதாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: ஆமா, இந்த நாள்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, காதல் பாடல்களுக்கு மத்தியில சிறு வயதுல நம்ம இதெல்லாம் செய்ய தவறிட்டோம், அல்லது இதை நல்லா அனுபவிக்க நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான வயதானதுக்கு அப்புறம் நம்ம கவலைப்படுற சில விஷயங்களை பத்தி பேசுவோம்.
0: அதாவது இப்ப நான் சின்ன வயசுல இருக்கும் போது இதை நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ரிக்ரெட்டோட இருக்கோம்ல.
1: ஆமா,
0: இயக்கத்தோட இருப்போம்.
1: எனக்கு அது கிடைச்சது, ஆனா அது நான் சரியா அனுபவிக்கலையே அப்படின்னு நினைக்கிற சில பற்ற பத்தி நம்ம பேசுவோமே.
0: சரி சரி, இதை நீங்க சொன்ன உடனே எனக்கே நிறைய கதை இருக்கு, உங்களுக்கும் நிறைய கதைகள் இருக்கும்.
1: இருக்கு நிறைய.
0: இதெல்லாம் நம்ம கேட்க போறோம் 24 மணி நிகழ்ச்சியில. அடுத்த 1 மணி நேரத்துக்கு காதல் பாடல்களை ரவி மோகன் நடித்த திரைப்படங்கள் இருந்து நம்ம பாடல்களை கேட்க போறோம். ஏன்னா இன்றைக்கு, அல்லது நேற்று, அவருடைய 46வது பிறந்த நாள்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள், இது இரவினில் ஆட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
2: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: பியூட்டி இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாயர் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3. மூவிஸ் பிரைவேட் லிமிடெட்.
2: பாயமாத்தி ருட்டடுங்கடா.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: வருத்தங்களை பத்தி நம்ம இன்றைக்கு பேச போறோம். வருத்தம் அப்படின்னு சொல்லும்போது சின்ன வயசுல இதை நம்ம செஞ்சிருக்க கூடியது செஞ்சிருக்கணும், செய்யாம விட்டுட்டேன், இப்ப அதை நினைச்சது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சில தருணங்களை பத்தி நம்ம பேச போறோம்.
1: ஆமா, அது வயது கடந்ததுக்கு அப்புறம் தான் பலருக்கும் அந்த நினைப்பு எல்லாம் வரும், இதை நம்ம சரியா அனுபவிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு. அதுல ஒண்ணுதான், நம்ம காலையில எழுந்து நிம்மதியா எந்திருப்போம் இல்லையா, எந்த பில் பற்றிய கவலையும் இருக்காது நம்மளுக்கு, அப்புறம் வந்து இமெயில்ஸ் பற்றி, அப்புறம் வேலையை பற்றி இந்த கவலையெல்லாம் இல்லாம எழுந்த காலம்
0: அது பள்ளி பருவம்.
1: பள்ளி பருவம் அது கூட இல்ல, பள்ளிக்கு போறதுக்கு மூணு நாலு வயசு ஐந்து வயசு அது கூட இருந்திருக்காது இல்ல.
0: பள்ளி போறதுக்கு கூட அப்ப கொஞ்சம் நம்ம என்னடா பள்ளிக்கு போகணுமேனு கொஞ்சம் கசப்பு தட்டி இருக்கோம். ஆனா அதுக்கும் முன்பாக அந்த காலம் இன்னும் சின்ன ஒரு குறுகிய காலம் தான்,
1: குறுகிய காலம்
0: அந்த காலத்துல நமக்கு தோணியிருக்காது, ஆஹா இது இது வந்து நான் வந்து ரொம்ப அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். எப்படா நம்ம வளருவோம்,
1: ஆமா
0: எப்படி நம்ம பெரிய மனுஷன் ஆவோம் அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிருக்கேன் ரவி.
1: ஆமா, அது வந்து நீங்க வயசாகிறது வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப உங்க வயசுலயோ உங்களோட கொஞ்சம் குறைந்த வயசுலயோ கூட நீங்க அதை பத்தி கவலைப்பட்டிருக்கலாம்.
0: ஆமா,
1: நாலு வயசுல ஐயோ நல்லா தூங்கி எந்திரிச்சிருப்பேடா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இரண்டாவதா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நோய்வாய்ப்படும் போது ஒருத்தர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, அது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், உங்க சகோதரியா இருக்கலாம்.
0: ஆனா அது ஆதரவு வழங்குறது,
1: ஆமா அது வந்து சின்ன வயசுல மட்டும்தான், அது பள்ளிக்கூட பருவத்திலயே இருந்திருக்கலாம். ஆனா வயதானதுக்கு அப்புறம் இப்ப பக்கத்துல யாருமே இல்லையே நமக்கு பாத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு இது வரும், ஏக்கம் வரும். வீட்டுல இருக்கும்போது நம்ம அம்மாவோ அப்பாவோ பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்களே, நொடிக்கு வந்து ஒரு முறை என்ன வேணும் சாப்பிடுறேன்னு கேட்பாங்க, அது வந்து நான் மிஸ் பண்றேன்.
0: சின்ன வயசுல ரஃபி, இப்ப காய்ச்சல் வரும்போது ஆஹ் காய்ச்சல் வந்துட்டா காய்ச்சல் வந்துட்டா அப்படின்னு எல்லாருமே துடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு பிரணம் அங்கதான் இருக்கு போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை சொல்றது கூட ஒரு சுகம் இருக்கு, ஒரு கட்டதுக்கு அப்புறம் அது கூட சொல்றதுக்கு யாருமே இல்லையே நாமளே போய் எடுக்கணுமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா பலரும் மிஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய சின்ன வயசுல.
1: இன்னும் கொஞ்சம் சொல்றோம், காத்துருங்க.

0: ரஃபி, வருத்தங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வளர்ந்த பிறகு நம்ம சின்ன வயசை நம்ம நினைச்சு பார்க்கும்போது ஒரு சில வருத்தங்கள் இருக்கும். இது நம்ம செய்யலையே, நம்ம அனுபவிக்கலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையா சொல்லுங்க ரஃபி, சின்ன வயசா நான் இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு இலக்கு தான்,
1: என்னது?
0: வளரணும்.
1: ரொம்ப வளர்ந்துட்டீங்களே,
0: அந்த
1: அளவுக்கு மீறி வளர்ந்துட்டீங்களே.
0: அது உயர்ந்த பத்தி நீங்க சொல்றீங்க. வயசுல வளரணும், எனக்கு அந்த சுதந்திரம் வேணும் அப்படின்னு நான் எப்போதுமே ஏங்கிருக்கேன். ஏன் தெரியுமா?

0: ஃபோட்டோகிராஃபி. என்னுடைய வீட்டில் எனக்கு மூன்று அண்ணன்கள்.
1: சரி,
0: எல்லாருக்குமே அவங்க பெரியவங்க ஆயிட்டாங்க. அதாவது நான் வந்து இப்போ 5 வயசா இருக்கும்போது 15 வயசு 20 வயசு அவங்க தாண்டிட்டாங்க. அங்கே அந்த நேரத்தில் அவங்க வெளியே போயிட்டு வருவாங்க, நண்பர்கள் கூட பேசுவாங்க, விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. அதை பார்க்கும்போது என்னை சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை, சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு நான் எப்போதுமே எங்குவேன், நான் வளரணும், வளரணும்னா கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும், எனக்கோ நண்பர்கள் வேணும், வெளியே போகணும் அப்படின்னு எப்போதுமே ஒரு ஆசை. அதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இப்போதுமே நம்ம சின்ன வயசா இருக்கும் போது இதெல்லாம்
1: இது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான்.
0: ஆமா ஆமா,
1: அப்பா அம்மாவுக்கு கடிதம் வரும், நமக்கு கடிதம் வராதானே ஏங்குவோம்.
0: அதுதான்
1: நம்ம பேர்ல ஏதாவது கடிதம் வராதா, இப்ப கடிதத்தை பார்த்தா ஏன்டா கடிதம் வருதுன்னு இது பாத்துக்கிட்டு இருக்கிறோம்.
0: அது இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம் ரஃபி. ஆனா இன்றைக்கு நம்ம வருத்தங்களை பத்தி நம்ம பேசுறோம்.
1: ஆமா,
0: சட்டம் மூலமா ரெண்டு சொன்னோம், இப்ப என்னது?
1: இப்ப வந்து பள்ளி விடுமுறை. அந்த பள்ளி விடுமுறை காலத்தை நான் ஒழுங்கா அனுபவிக்கலையே. இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் பார்க்கும்போது வெளியூருக்கு போறாங்க, அந்த ஒரு மாத விடுமுறையை நண்பர்களோட நல்லா கழிக்கிறாங்க. இதெல்லாம் நான் செய்யலையோ, நான் என்னதான் செஞ்சேன் அந்த விடுமுறையில அப்படின்னு யோசிக்கும் போது ஒண்ணுமே செய்யல.
0: கிடையாது வெளியே போறதுக்கு நம்ம பெற்றோர்கள் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அனுமதி கேட்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு சில தடைகள் இருக்கும், எப்படிதான் நம்ம நேரத்தை செலவிடுவோம் அப்படின்னு.
1: சரி, இந்த மாதிரி வயதானதுக்கு அப்புறம் இளமை பருவம் மறுபடியும் வராதா, அதை நான் செய்ய தவறிட்டேனே அப்படின்னு ஏங்குறவங்க பலர் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம், இன்னும் பல விஷயங்கள் இருக்குது.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
4: நண்பர்கள் கீழே போனாலே நமக்கு கிடைப்பாங்க சிறு வயதுல, இல்லையா? இப்ப நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம், வயதானதுக்கு அப்புறம் கீழே போறதுக்கு சில பேரால முடியாம இருக்கலாம், வீட்டுல இருக்க வேண்டிய நிலைமையா இருக்கலாம். அந்த நேரத்துல வந்து அவங்களோட நினைப்பு எதை பற்றி இருக்கும்னா, முன்முல்லாம் நிறைய நண்பர்கள் இருந்தாங்களே, இப்ப யாருமே வந்து கீழே போய் பார்த்தாலும் கூட அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு எல்லாரும் போறாங்க. ஆனா எனக்கு முன்பெல்லாம் நண்பர்கள் ஓடி வர மாதிரி இப்ப யாரும் ஓடி வர்றது இல்லையா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும்.
5: உண்மைதான், இதுவே நானே இதை உணர்ந்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே 5 மணி ஆன பிறகு கண்டிப்பா நான் கீழே போய் ஆகணும், மீட்டிங் அப்படின்னு குடும்பத்துல சொல்லுவாங்க. போய் ஆகணும் நண்பர்கள்.
4: அப்படி என்ன மீட்டிங்?
5: இல்ல, போய் விளையாடுதான், போய் நண்பர்களை சந்திப்பேன், விளையாடுவேன். 7 மணி ஆகோ 8 மணி ஆகோ விளையாடிக்கிட்டே இருப்போம். ஆனா இப்ப யாருமே கீழே இல்லையே, யாருமே அதே அளவுல வந்து அன்றாடமே சந்திச்சு பேசி பழகி விளையாடு அந்த அனுபவம் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்.
4: இன்னொன்னு, உட்காந்து பேசுறது. இப்ப இருக்கிற இளையர் மாதிரிதான் அந்த காலத்துல நம்மளும் இளையர்களா இருந்தோம். இப்ப நம்ம வந்து குறைப்பட்டுக்கிறோம், அவங்க வந்து கையில தொலைபேசியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல தொலைபேசி நம்ம வயது இருக்கல கையில. ஆனால் நமக்கும் கவனம் செதற மாதிரி வேற ஏதோ ஒன்னு இருந்திருக்கு. அந்த நேரத்துல வந்து இந்த ஹேண்ட் ஹெல்ட் கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு 80களில். இல்ல, நிண்டெண்டோ கேம்ஸ் இருக்கு இல்லையா, கையில வைத்து விளையாடுறது, அது வைத்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது இல்லாம அவங்களுக்குள்ளே வந்து நண்பர்களுக்குள்ளேயே விளையாட்டு கீழே ஓடி போயிடுறது. ஆக பெற்றோரோடையோ தாத்தா பாட்டியோடையோ அதிக நேரம் நம்ம வந்து செலவிடலையே, அவங்களோட உட்காந்து பேசலையே, அவங்க கூப்பிட்டவங்க கூட நான் வரலையே, நண்பர்களோட போய் நின்னே அப்படிங்கிற மாதிரியான அந்த இயக்கம்லாம் அவங்களுக்கு இந்த நேரத்துல வரக்கூடிய
5: தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அது இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல நமக்கு தெரியாது தாத்தா பாட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு நபர், 2 நபர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் குறுகிய காலத்துலாம் இருப்பாங்க.
4: அவங்க எப்போதுமே இருக்க போறாங்க நம்ம அந்த நேரத்துல நினைச்சுக்கிட்டோம்.
5: ஆமா ஆமா, எப்போதுமே நம்ம கூட துணையாவே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இப்ப நம்ம நினைச்சு பார்க்கும் போது இல்லையே, நீங்க சொல்லப்படுதான், இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதுக்கு அளவு நம்ம பேசியிருக்கலாம், நேரத்தை நம்ம செலவிட்டு இருக்கலாம், வீட்டுல போய் அவங்க சமைச்ச சாப்பாடை நம்ம சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும்.

0: வீர தீர விளையாட்டுல ஈடுபட முடியலையே நம்மளால அப்படிங்கிற ஒரு வருத்தமும் வயதானதுக்கு அப்புறம் நமக்கு வருமா? ஏன்னா அந்த நேரத்துல வந்து ஓடுற பாம்பா நம்ம பிடிச்சிருப்போம், தண்ணியில குதிச்சு விளையாடி இருப்போம், இதெல்லாம் இப்ப என்னால செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இருப்பாங்களா?
1: இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல எந்த ஒரு உயரத்துல இருந்தோ நான் தாவிடுவேன் ரஃபி. இப்ப நான் நினைச்சு பார்க்கும் போது சும்மா ஒரு ரெண்டு படியில இருந்து குதிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு.
0: ஆமா,
1: அந்த நேரத்துல ஒரு மாடி கூட இருக்கும், நான் வந்து சும்மா தாவிடுவேன், நினைக்காம தாவி முடிச்சு கீழே உருண்டு பரண்டு மறுபடியும் அப்படி நான் ஓட ஆரம்பிச்சிருவேன்.
0: முடியாது. இப்ப எனக்கு வந்து அந்த ரோலர் பிளேடிங் எல்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அது வந்து வயது கடந்ததுக்கு 30 வயசுக்கு அப்புறம் போய் கத்துக்கிட்டேன்னா அது வந்து நான் இன்னொரு 16 வயசுல நல்லா செய்திருக்கலாமே. சின்ன வயசுல ரோலர் ஸ்கேட் விளையாட இருக்கேன், ஆனா ரோலர் பிளேடிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செய்திருக்கலாமே நினைச்சேன்.
1: நீங்க இப்ப சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. முதியவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா சிங்கப்பூர்ல குறிப்பா பாக்கோ வந்து கத்துக்கிறாங்க.
0: பாக்கோ
1: வந்து சொல்லியிருந்தேன் ஒரு காலத்துல, அதாவது
0: ஆமா நான் பார்த்தேன். இப்ப கட்டடத்தை கட்டணும் அவங்க தாவல கீழே
1: சின்னதா தான். இப்ப வந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க இருந்து அங்க
0: தாவணும்.
1: ஆனா இது அவங்களுக்கு நல்லது, ஏன்னா அவங்க ஒருவேளை அவங்க விழுந்தாங்கன்னா கொஞ்சம் வலுவடி அவங்க எலும்புகள் அப்படி எலும்புகள் தசைகள் எல்லாமே. ஆக கத்துக்கிறதுக்கு எதுவுமே ஒரு தடை கிடையாது. ஆனா அவங்களும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இதை மட்டும் நான் கொஞ்சம் 20 வருஷத்துக்கு முன்னாடி
0: நான்
1: அது சின்ன வயசுல இருந்து நான் செஞ்சிருந்தேன்னா இந்நேரம் கொஞ்சம் வலுவா இருந்திருப்பேன், எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது அப்படின்னு கண்டிப்பா அவங்களும் நினைப்பாங்க.
0: ஆமா, ஆனா நீங்க செய்து பாக்கலாங்க, அதுல வந்து தடை கிடையாது. இப்பவும் விட்டுட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் 70-80 வயசுல நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு பதிலா இப்பவே கொஞ்சம் செய்து பார்த்துட்டு 50-60 அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப ஒரு வயது அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்க செய்து பார்க்கலாம், நினைக்கிறத செய்து பார்க்கலாம்.
1: சரி நேர்களே, வீட்டுக்கு செல்லும் நேரம் வந்து விட்டது. நிகழ்ச்சி நிறைவே நம்ம எட்டிட்டோம்.
0: விடைபெற்றுக் கொள்வது நான் ரஃபி,
1: நான் உங்கள் நவீன். இது உங்கள் இரவின் ஆட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்துவிடும் சுகங்கள்.

நல்லா காது கொடுத்து கேளுங்க. முதல் தகவல், இன்று அனைத்துலக சுடுக்கு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், இன்று அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க, பாடகி சின்மயி. மூன்றாவது தகவல், ஆர்சனல் கார்பந்து குழுவின் கேப்டன் மார்டின் ஓடகார்ட். இந்த மூணுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற நேருக்கு காத்துக்கிட்டே இருக்குது. ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் லெவஸ்டா காஃபி பரிசா. வாட்ஸ்அப் பண்ணப்பலாம், 9678 8 968. இது வணக்கம் சிங்கை.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகம் அப்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

0: டீயா போடு?
1: டீயாலே போடுவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: பறவைகளை

0: ஒலி 9.68.
1: மூன்று தகவல்களை நான் கொடுத்திருந்தேன், மூணுல எது தவறான தகவல் அதுதான் நான் கேட்டிருந்தேன். முதல் தகவல் என்ன அப்படிங்கறத மீண்டும் ஞாபகப்படுத்திடுறேன். இன்று அனைத்துலக சுடுகு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று சின்மை அவங்களுக்கு பிறந்த நாள். ஆர்சனல் கார்பந்து அணி இதன் கேப்டனின் பெயர் மார்டின் ஓடகார்ட். இந்த மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி.
2: காலை வணக்கம் ரவி. இரண்டாவது தகவல் வந்து தவறானது. ஏன்னா சின்மைக்கு வந்து நாளைக்கு தான் பிறந்த நாள்.
1: கண்ணனுக்கு மட்டும் இல்ல, இன்னொரு நேயருக்கும் பரிசு கொடுக்க போற அந்த நேயரின் பெயர் சித்ராவேலு லோகநாதன். உங்களுக்கு வாழ்த்துகள். இருவருக்கு இன்று பரிசு கிடைச்சிருக்குது. இருவர்ல ஒருத்தரா நீங்க இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் வணக்கம் செய்ய நிகழ்ச்சியை மறக்காம கேட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா டான் 6 மணிக்கு கேளுங்க, 10 மணி வரைக்கும் உங்களுக்காக எல்லாமே காத்துட்டு இருக்கு. பிடித்த தகவல்கள், பிடித்த பாடல்கள் எல்லாமே இருக்கு இங்க. இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் டிக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாடு காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: இன்று நாம சிவில் சர்வன் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகபடைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பல நடிச்சிருக்கிற ஜெயில இரண்டு திரைப்படம் அக்டோபர் 15 தேதி வெளிவரும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. அதே நாள்ல வெளிவர போற இன்னொரு பெரிய படம், குறிப்பா பல நட்சத்திரங்களை கொண்ட படம் தான் ஓம். தனுஷ் நடிச்சிருக்கிற இந்த படத்துல மம்முட்டி மற்றும் பல நடிச்சிருக்காங்க. ஆக அங்க ரஜினிகாந்த், இங்க தனுஷ், அங்க மோகன்லால், இங்க மம்முட்டி, அங்க அனிருத், இங்க சாய் அபியாங்கர். யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது? இரண்டு படங்களும் பிரமாதமா செய்ய போகுதா? இவற்றுக்கான பதில் அக்டோபர் 15 தேதி கிடைக்கும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.

சமீபத்துல சமூக ஊடகத்துல ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கிற 80s லுக் ட்ரெண்ட், அதுக்குள்ள நானும் சஜினியோ குதிச்சிட்டோம் அப்படி ஒரு படத்தை எடுத்து ஒலி 9 சமூக ஊடக பக்கமா பதிவிட்டு இருக்கோம். போய் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. விடை பெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பாய்.

0: இன்றைக்கு நாங்க கொடுத்த இடம் சம்பவாங் ஹாட் ஸ்பிரிங் பார்க். சரி, வரலாற்று கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். எங்க இது தொடங்கியது அப்படின்னா, 1909 சீன வணிகர் ஒருத்தர் இருந்தாருங்க, சியா லியாங் சியா. அவருடைய மகனும் ஒரு வணிகர் தான், அவர் பெயர் சியா எங் கியோங். இவங்க சம்பவாங்ல இருந்த ஒரு அன்னாசி தோட்டத்தை உருவாக்கி இருந்தாங்க. அந்த தோட்டத்துல இயற்கையான வெந்நீர் ஊற்றுகளை கண்டுபிடிச்சு இருந்தாங்க, ஹாட் ஸ்பிரிங்.
1: இந்த வெந்நீர் ஊற்றுகளை குணப்படுத்தும் தன்மை இருக்கனால இவங்க என்ன பண்ணாங்க, அங்க சுற்றி கிணறு கட்டினாங்க.
0: சரி,
1: அந்த கிணற்றுல இருந்து தண்ணீர் எடுத்தாங்க. அங்க இருக்கும் சம்பவாங் கிராமத்து மக்கள் நாளடைவுல புகழ் பெற்ற இந்த இடம் கம்போங் ஆயே பானாசா அவங்க வந்து கூப்பிட்டிருந்தாங்க.
0: கம்போங் ஆயே பானாஸ், ஏன்னா ஹாட் ஸ்பிரிங் இல்லையா, மலையாளம் அப்படிதான் சொல்லி அழைப்பாங்க. ஆயே பானாஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல வில்லேஜ் ஆஃப் ஹாட் வாட்டர்னு சொல்றாங்க.
1: சோ சூதாடிகள் என்ன செய்வாங்கன்னா, 1960 எனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க சொல்லி அதை குளிப்பாங்களாம்.
0: இதெல்லாம் வேற இருக்கா? ஆமா, எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே கதை. அதன் பிறகு இந்த 2nd World War போது 1942 சிங்கப்பூர் மீது ஜப்பானிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதல்னால அந்த கிணற்றுக்கு அருகே ஒரு குண்டு விழுந்தது. இதனால வெந்நீர் ஊற்றின் நீரோட்டம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டதா.
1: ஒரு காலகட்டத்துல தினமும் ஒரு 300 மேற்பட்டவங்க இந்த தண்ணீர் ஊற்ற போய் பாப்பாங்களாம். அப்ப நாளடைவுல ஒரு புகழ்பெற்ற இடமா மாறியது. இப்ப சமீபத்துல தேசிய பூங்கா கழகம் இது வந்து அவங்களுடைய ஒரு முக்கிய இடமா மாத்தினாங்க, சம்பவாங் ஹாட் ஸ்பிரிங் பார்க்னு அழைத்தாங்க. இப்ப அங்க இருக்கிற கிணறு மூடிட்டாங்க அலிமா, ஆனா பாக்கலாம்.
0: சம்பவம் ஹாட் ஸ்பிரிங் பார்க்க போய் இந்த மாதிரி நீங்க முட்டை எல்லாம் பொறிச்சிருக்கீங்களா? வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8

0: அவங்க ஆனது மாரபம் எந்த வயது வயிற்கும் நீங்க வாழலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விய சற்று முன்பு காதர் கேட்டிருந்தாரு. ஒரு ஆசைதான் 70 வயது வரைக்கும் நல்லபடியா ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு, ஆனா நடக்குமா நடக்காதா என்பது நம்ம கையில இல்ல இல்லையா. ஆனா ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா காதர், வாழ்ந்திருக்காங்க குறிப்பிட்ட இந்த வயது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிருந்தீங்க.
1: ஆமா, மனிதனுடைய உடல்ல எந்த நோய்களும் இல்லைனா அந்த உடல் வந்து நல்லா சிறப்பா வாழும், நீண்ட வருடம் வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு அவங்க தகவல் சொல்லுது.
0: அந்த ஆற்றல் நம்ம உடலுக்கு இருக்கு.
1: ஆமா, இப்ப பாருங்க நமக்கு ஏறக்குறைய உங்களுக்கு சரி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க மக்கள்?
0: ஒரு 100 வயது, 120 வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம், 130.
1: ஆமா இருக்காங்க, பழைய காலத்து மக்கள் எல்லாம் வந்து அது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க.
0: அதை தாண்டி நான் கேள்விப்படல காதர்.
1: சரி, தி ஜர்னல் NPJ ஏஜிங் இவங்க வெளியிட்ட தகவல் என்ன சொல்றாங்கன்னா, உங்க உடல்ல எந்த நோய்களும் இல்லனா நீங்க 194 வருடங்கள் வரை இந்த உடல்ல இந்த பூமியில வாழலாம் அப்படின்னு
0: சொல்லிருக்காங்க.
1: 194.
0: ஆனா நம்முடைய இந்த போன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எலும்புகள்லாம் வலுவிழந்துரும் இல்லையா, அது நடக்க முடியாது, கண் பார்வை சரியா தெரியாது நமக்கு,
1: அப்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா அப்ப இயற்கையான உணவு சாப்பிட்டாங்க, இயற்கையில இருப்பாங்க, அதனால அவங்க இயற்கையோட ஒன்றிணைந்து இருக்கிறதுனால
0: குளோபலைசேஷன் உலகமயமாதல் இதெல்லாம் அந்த நேரத்துல இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். டீஃபாரஸ்டேஷன்
1: இல்ல, இயற்கையோட இருக்கிறதுனால அவங்க எப்போதுமே ஆரோக்கியமாவே இருப்பாங்க. அதனால 194 வருடங்கள் வரை இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க. ஆனா அது வரைக்கும் வாழணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது அலிமா.
0: இந்த காலகட்டத்துல ராஜா 50 வயது வரைக்கும் நோயே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்னாலே நம்ம பெரிய ஒரு செல்வந்தர் தான்.
1: ஆமா.

0: சார், உங்களுக்கு பபிள் டீ பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும். ஆனா கொங்சா இப்ப சிங்கப்பூர் இல்லையாமே,
0: வேற வேற பிரான்ஸ்ல வந்திருக்கு. அருந்தலா, சரி, இப்ப இந்த பபிள் டீ அப்படின்னு பாக்கும்போது சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு ஒரு அட்டை மாதிரி, ஒரு லாயல்டி அட்டை மாதிரி கொடுப்பாங்க. அதேதான் இப்ப நீங்க முதல் முறை வாங்கும் போது உங்களுக்கு ஒரு முத்திரை கிடைக்கும். ஆனா நீங்க 5வது முறை அல்லது 10வது முறை நீங்க வாங்கும் போது உங்களுடைய 10வது பானம் இலவசமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த 10வது பானம் அதோட சேர்த்து இன்னொன்னு ஒண்ணு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாங்க.
1: வெளியூர் பயணம்
0: கிடைக்கும். வெளியூர் பயணம் போகலாம். அது மாதிரி
1: கொடுக்க மாட்டாங்க.
0: இல்ல இல்ல, நான் யோசிக்கிறேன், இருக்கா அப்படின்னு. முதல் இரண்டு முறை நம்ம அந்த பானத்தை வாங்கும் போது, சரி ரெண்டு முத்திரைகள் தானே அப்படின்னு நமக்கு பெருசா ஒரு ஆர்வம் இருக்காது, அந்த 10வது பானத்தை நம்ம அடையணும்னு. ஆனா 8வது முறை நீங்க அந்த முத்திரையை பெறும்போது, எனக்கு ரெண்டு முத்திரைகள் தான் இருக்கு, அதை நான் பெற்றுட்டுனா கண்டிப்பா எனக்கு அந்த இலவச பானம் கிடைக்கும், சீக்கிரமா அதை நம்ம அடையணும், இன்னும் நம்ம பபிள் டீ வாங்கணும், நாளைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த இலக்கை நம்ம அடைய அடைய அடைய அதை நெருங்க நம்மளுடைய வேகமும் அதிகரிக்குமா, நம்முடைய ஆர்வமும் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இது ஆங்கிலத்துல கோல் கிரேடியன் இஃபெக்ட் சொல்றாங்க. அதனால நீங்க 70 விழுக்காடு முடிச்சிட்டீங்கன்னா சோம்பேறித்தனம் படாதீங்க, அந்த தொய்வு ஏற்படும், ஆனா அதை அப்படி விட்டுறாதீங்க, தயவு செய்து அதை முடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியாது எவ்வளவு திருப்தி அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வார்த்தையெல்லாம் நம்மளால வர்ணிக்க முடியாது.
1: நம்ம மூளையும் ரிவார்ட் சிஸ்டம்ல தான் வேலை செய்யுது. இப்ப உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் நமக்கு போனஸ் வரப்போதுன்னா அதை நோக்கி நம்ம வேலை செய்வோம். அதுவும் ஒரு மாதிரி முத்திரையை கொலை பண்றதுதான்.
0: ஆமா ஆமா, அந்த வெகுமதிக்கு ஏற்ப நம்ம கண்டிப்பா நம்ம வேலையை செய்வோம். ஆனா என்ன, அந்த 60 விழுக்காடு 70 விழுக்காடு செஞ்ச பிறகு நீங்க அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துட கூடாது. அந்த 100 விழுக்காடு அடையிறதுக்கு நீங்க தொடர்ந்து அந்த வேகத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும்.
1: ஹலிமா, ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியிலும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு லாயல்டி சிஸ்டம் உருவாக்கலாமா? தொடர்ச்சியா 5 நாட்கள் வேலை செஞ்சனா அந்த முத்திரையை கொலை பண்ணா ஒரு ரிவார்ட் இருக்கு.
0: கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது, இந்த ஜென்மத்துல கிடைக்காது.

0: சிலர் தண்ணியில நீங்க இருக்கும் போது, குறிப்பா தண்ணீர் கீழே நீங்க இருக்கும் போது, உங்களால எவ்வளவு நேரம் உங்களுடைய மூச்சை பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியும்?
1: அப்ப நுரையீரல் நல்லா சரியா வேலை செய்யும் போது 50 வினாடிகள்ல இருந்து 1 நிமிடம்
0: 50 வினாடிகள்ல இருந்து 1 நிமிடம் அதுதான் அதிகபட்சம் போக முடியும்.
1: அதுக்கப்புறம் நானே மேல வந்து
0: வந்து ஆகணும், இல்லைன்னா ஏதாவது
1: ஆகும். ஆமா,
0: ஆனா இந்த டால்பின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அது தண்ணீருக்குள்ள 8 to 10 நிமிடங்கள் வரைக்கும் தன்னுடைய மூச்சை பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு ஆற்றல் டால்பின்ஸ்க்கு இருக்குது. ஆனா டால்பின்ஸ் மாதிரி பல பேரும் செய்யறதுக்கு வந்து முயற்சி செய்வாங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க. சில பேர் இந்த டீப் டைவிங் எல்லாம் பண்ணுவாங்க, கிளிப்புறீங்களா?
1: ஆனா
0: டீப் டைவிங் நீங்க செய்யும் போது உங்களுக்கு அந்த கருவிகள் எல்லாம் மாட்டப்பட்டிருக்கும், அதனால சுலபமா உங்களால கீழே இருந்து தண்ணீருக்குள்ள இருந்து மூச்சை நீங்க பிடிக்க முடியும், விட முடியும்.
1: ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த டால்பின் செய்யற மாதிரி மனிதர்களுக்கும் அந்த தன்மை இருக்குதான். அதாவது டைவிங்ல போயிட்டு நீங்க அந்த மாதிரி பயிற்சி செய்யலாம், 6 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க மூச்சை பிடிச்சி வைக்கலாம்னு அப்படி சொல்றாங்க. ஏன்னா அப்ப அவதார் திரைப்படத்தின் போது தி வே ஆஃப் வாட்டர்ல நடிகை கேட் வின்ஸ்லெட்
0: செஞ்சிருக்காங்க,
1: 6 நிமிடங்களுக்கு மேல பயிற்சி செய்து அவங்க தண்ணியில வந்து மூச்சை பிடிச்சி இருந்திருக்காங்க.
0: அவங்களும் ஒரு டால்பின மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க.
1: அதான் யோசிச்சேன், இது சாத்தியமா, எப்படி முடியும்?
0: முயற்சி உடையா, நிகழ்ச்சி அடையா,
1: டெக்னிக் இருக்கு, ஏதோ ஒரு டெக்னிக் இருக்கு செய்யறதுக்கு.
0: அந்த உத்தியை நீங்களும் கத்துக்கறீங்க, அடுத்த அவதார் படத்துல நீங்க நடிக்கிறீங்க.
1: அலிமா, அந்த மாதிரி மூச்சை பிடிச்சிட்டு இருந்தா அவதா இல்ல, நான் அவதாதான்.

புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: வீட்டில் தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்றுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்றுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சியை சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.
2: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
3: நடக்கும்
2: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
1: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணனிங்கே
0: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள்

0: அலை கடலை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, இவங்க ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க, அப்படி ஒண்ணு பண்ணலாம்.
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி
4: நவீன் வழங்கும் மறக்காம கேளுங்க.
6: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம் இடைநிலா கொண்டாட்டம்.
0: இன்று செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நம்ம இருக்கோம். உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம்.
2: ஐயோ ஓகே பேபி அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த நாள் தான். ஐயோ ஓகே டே
0: போய் பேபி நீ சொல்லிடாதீங்க. அது ஓகே அப்படி கேளுங்க சரியா மக்கள் கிட்ட. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ரஃபி, ஏன்னா உங்க முகத்தை பார்த்த உடனே, உங்க முகம் கிடையாது, யாராச்சும் முகத்தை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சம் வாட்டமா இருக்கு, கொஞ்சம் சோர்வா இருக்காங்க, சோகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்கணும். ஐயோ ஓகே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு வந்து ஆதரவு இருக்கு, சொல்லி கொட்டுறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு மன நிறைவு இருக்கும், மன கொஞ்சம் திடமா இருக்கும்.
2: அதை வந்து கேளுங்க, தயவு செய்து யாராவது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேளுங்க. உண்மையிலேயே அவங்களோட முகம் ரொம்ப வாடி இருந்ததுன்னா. இன்னைக்கு எனக்கு பிடித்த ஒரு நாளை இன்னைக்கு வந்து அனுசரிக்கிறாங்க, நேஷனல் ஸ்கூல் பிக்சர் டே. அன்னைக்குதான் பழைய ஆல்பம் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தேன்னா, அதுல வந்து பள்ளிக்கூட படம், தொடக்க பள்ளியில படம் எடுக்கும் போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும்
0: எங்களுக்கு. ஐ மீன் இப்ப வந்து பாக்கும்போது இன்னும் இருக்கா
2: வச்சிருப்பாங்க
0: அது கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும் அல்லது ஏதோ கொஞ்சம் வெட்டி ஒட்டி இருக்கும் அதுக்குதான்
2: இருக்கு.
0: சரி சரி
2: சரியா. ஆக எனக்கு ரொம்ப பிடித்தது அது, படங்கள் எடுத்து பாக்குறது. சரி அடுத்தது
0: எப்படி இருந்துச்சு? இப்ப உங்களால பார்த்து தெரியும், தெரிஞ்சிச்சா உங்களோட நண்பர்கள் எல்லாரும்?
2: எல்லாரோட பேரும் தெரிஞ்சது, எல்லாரோட பெரும்பாலானோட பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு.
0: சரி,
2: ஏன்னா எவ்வளவு அடி வாங்கியிருப்போம், எவ்வளவு சுட்டித்தரம் பண்ணிருப்போம், குடும்பத்தரம் பண்ணிருப்போம், பேர் என்ன ஞாபகம் இருக்காதா என்ன?
0: அடுத்ததாக நேஷனல் ஸ்வாப் ஐடியாஸ் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. இது மேற்கத்திய நாடுகளை மட்டும் அனுசரிக்கிற ஒரு தினம் கிடையாது, அதாவது எல்லாருமே அன்றாடமே அனுசரிக்கணும் கொண்டாடணும். ஏன்னா ஐடியாஸ் அப்படிங்கிறது, எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம கிட்டே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தா அதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. கொஞ்சம் நம்ம பகிரணும், பகிரும் போது மற்றவர்களுக்கும் அது மேல இன்னும் ஒரு அபிப்பிராயம் வரும்,
2: எண்ணங்கள்
0: வரும், கூடிய விரைவில் புதிய ஒரு புரட்சி நம்ம தொடங்கலாம் ஒரு எண்ணத்தினால.
2: World Suicide Prevention Day, தற்கொலையை தடுக்கும் ஒரு தினமா இருக்கு. அந்த முயற்சிய பற்றி யோசிக்க கூட செய்யாதீங்க, அது பக்கமே போகாதீங்க, அதை பற்றி நீங்க நினைத்து கூட பார்க்க கூடாது.

0: தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ. தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ.
1: உன்னிடம் தூதுவன் வந்து சொன்னானோ, இல்லை காதலனே நீதானோ. அவன் தப்பதும் கன்னத்தில் விட்டதும் உன்னிடம் தூதுவன் வந்து

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
1: நடிகர் சூரி
2: கடலுக்கு போகணும் அவங்க
1: பயன்படுத்தினாலுமே ஓரளவுக்கு உண்மை தேவைப்படுது. உண்மையாக செஞ்சிருக்காங்க எல்லாமே. அதனால நடிகர் சூரி என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போதுமே அவரு காப்புறுதி எடுக்கிறது கிடையாது, தனக்கும் சரி அவர் குடும்பத்துக்கும் சரி அவர் காப்புறுதி எடுக்கிறது கிடையாது.
2: என்ன சொல்றீங்க, இதுவே வந்து இதாயிடுச்சு, பேட் எக்ஸாம்பிளா இருக்கிறாரு.
1: இல்ல இல்ல அதுதான். ஆனா இப்ப விடுதலைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து குதிச்சிருப்பாரு, இங்க தாவிருப்பாரு, அதுல கொஞ்சம் முறிவு கூட நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல கூட அவர் காப்புறுதி எடுக்கல, அல்லது காப்புறுதியை பத்தி பெரிய அளவு நினைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த திரைப்படத்திற்கு அவருக்கு மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்துக்கு சேர்த்து அவர் காப்புறுதி வாங்கியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு முதல் நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு நான் செத்து பிழைச்ச மாதிரி எனக்கு இருக்கு, நான் ரொம்ப பயந்துட்டேன், ஆனா இருந்தாலுமே அதை செய்யணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் இருக்கு. அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா காப்புறுதி ரொம்ப முக்கியம், ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஷூட்டிங் போயிட்டு வரும்போது எனக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: நல்ல உதாரணமா மாறிட்டாரு அவரு. அதான் காப்புறுதி என்பது பட நடிகர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எந்த நேரத்துல எந்த மாதிரியான காயம் ஏற்படும் படப்பிடிப்புல அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு இல்லையா.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்து
0: போறப்பா
1: போட்டுருவோம்
2: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
3: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போவோமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
1: கேட்க தவறாதீங்க.
4: தொந்தரவு என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 9 6 8 #TheGillTales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968 இல்.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் ஒலி 968. இன்றைய செவ்விசியல் தொடக்கமாக ஒலிக்கின்றது குன்னக்கோடி வைத்தியநாதன் அவர்கள் வாசித்திருக்கும் வயலின் இசையில் வாதாபி கணபதியும், ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி. கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது ஆனந்த பைரவி ராகத்தில் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியிருக்கும் சாமகான பிரியே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலியறவிருக்கும் பாடல் பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியிருக்கும் ஓடோடி வந்தேன் கண்ணா. ராகம் தர்மவதி, தாளம் ஆதி.

இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: இணைந்திருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை, இவ்வருடத்தின் 254 நாள். ஆண்டு நிறைவு பெற 111 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 25 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1448, ரபியுல் அல்வல் மாதம் திரை 28. ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 9968, அழைக்க வேண்டிய எண் 6691119 8.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. தளபதி படத்துல இருந்து முதல் பாடல் உங்களுக்காக வந்துச்சு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்லலாம் பாடியிருந்தாங்க. இசை ஞானி இளையராஜாவுடைய சில அந்த பாடல் வந்தது. 6:10 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை வழங்கி வந்துட்டேன் நான் ரவி ஜி.
1: என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா.
0: முடிந்த கோவில் படத்துல இருந்து உங்களுக்காக வரும்போது பாட்டு. அடுத்து முருகேசன் விரும்பிக்கிட்ட அந்த பாடல நாம கேட்க போறோம். அதனை அடுத்து ஒரு தாய் மக்கள் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. வாசு, நீங்க கேட்ட பாடல நாம கேட்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ நடந்து முடிந்த யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து ஆட்டங்களின் நிலவரங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். ஃபெனர்பாச்சே 1, ஏஎஸ் ரோமா 1 அப்படிங்கிற கூட இருக்கையில அந்த ஆட்டம் முடிந்தது. பிஎஸ்வி ஐண்டோவன் ஷக்டதோனஸ் சந்தித்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் பிஎஸ்வி 1 ஷக்டதோனஸ் 1. பாயர் மியூனிக் போரோ அணியை சந்திச்சாங்க இந்த ஆட்டத்துல. 5-0 அப்படிங்கிற அபார வெற்றியை பாயர் மியூனிக் அடைஞ்சிருக்காங்க. கோமோ 4, ஆர்பி லைப்சிக் 1 அப்படிங்கறதான் அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம். ஸ்லாவியா பிராக் 2, லென்ஸ் 3 அப்படிங்கிற இறுதி நிலவரத்துல அந்த ஆட்டம் முடிந்து விட்டது. நிறைவா மான்செஸ்டர் யுனைடெட் சாவா எஃப்கே சந்தித்த ஆட்டம் இடம்பெற்றது. அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் மான்செஸ்டர் யுனைடெட் 4, சாவா எஃப்கே 0. 27th நிமிடத்துல குன்யா, 42th நிமிடத்துல புருனோ பெர்னாண்டஸ், 45th நிமிடத்துல ஷெஷ்கோ, 68th நிமிடத்துல மார்டினஸ் அடித்த கோலுங்களின் வாயிலா 4-0 அப்படிங்கிற அபார வெற்றியை மான்செஸ்டர் யுனைடெட் பெற்றிருக்காங்க. ஆக முதல் சுற்று ஆட்டங்கள் முடிந்துவிட்டன. அதன் அடிப்படையில முதல் 5 இடங்கள்ல இருக்கும் அணிகள்லாம் என்னன்னு பாத்துருவோம். கோமோ 5th இடத்துல இருக்காங்க. 4th இடத்துல மான்செஸ்டர் யுனைடெட், 3rd இடத்துல பார்சலோனா, 2nd இடத்துல பாயர் மியூனிக், முதல் இடத்துல பாரிஸ் சென் ஜெர்மான் இருக்காங்க. ஆக இன்னும் 7 ஆட்டங்கள் இந்த தகுதி நிலை ஆட்டங்கள்ல நடக்க போகுது. அதன் இறுதியில தான் யாரு அடுத்த சுற்றுக்கு போறாங்க, யாரு 2nd சுற்றுக்கு போறாங்க, யாரு போட்டிலிருந்து முழுமையா வெளியே வராங்க அப்படிங்கிற தகவல்களை நாம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு இடையில இந்த சாபா எஃப்கே அணியை யுனைடெட் சந்திச்சாங்க இல்லையா, குறிப்பிட்டு இந்த அணியை பற்றி அண்மையில நான் படிச்சிருந்தேன், வியந்து போயிட்டேன். அந்த தகவல்களை கொஞ்ச நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க வானொலி பக்கமா இருங்க. இது உங்க அபிமான ஒலி 9:68 கேட்டாலே பரவசம்.

0: கூடுது. முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
0: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
3: பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
4: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புண்டகை.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: 6:25 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. விறுவிறுப்பான பாடல்களை கேட்கிறோம். காரணம், வெள்ளிக்கிழமைங்க, உற்சாகம் இருக்கணும். வார இறுதி வந்துருச்சுல, அப்படி இப்படி கடந்து வந்துட்டோம்ல, அதை வரவிருக்கிற மாதிரி உங்களுக்காக தொடர்ந்து உற்சாகமான பாடல்களா வரப்போகுது. ரியா படத்துல இருந்து அந்த பாடலை கேட்க போறோம். அதனை அடுத்து
2: மீனாட்சி சொன்னது என்னாச்சு,
0: இளமை ஊஞ்சல் அழைக்கிறது பத்தில இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, சற்று முன்பு TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் MS விஸ்வநாதனுடைய இசையில வந்தது தங்கை படத்துல இருந்து. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உற்சாகமான காரியங்கள்லாம் ஒரு சனி சந்தோஷம் ரவி, அதுவும் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வார இறுதியை நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன். காரணம், என்னுடைய பேர பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்கள பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருப்பேன் அப்படின்னு பாக்கியம் சொன்னாங்க. அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இருந்திருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது இந்த சாபா FK அப்படிங்கிற அணி மேன்செஸ்டர் யுனைடெட் தோத்திருந்தாலும் இந்த அணியை பத்தின தகவல்களை அண்மையில் ஒரு காணொலியில் பார்த்து நான் அசந்து போயிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த சாபா FK அப்படிங்கிற அஜர்பைஜான் நாட்டை சேர்ந்த இந்த அணி 2017 தோற்றம் கண்டது. 10 கூட ஆகலை. அதுலேயும் சென்ற ஆண்டு அவங்க அஜர்பைஜான் பிரீமியர் லீக், அஜர்பைஜான் கப்னு 2 கோப்பையும் வென்று சாதனை படைச்சாங்க. இதுக்கும் மேலே அவங்க சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளுக்கு தகுதி பெற 4 சுற்றுகள் தாண்டி வந்து இங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. அடுத்து நான் சொல்ல போறதை கேட்டீங்க அசந்து போயிடுவீங்க. அதாவது இந்த சாபா FK அணியின் பயிற்சியாளர் வால்டேஸ் டாம் பிராக்கஸ்கா, இதுதான் அவருடைய உச்சரிப்புன்னு நம்புறேன். இவரை பத்தின தகவலை அண்மையில வாசிச்சிருந்தேன். இவரு ரொம்ப வித்தியாசமான ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், 2002 லித்வேனியன் அந்த நாட்டில் இருக்கிற ஹூ வான்ஸ் டு பி எ மில்லியனர், இதே எல்லா நாடுகளையும் வர ஒரு போட்டி இல்லையா, ஆக அந்த நாட்டில் நடைபெற்ற அந்த போட்டியில் அபாரமாக களமிறங்கி விளையாடி கிட்டத்தட்ட 800 pounds ஜெயிச்சிருக்காரு பிரிட்டிஷ் காசுக்கு. அந்த காசை சும்மா 700 சொல்ல போனாமல் உடனடியாக அதை பயன்படுத்தி இங்கிலாந்துக்கு போய் எப்படி காற்பந்து பயிற்சி பண்ணற ஆகிறது அப்படிங்கிறத கத்திருக்காரு, அதுவும் கல்லூரியில் சேர்ந்து. அதுக்கப்புறம் ஃபுலம், பிராண்ட்ஃபர்ட் ஆகிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அணிகளில் அவங்களுடைய அந்த இளையர் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே பணிபுரிஞ்சிருக்காரு. அதெல்லாத்தையும் அந்த அனுபவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அவருடைய சொந்த நாடு லித்வேனியாவுக்கு 2010 போயிருக்காரு. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற எர்கனாஸ் அணியில் பகுதி நேர பயிற்சியாளராக சேர்ந்து அதுக்கப்புறம் இணை பயிற்சியாளராக ஆகி படிப்படியாக பல தகவல்களை பல நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் இந்த சாபா FK அணிக்கு வந்து வென்று இன்னைக்கு மேன்செஸ்டர் யுனைடெட் கூட மோதிர அளவுக்கு வந்திருக்காருன்னா இது ஒரு பெரிய சாதனை, கைத்தடி தானே ஆகணும். எதனால இந்த வரலாறு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களை சில பேர் யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய இமாலய பிரச்சனையா இருக்கே, இவ்வளோ பெரிய சவாலா இருக்கே, நம்ம தாண்டி வருவோமா, நம்மளால முடியுமா அப்படின்னு. அந்த நேரம்லாம் வரும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் போது இவருடைய கதையை யோசிச்சு பாருங்க, உங்களாலே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயம் உங்களுக்கு வருங்க.
3: 96 போக்குவரத்து நிலவரம்,
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், கவனமாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக AYEMCE செல்லும் அந்த வழியில் ஜாலான் புன்லேக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது,
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
1: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள்.

0: sktraining.com.sg. அறியுங்கள். 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: பார்த்து நிலவரம்.
1: CEA நோக்கி செல்லும் AYE ஜலான் புன்லே வே அந்த பகுதிக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: வணக்கம், சிங்கே நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. இன்றைய கூற்ற நமக்கு அனுப்பி வைத்திருக்காங்க நேயர் சு ஸ்வீட்டி. முடியாது என்று நினைத்தால் தடைகள் மட்டும்தான் தெரியும், முடியும் என்று நினைத்தால் பாதை மட்டும்தான் தெரியும். முடியாது என்று நினைத்தால் தடைகள் மட்டும்தான் தெரியும், முடியும் என்று நினைத்தால் பாதை மட்டும்தான் தெரியும். பிரம்மாதமான இந்த சிந்தனையோட இந்த நாளை வெற்றிகரமா கடப்போம் வாங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு டிசம்பர் 5, இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 17 97.

0: ஏழாம் அறிவு படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. விஜய் பிரகாஷ், கார்த்திக், பாப் ஷாலினி, ஸ்ருதி ஹாசன் பாடிய பாடல் வந்துச்சு ஹேரஜராஜோட இசையில. அதுக்கு முன்னால விடாமுயற்சி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. ஆந்தனி தாசன், அனிருத் அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. உங்களுக்காக சேது படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. இசை ஞானி இளையராஜாவோட இசையில கோவை கமலா மற்றும் குழுவினர் அந்த பாடலோட வராங்க. இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடியுடன் கூடிய மழையை எஸ் இன்று நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
0: குறிப்பு, ஆரோக்கியமான ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்ல போற, நல்லா குடிச்சு வச்சுக்கோங்க, ஒரு மங்கு எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள இரண்டு மேஜை கரண்டி கிரீக் யோகர்ட் வகையான தயிரை சேர்த்துக்கோங்க, அதுக்குள்ள ஒரு மேஜை கரண்டி குறைவான கொழுப்பு இருக்கிற பீனட் பட்டரை சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இரண்டு தேக்கரண்டி தேன், இந்த கலவைக்குள்ள ஒரு மேஜை கரண்டி சாக்லேட் புரோட்டீன் பவுடர் வகையான தூளை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னு சொன்னா, ஒரே ஒரு மேஜை கரண்டி டார்க் சாக்லேட், குறிப்பா குறைவான சீனி குறைவான கொழுப்பு இருக்கிற டார்க் சாக்லேட்டை நீங்க சேர்த்துக்கலாம். இவற்றை நல்லா போட்டு கலக்கி எடுத்து அதுக்கப்புறம் அந்த மங்கோட உங்களுடைய குளிர்பதன பெட்டியில இருக்கிற ஃப்ரீசர் பகுதிக்குள்ள பார்த்து பதமா 20 நிமிடங்களுக்கு வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவையான ஆரோக்கியமான பனிக்குள் தயார்.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: MCE நோக்கி செல்லும் AYE ஜலான் புன்லே வே அந்த பகுதிக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
6: காசு பண்ணா கட்டு மணி மணி, காசு பண்ணா கட்டு மணி மணி, காசு பண்ணும் கட்டு மணி மணி, காசு பண்ணா கட்டு மணி மணி. கொட பிடிச்சு நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, தலை காலு பொரியல தலைக்கீழா நடக்கிறேன். காசு பண்ணா தொட்டு மணி மணி, காசு பண்ணா தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சத நார வாயம் துண்ணுற, கணக்கு போட தெரியாதவன் காச வாரி இறக்கிற. காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு பண்ணா கொட்டு மணி மணி. போடு வந்த மேடையில கால மேல பொறங்கு சட்ட மாட்டு சின்ன சந்தனமால, காசு பண்ணா கொட்டு மணி மணி, கரஞ்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது, நாய் விட்ட காசு கூட லொல்லு லொல்லு குறைக்குது. காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு

நைட்டுல மறக்க போற ஐட்டுல போட்டு வேண்டாம் மேடையில கால மேல நல்ல வாயம் சம்பாதிச்சு நார வாயம் தொண்ணு போட்டு வேண்டாம் மேடையில கால மேல காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி.

0: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். பிரதமர் லாரன்ஸ் வாங் அமைச்சர்களுக்கான சம்பள உயர்வு மக்களை அரசியலில் சேர ஈர்ப்பதற்காக அல்ல என்று கூறியிருக்கிறார். மாறாக சேவையாற்ற வேண்டும் என்ற விருப்பம் முதலில் அவர்களுக்கு வர வேண்டும் என்றார் அவர். புதிய சம்பள கட்டமைப்பை எப்படி செயல்படுத்துவது என்பதற்கான வேறுபாடுகள் இருப்பதாக திரு வாங் கூறினார். சம்பள திருத்தங்களை பற்றி அதிக நேரம் சிந்தித்ததாக அவர் சொன்னார். சிங்கப்பூரர்கள் எதிர்கொள்ளும் சூழலை புரிந்திருப்பதாக அவர் கூறினார். ஆனால் நிர்வாகம் என்பது இன்றைய நெருக்கடிகளை சமாளிப்பது மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கு பொறுப்பேற்பதும் கூட என்றார் அவர். வரும் ஆண்டுகளில் சிங்கப்பூர் தொடர்ந்து திறமையான அரசியல் தலைவர்களை கொண்டிருப்பதை உறுதி செய்வது மிக முக்கிய பொறுப்புகளில் ஒன்று என்று பிரதமர் கூறினார். பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா மேம்பட்ட பிள்ளை பராமரிப்பு விடுப்பின் விவரங்கள் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்படும் என்று கூறியிருக்கிறார். சட்ட திருத்தங்கள் தேவைப்படுவதால் மாற்றங்களை செயல்படுத்த நேரமாகும் என்றார் அவர். மாற்றங்களை செயல்படுத்துவதன் தொடர்பில் அரசாங்கம் முத்தரப்பு பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் திருவாட்டி இந்திராணி கூறினார். மாற்றங்களால் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை சமாளிக்க முதலாளிகளுக்கும் நேரம் தேவை என்றார் அவர். கலைஞர்கள் அனைத்துலக பூசல்களை பற்றி மனிதாபிமான அக்கறைகளை வெளிப்படுத்தலாம். ஆனால் அவை சிங்கப்பூரில் பொது ஒழுங்கு, பாதுகாப்பு, நிலைத்தன்மை ஆகியவற்றை கீழறுக்கக்கூடாது. தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு மூத்த துணையமைச்சர் தன் கெட் ஹாவ் அதனை தெரிவித்தார். அரசியல் நோக்கங்களை முன்னெடுத்துச் செல்ல வெளிநாட்டவர்கள் சிங்கப்பூரை தளமாக பயன்படுத்தக்கூடாது என்றார் அவர். சிங்கப்பூரராக இருந்தாலோ வெளிநாட்டவராக இருந்தாலோ கலைஞர்கள் சிங்கப்பூரின் சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று அவர் கூறினார். கலை பொழுதுபோக்கு உரிமத்தின் நிபந்தனைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று திரு டான் சொன்னார். வெளியுறவு அமைச்சு வெள்ளத்திற்கு பிறகு நேபாளத்திலும் திபெத்திலும் உள்ள சிங்கப்பூரர்கள் நிரந்தரவாசிகள் என சுமார் 100 பேரை தொடர்பு கொண்டிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் அதனை தெரிவித்தார். ஆகஸ்ட் 26 தேதி நேர்ந்த வெள்ளப் பேரிடரில் சிங்கப்பூரர்கள் 9 பேரை இன்னமும் காணவில்லை. இதற்கிடையே சிங்கப்பூர் நேபாளத்திற்கு அனுப்பிய சுமார் 500,000 வெள்ளி மதிப்பிலான மனிதாபிமான உதவி அந்நாட்டை சென்றடைந்திருக்கிறது. மரபணு சோதனை கருவிகள், தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பப்பட்டன. தேவையுள்ள சமூகங்களுக்கு பொருட்களை நேபாளம் விநியோகிக்கும் என்று வெளியுறவு அமைச்சு சொன்னது. செங்கடலில் உள்ள முக்கிய நீர்வழியை கைப்பற்றியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சி படை தெரிவித்துள்ளது. ஏமனில் உள்ள முக்கிய துறைமுக நகரான மோக்காவை கைப்பற்றியதாக ஈரான் ஆதரவு பெற்ற அந்த குழு கூறுகிறது. மத்திய கிழக்கு போரில் இது ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் செல்லும் முக்கிய விநியோகப் பாதையாக அந்த பகுதி விளங்குகிறது. அனைத்துலக சரக்கு விநியோகத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவது நோக்கமல்ல என்று கூறிய குழு சவுதி அரேபிய கப்பல்களை குறிவைப்பதாக தெரிவித்தது. கனடா உக்ரைனுக்கு சுமார் 250 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆகாய தற்காப்பு கட்டமைப்பை வழங்க இணங்கியுள்ளது. ரஷ்ய தாக்குதல்கள் கடுமையாகி வரும் நிலையில் உக்ரைனிடம் பேட்ரியட் ரக ஏவுகணைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஆகாய தாக்குதல்களை இடைமறிக்க அவை உதவுகின்றன. ரஷ்யா உக்ரைனின் கடைத்தொகுதி ஒன்றில் நடத்திய தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர். 60 மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. பட்டப்பகலிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக உக்ரைனின் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டு இன்றுடன் 25 நிறைவடைகின்றன. சம்பவத்தில் கிட்டத்தட்ட 1,000 அதிகமானோர் கொல்லப்பட்டனர். பயங்கரவாத தாக்குதல் நடந்தபோது அந்த பகுதியில் சுமார் 25,000 பிள்ளைகள் இருந்ததாக மதிப்பிடப்படுகிறது. நச்சு ரசாயனங்கள் காற்றில் கலந்தது, கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் ஏற்பட்ட புகை போன்றவற்றால் அவர்களுக்கு நீண்டகால சுகாதார பிரச்சினைகள் ஏற்பட்டனவா என்பது ஆராயப்படுகிறது. சிலருக்கு புற்றுநோய், இருதய நோய் போன்ற நாள்பட்ட சுகாதார கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புண்டு. அந்த காலகட்டத்தில் நியூயார்க்கில் வாழ்ந்த இளையர்களை ஆய்வுகளில் கலந்து கொள்ள முன்வருமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சீன துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீயில் மாண்டோர் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளது. சம்பவம் ஷண்டோங் மாநிலத்தின் சிங்டாவ் நகரில் நேர்ந்தது. உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 11:30 கப்பல் தீப்பிடித்ததாக சீன ஊடகங்கள் கூறின. தீக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை அனைத்து துறைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார்.
1: சொல்லும் பொருளும் ஸ்டெகர்ட் கட்டங்கட்டமாக. வீடமைப்பு வளர்ச்சிக் கழகத்தின் புதிய வீடுகளின் கட்டுமானப் பணிகள் சுமார் 3 காலத்துக்கு கட்டங்கட்டமாக நடைபெறும். ஸ்டெகர்ட் கட்டங்கட்டமாக.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
4: ஜோதி ஸ்டோ புஷ்பகடை.
5: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 மூவிஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD. BYD டான்சர் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம். இன்றே BYD டான்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: போலாமா? உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. வாரிசு பாட்டில் இந்த பாடலை கேட்டீங்க. தளபதி விஜய் மானசி ஸ்காட் பாடினாங்க பாடல, தமிழோட இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது. 7:12 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. ஒரு காதல் ஒரு கண்ணாடி படத்துல இந்த பாடலை கேட்க போறீங்க. அதனை எடுத்து கசடர படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. இவ்வாறு நட்சத்திரம் சின்மை அவங்களுடைய குரல்ல வந்த இரண்டு பாடல தான் நாம அடுத்து கேட்க போறோம். இதுக்கிடையில இரண்டு பேருக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. ஆக நீங்க தயார்னா உங்களுக்கான முதல் கேள்விக்குள்ள போயிடுவோமா? இந்த நாட்டுல சமீப காலத்துல காப் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள தண்ணீர், அதுவும் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணீரை கலந்து சாப்பிட்ற பழக்கம் வந்திருக்குது, எந்த நாடுன்னு நினைக்கிறீங்க? இப்பவே சரியா சொல்றேன் இருக்கு. ஜோதி ஸ்டாப்பர்ஸ் பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த நாட்டுல காப் நூடுல்ஸ்குள்ள ஜில்லுன்னு இருக்கிற தண்ணீரை ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் இப்ப ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கு அப்படின்னு அண்மையில ஒரு காணொலியில சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டுல இப்படி ஒரு வினோதமான பழக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரியா சொல்ற முதல்ல இருக்கு காத்துட்டு இருக்கு பரிசு. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678 8968.
1: ஒலி 9068 போக்குவரத்து நிலவரம்.
0: யோஷுகாங் சாலை CTE நோக்கி செல்லும் வழியில் ஆங்மோக்கியோ அவென்யூ 4 பிறகு 2 தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது, விபத்தும் நேர்ந்துள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
2: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம், ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டியிருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: நேரம் இப்பொழுது 7:26 ஆகிவிட்டது. சரி, இவ்வார நட்சத்திரம் சின்மயி பாடிய பாடலை கேட்டீங்க. நேத்து அவங்களுக்கு பிறந்த நாள், இன்று மற்ற நிகழ்ச்சிகள்லயும் அவங்களுடைய பாடல் இடம்பெறும். அதை நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க. சரியா, வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்து நாம 80கள் பக்கமா போக போறோம். நீங்க தயாரா? எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் கூட்டணியில இரண்டு பாடல்கள் வரப்போகுது. என்னோட நான் ரவி ஜி, இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
2: ஹலோ, நான் பிரீதா பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து ஜப்பானா?
0: ஜப்பான்ல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. அதாவது அங்க ரொம்ப வெப்பமா இருக்கிறதுனால இந்த கப் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, பொதுவா அதை வந்து நல்லா சுட சுட இருக்கிற தண்ணீர ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கமா வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவோம் சுட சுட இருக்கும் போது இல்லையா. ஆனா ஜப்பான் என்ன பண்றாங்க, ரொம்ப வெப்பமா இருக்குதுங்க, வெயிலா இருக்குதுங்க. அதனால நாங்க என்ன பண்றோம், குளிர் தண்ணியை பயன்படுத்தி கப் நூடுல்ஸை சாப்பிடுறோம் அப்படின்றாங்க. இது ஆரோக்கியமானதா அப்படின்னு நான் ஆராய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா இப்போ இந்த குளிர் தண்ணியை நம்ம பயன்படுத்தும் போது நூடுல்ஸ் வேகுமா, அதனால பாக்டீரியா கிருமிகள் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, பலருக்கும் இருந்தது. ஆனா அந்த காணொலியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கோல் கப் நூடுல்ஸ் தயாரிக்கிற நிறுவனம் 5 ஆண்டுகள் ஆராய்ச்சி மேற்கொண்டு சரியான முறையில பாதுகாப்பான முறையில ருசியான கப் நூடுல்ஸ் தயாரிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட அவங்க எதுக்காக தயாரிச்சாங்கன்னா, இப்ப ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்போது திடீர்னு அந்த நேரத்தில் நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது சுடு தண்ணிக்கு இல்லையா. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையை கையாளுறதுக்கு தான் இந்த கோல் கப் நூடுல்ஸ் தயாரிச்சாங்க. ஆனா இந்த சூழ்நிலைக்கும் மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமான பகுதியே. சரி, சரியான பதில மின்னல் வேகத்துல சொன்ன நம்ம பிரீதா அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லெவல் ஸ்டா காஃபி அவங்களுக்கு பரிசா கிடைச்சிருச்சு. அவங்கள போலவே நீங்களும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அடுத்த கேள்வி இன்னும் கொஞ்ச நேரத்துல. இது வணக்கம் சிங்கை.

0: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்ணாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
1: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
2: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
1: அப்ப பொலிவான சர்மத்திற்கு
2: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை ஏடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து

0: கலக்கும் மண்டாடி கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ் கோல்டன் மைல் டவர் மை சினிமாஸ் காஸ்வே பாயிண்ட் இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
1: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால தங்க மகன் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. அடுத்து விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில கே ஜே ஜேஸ்தா சேஷ் ஜானகி கூட்டணியில பாடல்களை கேட்போமா?

0: டிஸ்கோ ஃபீவர்ல ஓலி 9:08 இறங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காலங்காத்தாலே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். நீங்க வானொலி பக்கமா இருங்க, ஏன்னா உங்களுக்கு பரிசும் காத்துட்டு இருக்குங்க. சமீபத்தில் ஒரு தகவலை வாசிச்சிருந்தேன். இந்த பெண்மணி அவங்க வேலை இடத்துல அதிகமானோர் புகைப்பிடிக்கிறதுனால வர்ற அந்த சிகரெட் வாசம் இருக்கு இல்லையா, அது பிடிக்காம வேலையை விட்டே போயிட்டாங்க. இந்த சம்பவம் எங்க நடந்தது உங்களுக்கு தெரியுமா? இப்பவே வாட்ஸ்அப் வாயிலா எனக்கு தெரியப்படுத்துங்க. 9678899 வந்து சொல்லுங்க, எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் சரியான பதிலுக்கு. காரணம் பரிசு கொடுக்கணும்ல. மறுபடியும் சொல்றேன், இந்த பெண்மணி அவங்க வேலை இடத்துல அதிகமானோர் புகைப்பிடிக்கிறதுனால வர்ற இந்த சிகரெட் வாசம் பிடிக்காதனாலே இந்த வேலையை விட்டு நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இந்த சம்பவம் சமீபத்துல எங்க நடந்தது சரியா சொல்ற நேருக்கு பரிசு காத்துக்கிட்டே இருக்குது.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLECTE செல்லும் வழியில் லென்டோ அவென்யூ அந்த பகுதிக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: Big events in production Varangum. Masala Coffee live in Singapore. The return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமாக்கி டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் த ரிட்டர்ன் டுவர். நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ.sg.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
2: ASK ட்ரெய்னிங். அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இததான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா? சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுகிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்திற்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவு குறைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்து கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொண்டாலும் இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துட்டீங்களா, அதன் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்து வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
4: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
5: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்து அசத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர்ஸ் இருக்கே.
6: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

சேர்ந்த ஜான்வி சவாடா அப்படிங்கிற பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வேலை இடத்துல அதிகமானோர் புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த வேலை வேண்டாம், காரணம் என்னுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம், இப்படிப்பட்ட சூழலில் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டே போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை நான் வாசித்திருந்தேன். அதன் அடிப்படையில் தான் என்னுடைய கேள்வி அமைஞ்சது. உங்களில் பலர் இந்த தகவலை வாசிச்சிருக்கீங்க, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அதனால சரியா சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் பரிசு ஒன்று தானே இருக்குது, அந்த ஒன்று நான் யார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்னல் வேகத்தில் முதல்ல வந்து பதில் சொன்ன நேருக்குதான். அவருடைய பெயர் செந்தில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் காஃபி பரிசா கிடைச்சிருச்சு.

0: ராஜாவோட கைவனத்தில் உருவான நாயகன் படத்திலிருந்து அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து எடுத்துள்ளது, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. SLECTE செல்லும் வழியில் லேண்டா அவென்யூ எக்ஸிட் அங்கே. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD. BYD டான்ஸர் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம். இன்றே BYD டான்ஸர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
5: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். பிரதமர் லாரன்ஸ் வாங்